0: इति श्रीमच्छंकराचार्य विरचितं गंगाष्टकं संपूर्णम्।
1: அடுத்து சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரம், பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்।

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எமது முதல் அலைவரிசை மத்தியாலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 12 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:51. விலகரி ராகத்தில் மங்கள இசை.

0: பிலகரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் 3 குறட்பா.

அறம் என்று சொல்லப்படுவது முகமலர்ந்து பார்த்து உள்ளத்தில் எழும் அன்பு உணர்ச்சியினால் இனிய சொல்லை சொல்வதேயாகும்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: நிலையம் தரும் நிகழ்ச்சிகள் இன்று திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நிகழ்ச்சிகளாக காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 பக்தி மணம் வீசும் ஆனந்தராகம், 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை, இதில் வயக்காடு தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் நாள் மலர், காலை 7 மலரும் காலை மலரில் செவிச்செல்வம் வழங்குபவர் பழமாறவர்மன் அவர்கள், தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ தங்கவேல் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். காலை 8 இதயராகம், 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பில் வைய தலைமை கொள் கல்வியாளர் சந்திரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, காலை 10 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நிலவரம் தொடர்ந்து போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்களாக செல்லமே ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க திரைப்படங்களிலிருந்து பாடல்கள், முற்பகல் 11 உங்களோடு நாங்க, பகல் 12:10 மங்கையர் உலகம், சொல்லாமலே புரிதலோடு இருக்கும் உள்ளங்கள் பற்றி தோழியர் பகிர்ந்து கொள்ளலாம், 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசையனுபவம், பகல் 1 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இறால் மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்ப்பு குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் மகாதேவி அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம் சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் திரை இசை தொகுப்பில் இருந்து, பிற்பகல் 3 இசைத்தூரல், 4 வண்ணக்கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி, 5 பொன்மாலை திரை இசை, 6 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஸ்ரீரீன் அவர்கள் தரும் தகவல்கள், 7 உற்சாகம் உச்சம் தொழில் முனைவர் சி மீனலோஷினியே ராஜா அவர்கள் பங்கேற்பில், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வளம் சேர்க்கும் பயிர் வகைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் பாண்டியன் அவர்கள், 8:05 இரவு இசை இனிமை, 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 இனிய ராகம், 10 ஞாபகம் வருதே திரை இசை.

முதல் அலைவரிசையில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கிசை. நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு, கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரல். அருள் தரும் ஆறாவ முதன் இசை சொற்பொழிவு நிகழ்த்துகிறார் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள். மாலை 5:30 NCERT வழங்கும்.

கல்வி ஒலிபரப்பு இரவு 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தி மடல், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:00 செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம்.

0: கேட்டது நிகழ்ச்சி நிரல். மரபிசையோடு பண்ணிசை, தரமான தகவல்களோடு அருமையான திரை இசை தரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு எப்போதும் இணைந்திருங்கள். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகளுக்கு தொடுங்கள். தொலைபேசி எண்கள் 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240 102 1, 240 102 1, வாட்ஸ்அப் எண் 938 546 102 1. நேயர்களுக்காக நேயர்களால்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. கும்பகோணம் அருகே மாங்குடியில் தேப்பெருமாநல்லூர் வாய்க்காலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே மின்சாரம் தாக்கி 7 மாடுகள் உயிரிழந்தன. தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்கலாம் பாரதிப்பன்.

0: During a peace rally in Khyber Pakhtunkhwa province yesterday. The explosion occurred when the Swat peace rally was in progress right across the police station in Kabul town in Swat district. In Madhya Pradesh, the first Shravan procession of Lord Mahakaleshwar will be taken out in Ujjain today, marking the first Monday of the holy Sawan month. Lord Mahakal, in the Chandramuleshwar form, will be taken out in traditional palanquin procession, offering devotees an opportunity for darshan. A special puja will be performed at the Mahakaleshwar temple before the procession begins at 4 in the afternoon. After 11 days of intense competition, Glasgow Commonwealth Games concluded with the flag and baton handed over to India, hosts of the centenary edition, in a glittering ceremony at Glasgow today. The 2030 Games will be held in Ahmedabad, and the Scotland officials handed over the CWG flag and baton to Indian representatives, Olympic gold medalist Neeraj Chopra, Indian Olympic Association President P.T. Usha, and Gujarat Deputy Chief Minister Harsh Sanghvi. India will depart from Glasgow as a satisfied bunch after 39 medals at the 2026 Games. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: மனித மனம்தான் நம் செயல்கள் பலவற்றுக்கும் அடிப்படையானது. எனவே நம் மனத்தை நல்லவற்றை நினைக்கவும் தீயவற்றை விளக்கவும் பழக்கப்படுத்த வேண்டும். பொதுவாகவே நாம் சார்ந்ததன் வண்ணமாகும் இயல்புடையவர்களே. எனவே நல்லவர்களோடு பழகுவது நாம் நல்லவற்றை சிந்திக்க உதவும். உடம்பில் உயிர் நிலைத்திருக்கும் வரை மனமானது ஓயாமல் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். திறன்பேசியில் அல்லது தொலைக்காட்சியில் ஈடுபடும் மனம் இமைப்பொழுதில் எங்கெங்கோ சென்று மீள்வதை காண்கிறோம். எனவேதான் இந்த மனத்தை ஒருநிலையில் கட்டுப்படுத்தல் அரிதினும் அரிதாகிறது. கந்துக மதக்கரியை வசமாய் அடக்கலாம், கரடிவெம் புலிவாயையும் கட்டலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருத்தல் அரிது என்றார் தாயுமானவர். அறியாமையாகிய ஆணவமே உலக நுகர்வுகளில் இயல்பாக ஈடுபடும் உயிரினை ஊக்குவித்து நிலையில்லாதவற்றை நிலையெனக் கொண்டாடும் ஒருவித மயக்க உணர்வை அளிக்கிறது. இதனால் உயிருக்கு உலகப் பொருள்களை நுகர வேண்டும் என்னும் அவா தோன்றுகிறது. அதனால் வளரும் ஆசை நிறைவேறாத பொழுது மனம் வெகுளி கொள்கிறது. இந்த மயக்க அறிவு, அவா, அகங்காரம், ஆசை, வெகுளி ஆகிய இவ்வைந்தையும் சமய நூலார் ஆணவ மலத்தின் காரியங்கள் என்பர். இன்றைய சமுதாயத்தில் அறிவியல் வளர்ச்சியால் உலகம் மிகச் சுருங்கிவிட்டதை அறிவோம். அனைவரும் அனைத்துலக நடப்புகளையும் எளிதில் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. உலகில் பலரும் முன்னோர் அறிவுறுத்திய வாழ்வியல் நெறிகளை பின்பற்றாமல் பணம்தான் எல்லாமும் என்று அதனை நோக்கியே ஓடுகிறோம். மக்களின் வாழ்க்கை போக்கும் இப்படியே அமைந்துள்ளது. எனவே நம் வாழ்வு எப்படிப்பட்டதாயினும் முன்னோர் அறிவுறுத்திய நல்வழிகளை பின்பற்றி அனைவரும் வாழ்வதே ஏற்புடையது. இவ்வுலக வாழ்வில் அவ்வப்போது நமக்கு தோன்றும் பேராசை, கோபம், பொறாமை ஆகியவற்றை முடிந்தவரை தவிர்க்க முயல வேண்டும். இதனை நாம் ஏற்று வாழ்தல் அவ்வளவு எளிதல்ல. எனவே நன்னெறியில் வாழ்வோரை கண்டறிந்து அவர்களுடன் பழகுவது படிப்படியாக அவற்றிலிருந்து நன்மை விடுவிக்க உதவுகிறது. பிறரது ஆக்கம் அல்லது உயர்வை கண்டு ஒருபோதும் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் இருத்தல் கூடாது. பொறாமையில்லாத மனமே செம்மையான மனம். இந்நிலை வாய்த்தால் அவர்தம் ஆக்கத்தை தடுக்க நினைக்கும் கோபம் வராது. கோபம் என்பது மனிதனின் அறிவை கெடுத்துவிடும். எனவேதான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்பர் வள்ளுவர். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றார் அவரே. யார் கோபப்படுகிறார்களோ அவர்களையே அது அழித்துவிடும் என்பது முற்றிலும் உண்மை. இரத்த கொதிப்பு, மாரடைப்பு போன்றவற்றுக்கும் இந்த கோபமே வழிவகுத்து விடுகிறது. எனவே நல்லவர்களோடு பழகி தேவையில்லாத ஆசைகளை விலக்கி பிறரது வளர்ச்சி அல்லது ஆக்கத்தை கண்டு பொறாமைக்குள்ளாதவர்களாக வாழ்ந்து பழகும் எவரிடத்தும் வெறுப்பின்றி அனைவரையும் சமமாக கருதி நம் தேவைக்கு மேல் உள்ளவற்றை இல்லாதவர்களுக்கு அன்பு கொண்டு உதவி வாழ முற்படுவோம். உலகும் நாம் பெற்றுள்ள இவ்வுடம்பும் ஈட்டும் செல்வங்களும் நிலையில்லாமல் எந்த நேரத்திலும் அழியக்கூடியவை என்பவற்றை உளம் கொண்டு ஈத்துவக்கும் வாழ்வால் ஈடற்ற புகழை பெறுவோரை பார்த்து நாமும்

0: அத்தகு நிலைவேற்று வழி நாட வேண்டும். அத்தகு பெருவாழ்வை பெற இப்போதே நமது மனத்தை நல்லோர்பால் நாடி செம்மைப்படுத்திக் கொள்ள முயல வேண்டும். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் என்ற வள்ளுவத்தின் வழியில் உயர்வடைவோமாக.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:15. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஆனந்த ராகம்.

இன்று ஆடிப்பெருக்கு. நீர்வளத்தை போற்றும் தமிழர்களின் பாரம்பரிய இயற்கை விழா. பருவமழை வரவு, உழவு தொடக்கம், நீருக்கு நன்றி தெரிவிக்கும் அறிவியல் பண்பாடு, மலைகளில் பெய்து ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை கொண்டாடும் ஒரு பாரம்பரியம். ஆடி மாதத்தில் கிடைக்கும் நீரை நம்பி உழவர்கள் விதை விதைப்பார்கள். பயிர் செழிக்க வளம் தரும் நதிகளை தாயாக நினைத்து நன்றி செலுத்தும் நாள் இன்று.

சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடலை கேட்டீர்கள். உண்மையான அன்பு என்பது ஒருமுறை இணக்கம் கொண்டுவிட்டால் எத்தகைய சூழ்நிலையிலும் மாறாது. அப்படி மாறிக்கொண்டே இருப்பது அன்பு அல்ல, ஈர்ப்பு. தாமரை விதையை விதைத்துவிட்டு ரோஜாக்கள் மலரும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பது போல. உனக்குள் என்ன விதைத்தாய் என்பது உனது செயல்பாடுகளில் அப்பட்டமாக தெரிந்துவிடும். என்னம் முகமது சரளா பாடும் பாடல் ஆனந்தராகத்தில் அடுத்து.

இறைவன் உங்களுக்காக கொடுத்துள்ள எதையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். சில நேரங்களில் சிலவற்றின் மதிப்பு உடனே புரிவதில்லை. பல நேரங்களில் இல்லாததை நினைத்தே இந்த மனம் ஏங்கித்தான் போகிறது. இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் அனைத்துமே விலை மதிப்பற்றவை. இறைவனுக்கு நன்றி சொல்ல மறக்கவே மறக்காதீர்கள். பி. சுசீலா பாடும் பாடல் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஆனந்தராகத்தில்

யானை ஒன்று அடுத்த வீட்டு வாழை மரத்தின் பழங்களை பிடுங்கி தின்ன முற்படும்போது யானை பாகன் அங்குசத்தால் தலையில் ஒரு அடி அடிப்பார். யானை குற்றத்தை உணர்ந்து அமைதியாய் இருந்துவிடும். அதுபோல நம் மனம் என்ற யானை உலகப் பொருட்களை அடிக்கடி நாடி போகும்போது அவைகள் நிலையற்றவை, அவைகள் நிலையற்றவை என்று சொல்லி சொல்லி நம் மனதிற்கு ஒரு அடி கொடுத்தால் போதும், யானை போல நம் மனமும் அடங்கித்தான் போகும்.

0: மீண்டும் நாளை காலை மணி 6:15.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல் வாழ்த்தோடு இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 18 திங்கட்கிழமை. இப்போது
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை
1: நிகழ்ச்சியில் இன்று வயக்காடு.
5: ஏம்பா ஏம்பா தம்பி, ஏன் நிறுத்த சொல்ற இப்போ?
6: இல்ல, இவ்வளவு அவசரமா போறீங்களேன்னு கழுத உங்களை எங்கேயே கூட்டிட்டு
5: போதுனே. தம்பி, நல்லா உத்து பாருப்பா, இது கழுத இல்ல, வெள்ள குதிரை வண்டிப்பா அது.
6: சரி, குதிரை உங்களை எங்கே கூட்டிட்டு போதுனே?
5: குதிரை ஒன்னு என்ன கூட்டிட்டு போகல தம்பி, நான் தான் குதிரைய கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன்.
6: எல்லாரும் காலையில நாயத்தானே கூட்டிட்டு போவாங்க, நீங்க ஏன் குதிரைய கூட்டிட்டு போறீங்க?
5: அப்படி கேளு தம்பி, வீட்டுல விளைஞ்ச காய்கறிகளை சிப்பம் போட்டு குதிரை வண்டியில நாம் பாட்டுக்கும் ராஜா மாதிரி போயிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு என்ன கூப்பிட்டு வச்சு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? மார்க்கெட்டுக்கு போக நேரம் ஆயிடுச்சு. நவுரு நவுரு நவுரு, நான் கிளம்புறேன்.
6: அட இல்லைங்கண்ணே, ஏன் இப்படி கோவிச்சுக்கிறீங்க? என்னோட தோட்ட காய்கறிகளையும் மார்க்கெட் எடுத்துக்க போக வேண்டியதானே?
5: அப்படியா விஷயம்? சரி, எங்கப்பா உன் காய்கறி? எங்க எங்க?
6: தோ இந்த கிடக்குது, இதுதான்.
5: ஏன்பா காய்கறிகளை சிப்பம் போடாம இப்படி அழுக்க பரப்பி வச்சிருக்கிறிய?
6: அண்ணே 5 அண்ணே, வெயிட் பண்ணுங்க, சாக்கில போட்டுத்தரேன்.
5: சாக்கிலையா? புரியாத ஆளா இருக்கியப்பா நீ. காய்கறிகளை அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா தொழில்நுட்ப முறைகளை சரியா பாத்துக்கிடணும்பா.
6: தொழில்நுட்பமா?
5: இருக்கு, சொல்றேன் அண்ணன் கேட்டுக்க. காய்கறிகளை அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அதோட சூட்டை தணிக்க காத்தோட்டமான அறையில வச்சிடணும்.
6: சரி,
5: இல்லாட்டி அது மேல தண்ணிய தெளிச்சு விடணும்பா.
6: ஊத்தி விட்டுருவோம்.
5: மண்ணுக்கு கீழே விளையிற உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, வெங்காயம், பூண்டு மாதிரியான காய்கறிகளை அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில சில நாட்கள் சேகரிச்சு வச்சுக்கிடணும்.
6: சரி,
5: சில வகை காய்கறிகள் மேல அது மேல படிஞ்சிருக்குது பாரு மண்ணு.
6: ஆமா,
5: தூசி. இதையெல்லாம் நல்ல தண்ணியில கழுவி சுத்தப்படுத்தணும். நுண் உயிர்களோட பாதிப்பை குறைக்க சுத்தமான தண்ணியோட 1 லிட்டருக்கு 2 மில்லி குளோரின் கலந்து காய்களை கழுவலாம்.
6: சரி, பண்ணிடலாம்.
5: எப்படி எப்படி அதை சொல்லு.
6: 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி குளோரின் கலந்து காய்கறிகளை கழுவிடலாம்.
5: நல்லா தான் கவனிக்கிற. அந்த நீர்ல அமிலக்கார சமநிலை 6.5-7% இருக்கணும்பா. கிழங்கு வகை காய்கறிகளை தண்ணியில கழுவவே கூடாது. இந்த காய்கறிகளை சிப்பம் போடும் போது சில பல முறைகளை கையாளணும்பா.
6: அது எப்படி?
5: வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பூசணி, மரவள்ளி கிழங்கு, சேனக்கிழங்கு, இதையெல்லாம் சணல் பையில போட்டு சிப்பம் போடணும். சரியா? தக்காளி, தர்பூசணிக்கு மரப்பெட்டி, கேரட்டு, கத்திரி, மிளகா, உருளைய நெகிழி பெட்டியில போட்டு சிப்பம் போடலாம். கத்திரி, பச்சை மிளகா, சுரக்காய், புடலை, பீர்க்கங்காய்க்கு நெளி நாற்பாய் தான் போடணும். அப்புறம் தக்காளி, வெள்ளரி பிஞ்செல்லாம் மெழுகு பூசனை நெளி நாற்பாயில சிப்பம் போடணும். சரியா?
6: சரி.
5: முருங்கக்காய், வெங்காயத்தாள், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, கீரை, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன கட்டுகள் மாதிரி கட்டி வைக்கணும்பா.
6: அண்ணே, ஒரு உதவி தான் உங்களை நிறுத்தினேன். இவ்வளவு தகவல் என் மூளைக்கு ஆகாது.
5: இருக்கா?
7: கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா?
6: நீங்க வேணா கீழே இறங்கி நீங்க சொன்ன மாதிரியே என்னோட காய்கறி கீரைகள் எல்லாம் சிப்பம் போட்டு கொடுத்தா நான் கத்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு, ஈஸியா மார்க்கெட்டுக்கு எடுத்துக்க போன மாதிரியும் ஆச்சு.
5: ஓ எஸ், தம்பிக்கு உதவி பண்ணாமலா?
6: அண்ணே, அருமையா பேக் பண்ணி கொடுத்துட்டீங்கண்ணே. அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட போறீங்க. வித்ததுக்கு அப்புறம் தம்பிய மறந்துடாம காசையும் கொடுத்து விட்டுருங்க.
5: காசா? என்ன தம்பி பேசுற நீனு? இந்த காய்கறிகளை விக்கிறதுல 30% பணம் நான் சொன்ன தகவலுக்கு கழிஞ்சிடும். சரியா?
6: என்னது
5: இன்னும் இருக்க? அடுத்த 30% நான்

0: சிப்பம் போட்டு கொடுத்ததுக்கு போயிடும். 20% காய்கறிகளை வண்டியில தூக்கி வச்சதுக்கு போயிடும்.
1: அதுக்குமா
0: என் வண்டிய அரை மணி நேரம் நிக்க வச்சு இல்ல, அதுக்கு வெயிட்டிங் சார்ஜ் 30% போயிடும்.
1: இதுக்குமா
0: பாருபா, இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா இங்க ஒரு 30, இங்க ஒரு 20, இங்க ஒரு 30, எல்லாத்தையும் சேர்த்து நீ கொடுக்க வேண்டியது ஒரு 150 ரூபாய் எனக்கு கொடுக்கணும்பா. அதுக்கு அண்ணன் காசெல்லாம் கேட்க மாட்டேன், பொழைச்சு போ. நீ என் தம்பி இல்ல, இந்த சின்ன ஆட்டுக்குட்டியை மட்டும் வளர்க்கறதுக்கு எடுத்துக்கிட்டு போறேன்.
2: கணக்க சரியா தான் சொன்னீங்க. போங்க, நீங்க சிப்பம் போடும்போது ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கல்ல, ஞாபகம் இருக்கா?
0: ஆமா குடிச்சேன், ரொம்ப நல்லா இருந்ததுப்பா.
2: அது தண்ணி இல்லன்னு எனர்ஜி டானிக், அதோட விலை 2500 ரூபாய்.
0: ஓ,
2: உங்களுக்கு வேணும்னா 500 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன்.
0: தம்பி நீ எத்தனுக்கு எத்தனா இல்ல இருக்கப்பா. அப்போ நான் கிளம்பட்டுமா?
2: அப்புறம் மார்க்கெட்ல காய்கறி விக்கிறப்பானா
0: வரும்.
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை வயக்காடு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
5: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
6: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
3: இனி கேட்கலாம் நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். அடுத்த 2 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 36 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் இரவு வெப்பம் 25 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு திசையிலிருந்து வீச அதன் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் என்ற அளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 75% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் தோட்டக்கலை துறையின் மூலம் ஆடிப்பட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை எனும் தமிழ் விவசாய சிறப்பையும் பாரம்பரியத்தையும் காக்கும் நோக்கத்தில் ஆடி மாதம் காய்கறி விதைகள் விதைப்பதற்கு ஏற்ற மாதமாக இருப்பதாலும் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறையின் மூலம் ஆடிப்பட்ட காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பில் கத்தரி, தக்காளி, வெண்டை, கீரை, கொத்தவரை ஆகிய 5 வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பு முழு விலையில், அதாவது 30 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பானது சுமார் 2-3 சென்ட் வரை உள்ள வீட்டின் புறக்கடை பகுதிகளில் விதைப்பு செய்ய போதுமானதாகும். எனவே விவசாயிகளும் பொதுமக்களும் ஆதார் அட்டை நகல் வழங்கி ஆடிப்பட்ட விதை தொகுப்புகள் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு அந்தந்த வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலர்களை தொடர்பு கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் இறால் மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்ப்பு முறைகள் நேர்முகம் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் மகாதேவி அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் வளம் சேர்க்கும் பயறு வகை பயிர்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் M. பாண்டியன் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக, நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

0: ஒன்றில் இன்று காலை 8 மணிக்கு இதயராகம். உங்களுக்கு பிடிச்ச புது பாட்டை 938-546-102-1 இந்த வாட்ஸ்அப் எண் மூலமா கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நாங்கள் எல்லாரும் கேட்க காத்திருக்கோம். ஃபிடல் காஸ்ட்ரோ கிட்ட 89 பேரோட மட்டும் ராணுவத்தை எதிர்த்து வெற்றி பெற்றீங்களே, உங்களால எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு இப்போ 25 பேர் இருந்தா போதும், விடுதலை அடைய நல்ல தலைமை வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். அதாவது ஒரு தலைமை நினைத்தால் தரிசு நிலத்தையும் சோலையாக்க முடியும், தலைமை நினைத்தால் சோர்ந்து கிடப்பவர்களையும் தூக்கி நிறுத்த முடியும். ஆமாங்க, வைய தலைமைக்குள் கல்வியாளர் சந்திரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில். நீங்கள் பங்கேற்க 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240-102-1 240-106-102-1 வைய தலைமைக்குள் வசந்த் அழைப்பில் இன்று காலை 9 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மேலசித்திரை வீதியில் உணவகம் நடத்தி வரும் தேசிய மணி என்பவர் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெற்றதால் அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார். அவருக்கு பதில் கடிதம் எழுதியுள்ள பிரதமர், வங்கிக் கடன் பெறுவதில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறுதொழில் முனைவோர் சந்தித்த சிரமங்களுக்கு தீர்வு காண மத்திய அரசு ஸ்வநிதி திட்டத்தை தொடங்கியதாக கூறினார். உரிய நேரத்தில் அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் எவ்வாறு உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கு மதுரை சிறு வணிகரின் கடிதம் விளக்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சிறு வணிகர்களின் அனுபவமானது மற்றவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஊக்கமளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் தமக்கு எழுதிய கடிதம் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சிறு வணிகர் திரு தேசியமணி கூறினார்.
2: 62 எங்கள் அப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 0 அக்கௌண்டில் தொடங்குன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததை வச்சு கனரா வங்கியில் போய் கணக்கு வங்கி தொடங்கினோம். சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி தரதாக தகவல் சொல்லவும் நாங்கள் அதில் சில முயற்சிகள் எடுத்தோம். அதுக்கு எங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் ஒத்துழைச்சாங்க. 4வது லோன் வாங்கி இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தார், சாலை வியாபாரிகளுக்கு 1,00,000 கோடி ரூபா நாங்கள் கடன் உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை என் கடைக்கு வர வாடிக்கையாளர்களை வச்சு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எழுதி கொடுத்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன். பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து நீண்ட ஒரு கடிதம் வந்துச்சு. சாலை வியாபாரிக்கு மதித்து நம்ம மதிப்பாக நடந்ததை வச்சு அவங்க சிரத்தை எடுத்து இந்த கடிதத்தை எழுதி நமக்கு ஒரு பாராட்டு கடிதம் போட்டிருக்காங்க. இந்த பிரதமர் சாலை வியாபாரிகளுக்கு மென்மேலு நல்ல உதவி பண்ணணும்.
1: தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை தமிழக அரசு நிதானமாகவும் பொறுப்புணர்வுடனும் அணுகும் என்றும் அவர் கூறினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மாநில விவசாயிகள் பயனடையும் வகையில் பல அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிருக்கு 2,500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்று வரும் சுற்றுலாப் பயணிகள் மேம்பாட்டுப் பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். குற்றால அருவியின் அருகில் உள்ள பகுதிகள் முழுவதும் வணிக

0: மயமாகி மக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறினார். சுற்றுலாப் பயணிகளின் நலனை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும், பெண்கள் பாதுகாப்புடன் அருவியில் குளித்துச் செல்லவும் உடை மாற்றவும் போதிய அறைகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார். ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் கழிப்பிட வசதி மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் இல்லாத குற்றாலம், குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: குற்றாலம் குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலைக்காவிரி, பாகமண்டலா, மடிகேரி, சோமவார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கபினி அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அந்த அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லை அடுத்துள்ள பிலிகுண்டுலுவுக்கு வந்தடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கு இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்கும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18 நாள் மக்கள் இந்நாளை கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் கரையோரங்களில் புதுமண தம்பதியர் மற்றும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். மேட்டூர் பகுதியில் ஆடிப்பெருக்கை பொதுமக்கள் பாதுகாப்புடன் கொண்டாட மாவட்ட நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு எல்னினோவின் தாக்கத்தினால் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயுள்ளது. இதுவரை 10% மழை கூட பெய்யவில்லை. எனவே ஓராண்டும் ஆடி மாதத்தில் நிரம்பி விழும் எமரால்டு, அவலாஞ்சி உள்ளிட்ட அனைத்து அணைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. அணையை சுற்றி விவசாயம் செய்து வரும் விவசாயிகளும் பாசனத்திற்கு தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். குறிப்பாக உதகை, குன்னூர் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் எமரால்டு மற்றும் பைக்காரா கூட்டு குடிநீர் திட்டமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நீர்மின் நிலையங்களில் தினந்தோறும் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் 830 மெகாவாட் மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள எல்னினோவால் நீலகிரி மாவட்டத்தில் கடும் தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் அண்டை மாவட்டங்களான கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்று கூறும் ஆர்வலர்கள், சூப்பர் எல்னினோ வருவதற்கு முன்னதாகவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து குடிநீர் ஆதாரங்களை பாதுகாத்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள இதர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் பல இடங்களில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்தது. இருவரி செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவானது. அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 5 மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500 மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. கடந்த

0: 100 நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நிறைவடைந்தன. இதையடுத்து 2030 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்தவுள்ள இந்தியாவிடம் அதற்கான கொடியும் செங்கோலும் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோர் அந்த கொடியை பெற்றுக் கொண்டனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்தி இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆறு மணி 55 நிமிடத்திற்கு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நாளின் சிறப்புகளை சொல்ல
2: நேர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
4: இன்று August 3.
5: இன்று ஆடிப்பெருக்கு திருநாள்.
6: புதுப்புனலாய் பொங்கி வரும் ஆற்றுப்பெருக்கு காலத்தில் ஜீவ நதிகளை மலர்கள் தூவி வணங்கும் நாள். உழவர்கள் பட்டம் பார்த்து ஆடி மாதத்தில் விதைத்து தை மாதம் அறுவடை செய்ய வேண்டி உழவு வேலைகளை தொடங்குவர். தானிய வளமருளும் அம்பிகையை பெண்கள் வம்ச விருத்தி வேண்டி வழிபடுவர். திருமணமான புதுமண தம்பதியர் தாலி பெருக்கி போடுவார்கள், புதிய மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்வார்கள். ஹொகனேக்கல் நீர்வீழ்ச்சி தொடங்கி காவிரி ஆறு சங்கமிக்கும் பூம்புகார் வரை ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தில் புகழ்பெற்ற அம்மா மண்டப படித்துறையில் நம்பெருமாள் காவிரி அன்னைக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி வருடந்தோறும் சிறப்பாக நடைபெறுவதும் வழக்கம்.

இந்திய விடுதலை போராட்ட வீரரும் நவீன ஹிந்தி கவிதை உலகின் முக்கிய ஆளுமைகளுள் ஒருவருமான மைத்லி சரண்குப்த் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1886 உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சிக்கு அருகில் சிர்கான் என்ற ஊரில் பிறந்த இவர் சிறுவயது முதலே கவிதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டு 17 வயதிலேயே பத்திரிகைகளிலும் கவிதை எழுதத் தொடங்கினார். இந்திய விடுதலை போராட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இணைந்து சிறை சென்றவர். 1952 முதல் 1964 வரை 12 வருடங்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர். 1954 ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்ற பெருமைக்குரியவர் மைத்லி சரண்குப்த். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் பிறந்த பாலகிருஷ்ண மேனன் என்ற இயற்பெயர் கொண்ட சுவாமி சின்மயானந்தா நினைவு நாள் இன்று. ஆண்டு 1993 இந்திய விடுதலை இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். 1949 ஆண்டு சுவாமி சிவானந்தரிடம் தீட்சை பெற்று உலகெங்கும் சின்மயா மிஷன் என்ற அமைப்பை ஏற்படுத்தி ஆன்மீக வேதாந்த கருத்துக்களையும் இந்திய பண்பாடு கலாச்சாரத்தையும் பரப்பியவர். 2024 ஆண்டு கால்பந்தாட்ட போட்டியிலிருந்து தனது ஓய்வு முடிவை அறிவித்த சுனில் சேத்ரியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1984 2002 ஆண்டு கால்பந்தாட்ட போட்டிகளில் விளையாடத் தொடங்கிய இவர் 2005 ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணிக்காக சர்வதேச போட்டியில் தனது முதல் கோலை அளித்தார். தென்னிந்திய திரைப்பட நடிகை வாணிஸ்ரீ பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1948 40 ஆண்டுகால திரைப்பயணத்தில் தெலுங்கு, தமிழ், கன்னட மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார். 3 முறை தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகளும் நந்தி விருது, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் பெற்றவர் திரைப்பட நடிகை வாணிஸ்ரீ. உயர்ந்த மனிதன், வசந்த மாளிகை, ஊருக்கு உழைப்பவன் போன்ற இவர் நடித்த திரைப்படங்கள் சிறப்பானவை.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

ஒரு விதை செடியா வளர்றப்போ கோழி வந்து கொத்தி கொத்தி அதை வளர விடாம தடுக்கும். அதுக்கப்புறம் செடியா வளர்ந்த பின்னால ஆடு மாடு இதெல்லாம் வந்து சாப்பிட பார்க்கும். அதையும் தாண்டி மரமா வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த கோழி ஆடு மாடு எல்லாமே அந்த மரத்தோட நிழல்ல வந்து ஓய்வெடுக்கும். வாழ்க்கையும் இப்படிதாங்க, போராட்டங்கள் நிறைஞ்சது. இந்த வாழற நாட்கள்ல கஷ்டங்களை சந்திச்சுதான் ஆகணும். அது மின்னல் மாதிரி ஓடணும் அப்படின்னா முயற்சி கண்டிப்பா வேணும். முயற்சிக்கும் வெற்றிக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களோடு எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர் பாடல்களும் தகவல்களும்

0: செவிச்செல்வம். இன்றைய நிகழ்ச்சிகள் விடிகளின் ரகசியம் என்ற பொருளில் தனது கருத்துக்களை சொல்பவர் பழ மாரவர்மன் அவர்கள்.
1: இன்றைய நாள் எனக்கு எப்படி அமையப்போகிறது என்று நாம் யோசிப்பது நாம் காலையில் கண் விழிக்கும் முதல் சில நிமிடங்களில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. நம் தமிழ் மரபில் விடியல் என்பது வெறும் பொழுது புலர்தல் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக, அறிவியல் மற்றும் வாழ்வியல் நிகழ்வு. திருப்பாவையும் திருவம்பாவையும் திருநெடுந்தாண்டகமும் இறைவனை துயில் எழுப்ப பாடியவை மட்டுமல்ல, மனிதனின் சோம்பலை தட்டி எழுப்ப பாடியவை. சுப்பிரபாதத்தின் தெய்வீக நாதம் என்பது வெறும் வழிபாட்டுச் சடங்கல்ல, நமக்குள் உறங்கி கிடக்கும் நற்பண்புகளையும் பேராற்றலையும் தட்டி எழுப்பும் ஒரு உன்னதமான மனோவியல் உத்தி. ரோமாபுரி பேரரசர் மார்க்ஸ் அரேலியஸ் தன் குறிப்பேட்டில் ஒரு சுவாரஸ்யமான உண்மையை எழுதுகிறார். காலையில் படுக்கையை விட்டு எழ மனமில்லாமல் சோம்பல் எட்டி பார்க்கும் போதெல்லாம் உனக்குள்ளே நீ ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள், நான் ஒரு மனிதனாக கடமையாற்ற எழுந்திருக்கிறேன், அதற்காக படைக்கப்பட்ட நான் போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருக்கலாமா? பேரரசர்க்கே இந்த தவிப்பு இருக்கிறது என்றால் நமக்கு இருப்பது இயற்கைதானே. ஆனால் நம் முன்னோர்கள் இந்த சோம்பலை எப்படி வென்றார்கள்? அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான காலத்தை அவர்கள் பிரம்ம முகூர்த்தம் என்றனர். உலகம் இன்னும் விழித்துக் கொள்ளாத அந்த அதிகாலை பொழுதில் உங்களுக்கும் உங்கள் சிந்தனைக்கும் இடையே மட்டும்தான் ஒரு பேரமைதியான உரையாடல் நடக்கும். அதுதான் ஒரு மனிதனை மேதையாக்குகிறது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் அந்த நேரத்தில் காற்றில் ஓசோனின் அளவு மிக அதிகமாக இருக்கும். இந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கும் போது நம் உடலின் செல்கள் புத்துணர்ச்சி பெற்று மூளையின் செயல்திறன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிக்கிறது. மனித உடலுக்குள் இயற்கையாகவே ஒரு கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை அறிவியல் சிர்காடியன் ரிதம் என்கிறது. அதிகாலை பொழுதில் சூரிய வெளிச்சம் நம் கண்களில் படும்போதுதான் உடலுக்குள் கார்டிசோல் என்ற சுறுசுறுப்புக்கான ஹார்மோன் சுரக்கத் தொடங்குகிறது. இயற்கையோடு இணைந்து அதிகாலையில் எழுபவர்களுக்கு மன அழுத்தமே வருவதில்லை என்கிறது நவீன மருத்துவம். இதையேத்தான் நம் சங்க இலக்கியமும் மிக அழகாக படம் பிடிக்கிறது. வைகரை பொழுதில் வண்டுகள் மலர்களை துளைத்து தேன் குடிப்பதைப் போல அதிகாலை பொழுது நம் அறிவை துளைத்து ஆற்றலை தர வேண்டும் என்கிறது ஒரு சங்கப்பாடல். பரிபாடல் காட்டும் வைகரை பொழுதோ இன்னும் அற்புதம். அதிகாலையிலேயே யானைகள் பிளிரும் ஓசை, வேதங்கள் ஓதும் ஓசை, வீணையின் நாதம், மத்தளத்தின் சத்தம் என ஒரு பேரொழியோடு ஆனால் நேர்மறை ஆற்றலோடு விடியல் தொடங்கியதாக மதுரை மாநகரை காட்சிப்படுத்துகிறது பரிபாடல். சோம்பலை விடுத்து அதிகாலையில் எழுந்து உழைப்பவனை பற்றி தெய்வ புலவர் வள்ளுவர் எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார் கேளுங்கள். மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து சோம்பலை தன் ஆபரணமாக கொண்டு சோம்பித் திரிகிறவனுடைய குடியும் சிறப்பும் அவன் அறியாமலேயே அழிந்துவிடும் என்கிறார். அதனால்தான் முண்டாசு கவிஞன் பாரதியும் பாப்பா பாட்டில் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று விடியலின் சுறுசுறுப்பை நம் நாடி நரம்புகளில் ஏற்றினான். அதிகாலை அமைதி என்பது இயற்கையின் ரீபூட் புத்தான். இங்கே ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு குரு தன் சீடனிடம் இருள் விலகி வெளிச்சம் வந்துவிட்டது, அதாவது உனக்குள் விடிந்துவிட்டது என்பது எப்படி அறிவாய் எனக் கேட்டார். சீடன் சொன்னான், சுவாமி, தூரத்து மிருகங்களில் எது ஆடு எது மாடு என தெளிவாக தெரியும் போது. குரு மறுத்து தலையசைத்தார். சரி, தூரத்து மரம் தென்னையா பனையா என அடையாளம் காண முடியும் போது? குரு அப்போதும் மறுத்துவிட்டு சொன்னார், எப்போது உன் எதிரே வரும் ஒரு மனிதனை பார்த்து இவன் என் சகோதரன் என்று உன் மனதில் அன்பு பிறக்கிறதோ அப்போது உனக்குள் உண்மையான விடியல் பிறந்துவிட்டது. நேயர்களே, கடிகாரத்தின் அலாரச் சத்தத்தை கேட்டு எழுவதற்கும் விடியலின் அழகை ரசிக்க எழுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அலாரச் சத்தம் உங்களை கடமைக்காக எழுப்புகிறது, ஆனால் அதிகாலை பொழுது உங்களை புதுமைக்காக எழுப்புகிறது. படுக்கையில் புரளும் ஒவ்வொரு 5 நிமிடமும் நம் வாழ்வின் ஒரு பொன்னான வாய்ப்பை நாம் தள்ளி போடுகிறோம் என்று அர்த்தம். எனவே மொபைல் திரையின் செயற்கை வெளிச்சத்தில் விடியலை தொலைத்து விடாதீர்கள். ஜன்னலை திறந்து காவிரியின் குளிர்ந்த காற்றோடு வரும் அதிகாலை பொழுதை நெஞ்சார சுவாசியுங்கள். சுப்பிரபாதத்தின் தெய்வீக நாதத்தோடு சுறுசுறுப்பை துணையாக கொண்டு ஒரு புன்னகையோடு புதிய நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுவோம்.
0: செவிச்செல்வம். இதுவரை விடியலின் ரகசியத்தை எடுத்துரைத்தவர் பழ மாரவர்மன் அவர்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: நீதானே எந்தன் பொன் வசந்தம்.

0: செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம் காலை மலர்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளில் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் கஞ்சம் மாவட்டத்தில் நடைபெறும் கல்வி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கட்டாக்கில் ஜெகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். நாளை தெற்கு ஒடிசா பகுதிக்கு செல்லும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஃபரிதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதையில்லா இந்தியா என்ற இலக்கை அடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த 100 நாள் இயக்கமானது நாட்டை உருவாக்கும் பணிகளில் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு தேசிய மக்கள் இயக்கம் என்று கூறினார். ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் மையமாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் 2.24 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பணிகளில் இளைஞர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்தார். அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படுத்தி வருகிறது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி 5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜோர்ஹாட், சிவசாகர், தேமாஜி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 335 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 136,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,400 ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெள்ளத்திற்கு சிவசாகர் மாவட்டத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். 2 பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிவசாகர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர் திரு பியூஷ் அசாரியா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அவர் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். கவுஹாத்தியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிபுணர்களின் உதவியுடன் அறிவியல் அடிப்படையிலான நீண்டகால திட்டம் ஒன்று மாநில அரசால் உருவாக்கப்படும் என்று கூறினார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரம்மபுத்திரா நதியில் ஏற்படும் மண்ணரிப்பு மிகவும் தீவிரமாக இருப்பதாக கூறினார். இதற்காக நீர்வளத்துறை சார்பில் குறுகிய கால தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் நிரந்தரமான ஏற்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். மக்களின் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்

0: 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பணியாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதால் நியாயமாக தேர்வு எழுதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சுதந்திரமான மத்திய அமைப்பால் மட்டுமே இதுகுறித்து நியாயமாகவும் விரிவாகவும் விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்று அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ளது. பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணிக்கு எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய சுஜித் சின்ஹா என்பவர் காவல்துறையுடன் நடைபெற்ற மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்தாரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவி குமார் சிங் தெரிவித்துள்ளார். சாகேப்கஞ்ச் சிறையிலிருந்து சுஜித் சின்ஹாவை தன்பாத் சிறைக்கு மாற்றுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டபோது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. அப்போது காவலர் ஒருவரின் ஆயுதத்தை சுஜித் சின்ஹா பறித்துக் கொண்டதால் காவல்துறையினர் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர் என்றும் அதில் அவர் உயிரிழந்தார் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பகுதியில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 12 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஸ்வாட் மாவட்டம் கபல் நகரில் அமைந்துள்ள காவல் நிலையத்திற்கு எதிரே ஸ்வாட் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்தவொரு அமைப்பும் அல்லது நபரும் பொறுப்பேற்கவில்லை. ஷயத் ஷெரீப் மத்திய மருத்துவமனைக்கு 9 உடல்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் கபல் மருத்துவமனை மருத்துவர்கள் மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதை உறுதி செய்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேச்சுவார்த்தை நடத்துவதில் அமெரிக்கா தீவிரமாக உள்ளது என்று கூறினார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய நாடுகளின் தூதரக ரீதியிலான அழுத்தம் காரணமாக ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஹோர்மோஸ் நீரிணை நிர்வாகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் இந்த பேச்சுகளின் போது எட்டப்படலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் யுரேனிய செறிவூட்டலை நிறுத்துவதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்றும் திரு ட்ரம்ப் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அதிகாரிகளின் 2 மாநாடு லக்னோவில் இன்று தொடங்குகிறது. இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளிடையே புள்ளியியல் தரவுகளை பகிர்ந்து கொள்ளுதல், புள்ளியியல் சேகரிப்பு பணியில் புதுமைகளை புகுத்துதல், சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்ளுதல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இம்மாநாடு நடத்தப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம், பீகார் மற்றும் இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா மாநிலத்தின் மத்திய பகுதி, கொங்கன், கோவா ஆகிய இடங்களில் மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நேற்று காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் கொடியையும் செங்கோலையும் காமன்வெல்த் விளையாட்டு அமைப்பின் நிர்வாகிகள், இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோரிடம் வழங்கினர். இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இந்தியா அதிக அளவில் பதக்கங்களை குவித்துள்ளது. குத்துச்சண்டையில் இந்திய வீரர்

0: மற்றும் வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடி தங்கப்பதக்கங்களை அதிக அளவில் வென்றனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த விஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: FM 7:25 FM Rainbow 102.1 பாடல்களும் தகவல்களும் தரும் காலை மலரோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
3: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
2: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
4: வணக்கம். நான் கே சந்திரசேகரன், திருச்சி ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி, தேசிய கல்லூரி மேல்நிலைப் பள்ளி, சந்தானம் வித்யாலயா மற்றும் ஜெயந்திரா பள்ளியினுடைய தலைமை செயல் அதிகாரி, ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய செயலாளர். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாளில் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரோடும் வைய தலைமைக்குள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல உங்க எல்லாரோடையும் நான் கலந்துரையாடுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதை கொடுத்த ஆல் இந்தியா ரேடியோவுக்கு என்னுடைய நன்றிகள். நம்மளுடைய தேசம் இந்தியா 2047 ஆண்டிற்குள் உலகத்தினுடைய தலைசிறந்த ஒரு பொருளாதார நாடாக, பொருளாதார சக்தியாக மாற வேண்டும் என்பது நமது மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது.
5: நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க 0431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு என்னோடு 246-102-1, 240-102-1 இந்த எண்களை தொட்டு வரலாம். அது மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் வழியாகவும் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 938-546-102-1. நமது திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில்.
6: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் NIT வளாகத்தில் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அடுத்த தலைமுறை சைபர் தடயவியல் கருவிகள் அப்புறம் தொழில்நுட்பங்கள் குறித்து ஆசிரியர்கள் திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி நடைபெறுது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லம் தேடி குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய மழைக்காலத்தில் மட்டுமே கோதாவரி நதியில் புலாசா மீன் பிடிக்கிறாங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும், சத்துக்கள் மிக அதிகம். அதனால ஏலம் எடுக்க போட்டா போட்டி நடக்கும். கடந்த ஜூலை மாதம் புதுச்சேரி ஏனாம் மீன் மார்க்கெட்டில் மீன்களின் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய புலாசா மீன் 1 கிலோ ₹15,000 ஏலம் போனது. ஆற்றுல செம்மண் கலந்த தண்ணி வரும்போது தான் இந்த மீன் கிடைக்கும். இந்த வருஷம் மீன் வரத்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால புலாசா மீன் விலை இன்னும் அதிகமாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி மீன்கள் வகையை பொறுத்து பாறை மீன் ₹250 தொடங்கி வஜ்ரம் மீன் ₹1,000 வரைக்கும் கிடைக்குது. இப்ப நாம தெரிஞ்சுக்க போறது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகள்ல காய் கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறது தான். தக்காளி 1 கிலோ ₹24, கத்திரிக்காய் 60, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 42, பச்சை மிளகாய் 60, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌசௌ ₹40, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணை கிழங்கு ₹100, சேப்பங்கிழங்கு 56, சேனைக்கிழங்கு 58, உருளைக்கிழங்கு ₹30, கேரட் 90, முட்டைகூஸ் 40, பீட்ரூட் 54, காலிஃபிளவர் பூ 1 ₹45, எலுமிச்சை பழம் 1 ₹5, கொய்யாப்பழம் 120, பூசணிக்காய் 60, பரங்கிக்காய்

0: 20, ஆப்பிள் 280, ஆரஞ்ச் 150 ரூபாய், மாதுளை 240, திராட்சை 120 ரூபாய். தெரிஞ்சுக்கிட்டோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய் கனிகளின் இன்னைக்கு விலை நிலவரம்.
1: உலக தாய்ப்பால் வாரத்தை கொண்டாடிட்டு இருக்க இந்த நேரத்துல காளிமலர்ல வர மருத்துவ நேரத்தை அலங்கரிக்க நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் ஏ தங்கவேல் அவர்கள். வணக்கம் டாக்டர். இந்த வருட தாய்ப்பால் வாரத்துடைய கருப்பொருள் என்ன டாக்டர்?
2: தாய்ப்பால் ஊட்டுதல் பழங்குன்றா வாழ்க்கையின் ஆரம்பம். ஆகவே தாய்ப்பால் ஊட்டுதலை நாம் ஆதரவளித்து வலிமைப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த வருடத்திற்கான முழக்கமாகும். இந்த திருவிழாவை கொண்டாடி வருகின்ற வேளையில் தாய்ப்பால் பற்றிய சந்தேகங்களை நாம் போக்கிக் கொள்ள வேண்டியது அனைவரின் கடமையாகும். குழந்தை பிறந்த முதல் 6 மாதத்திற்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். 6 மாதம் முடிந்த பின் தாய்ப்பாலுடன் சேர்த்து இணை உணவை ஆரம்பிக்கலாம். இவ்வாறாக தாய்ப்பாலை 2 வயது வரை கொடுக்கலாம். தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் குழந்தைக்கு உடல் வளர்ச்சி மற்றும் அறிவு வளர்ச்சி ஆகிய நன்மைகள் கிடைக்கின்றன. குழந்தைக்கு மட்டும் நன்மை கிடைக்கப் போவதில்லை, தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கும் தாய்ப்பால் ஊட்டுவதால் நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் தாய்க்கு ஏற்பட இருக்கின்ற சினைப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் போன்ற வியாதிகள் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. பிறந்தவுடனே குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதால் குழந்தை பிறந்தவுடன் ஏற்பட இருக்கின்ற உதிரப்போக்கு தடுக்கப்படும். ஆனால் சில பேர் தாய்ப்பால் ஊட்டுதலை தவறாக புரிந்து கொண்டு சில பல காரணிகளால் தாய்ப்பால் சரியாக வராத பொழுது உடனடியாக மற்ற பால்களை தேர்ந்தெடுக்கின்றனர். உதாரணத்திற்கு மாட்டுப்பால், கடைப்பால், புட்டிப்பால் என பல்வேறு செயற்கை பால்களை அவர்கள் குழந்தைக்கு தருவதற்கு முயற்சி செய்கின்றனர். முக்கியமாக வீட்டில் உள்ள வயதான முதியவர்கள் மற்றும் பிற உறவினர்கள் தாயை தாய்ப்பால் கிடைக்காத பட்சத்தில் உடனடியாக மாற்றுப்பாலை நோக்கி செல்வதற்கு தூண்டுகின்றனர். இவ்வாறு அவர்கள் செய்கின்ற பட்சத்தில் தாயும் வேறு வழியின்றி மாற்று பால்களை குழந்தைக்கு கொடுக்கின்றார். இவ்வாறு கொடுப்பதன் மூலம் குழந்தைக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிறு வீக்கம், காய்ச்சல் மற்றும் எதிர்ப்பு சக்தி குறைவு போன்ற பற்பல பிரச்சனைகள் ஏற்படலாம். சில குழந்தைகளுக்கு உடம்பில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டு வலிப்பு போன்ற நோய்கள் கூட குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு ஏற்படலாம். ஆகவே மாற்று பால்களை கொடுப்பதை நாம் தடுக்க வேண்டும். இது மட்டுமல்ல, மாற்று பால்களை நாம் புட்டியில் கொடுப்பதன் மூலம் குழந்தைக்கு தாயின் காம்பும் புட்டியும் குழப்பத்தை ஏற்படுத்தும். புட்டியில் உள்ள ரப்பர் காம்பு குழந்தைக்கு எளிதாக வாயில் கிடைக்கும். ஆனால் தாயின் காம்பை குழந்தை தாய்ப்பால் குடிப்பதற்கு உபயோகிக்கும் பொழுது மிகுந்த ஆற்றலினை செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆகவே குழந்தை புட்டிப்பாலில் சோம்பேறியான குழந்தையாக மாறி தாயிடம் தாய்ப்பால் குடிக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இதனால் அந்த குழந்தைக்கு தாயின் மார்பை பற்றிய குழப்பம் ஏற்பட்டு நிரந்தரமாக தாயிடம் தாய்ப்பாலை கொடுக்காமல் வெறும் புட்டிப்பாலை மட்டுமே அந்த குழந்தை நம்பியிருக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். ஆகவேதான் மாற்றுப்பால்களான செயற்கை பால் மற்றும் மாட்டுப்பால், பிற விலங்கின் பால்களை குழந்தைக்கு கொடுப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். குறைமாத குழந்தைக்கு தாய்ப்பாலை மிகவும் சிறந்தது. இரட்டை குழந்தைக்கும் தாய்ப்பாலை மிகவும் சிறந்தது. குறைவாக சுரக்கும் சீம்பால் முதல் 3 நாட்களுக்கு போதுமானது, வேறு எந்த பாலும் தேவைப்படாது. பணிக்கு செல்லும் தாயும் முதல் 6 மாதத்திற்கு தாய்ப்பாலை முழுமையாக கொடுக்க முடியும். கறந்து எடுத்த தாய்ப்பால் அதாவது அறை வெப்ப நிலையில் 4 மணி நேரம் கெடாமல் இருக்கும். கிராமங்களில் மண்பானைகளில் கூட தாய்ப்பாலை 6 மணி நேரம் மூடி வைத்து கெடாமல் உபயோகிக்கின்ற வழக்கம் இன்றும் இருக்கின்றது. கட்டுப்பால் கெட்டுப்போன பால் அல்ல, தாராளமாக குழந்தைக்கு கொடுக்கலாம். வேலைக்கு செல்லும் தாய்மார்கள் வேலைக்கு சென்று விட்டு வந்த பின்பு கட்டியிருக்கின்ற பாலை தாராளமாக கொடுக்கலாம். தொற்றுநோய்கள் டிபி, டைஃபாய்ட், கொரோனா, சளி காய்ச்சல் போன்ற தொற்றுநோய் உள்ளவர்களும் உரிய வழியில் முகக்கவசம் அணிந்து கொண்டும் கைகளை சுத்தம் செய்து கொண்டும் தாய்ப்பாலை எப்பொழுதும் போல கொடுக்கலாம். தாய்ப்பாலை வெற்றிகரமாக கொடுப்பதற்கு கர்ப்ப காலத்திலே தாய்க்கும் குடும்பத்தினருக்கும் தாய்ப்பால் பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பால் கொடுப்பதை மருத்துவமனையில் உள்ள ஊழியர்களும் குடும்பத்தினரும் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். தாய் சந்தோஷமான மகிழ்ச்சியான மனதில் இருப்பது தாய்ப்பால் கொடுப்பதற்கு மிகவும் அவசியமாகும். அனைத்து உணவுகளையும் தாய்க்கு தாராளமாக கொடுக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு தேவையில்லை. நீர், பழங்கள், கீரைகள், காய்கறிகள், சைவம் மற்றும் அசைவ உணவுகளை பத்தியம் இல்லாமல் தாராளமாக கொடுக்கலாம். மாம்பழம், பழாப்பழம், வாழைப்பழம் போன்றவற்றையும் தாய் தயக்கமின்றி சாப்பிடலாம். தாயும் செய்யும் 24 மணி நேரம் ஒன்றாக இருப்பது தாய்ப்பால் சுரக்க மிகவும் உதவும். பிறந்த குழந்தையின் தேவை தாய்ப்பாலும் தாயின் அரவணைப்பு மட்டுமே. ஆகவே குடும்பத்தினர் இதை புரிந்து கொண்டு தாய்க்கு உதவ வேண்டும். சரியான முறையில் குழந்தையை மார்போடு அணைத்து பாலூட்ட செய்ய வேண்டும்.
1: தாய்ப்பால் வாரத்துடைய கருப்பொருள் குறித்தும் தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் குறித்தும் இன்னைக்கு மருத்துவ நேரத்துல எடுத்துரைச்சாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் ஏ தங்கவேல் அவர்கள்.

இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ்

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 பாடல்களும் தகவல்களும் தரும் காலை மலரோடு இணைந்திருக்கிறோம். இப்ப தெரிஞ்சுக்கலாமா, ஆபரண தங்கம் 1 கிராம் 13,220 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 235 ரூபாய். தஞ்சாவூர் மாவட்டம் மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மருத்துவமனையில் மருத்துவ அலுவலராக பணிபுரிய விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க நிர்வாக குழு தலைவர் மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மருத்துவமனை செங்கிப்பட்டி தஞ்சாவூர் அப்படிங்கிற முகவரிக்கு இந்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ளார விண்ணப்பிக்கலாம். அரியலூர் மாவட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் தற்காலிக அடிப்படையில் ஆற்றுப்படுத்துனர் உதவியாளர் கணினி இயக்குபவர் பணியிடங்களுக்கு arielur.nic.in அப்படிங்கிற இணையதளம் மூலமா இந்த மாதம் 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு புது புது பாடல்கள் கேட்க இதய ராகம் 938-546-102-1 வாட்ஸ்அப் எண் காத்திருக்கு. 10 மணிக்கு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நிலவரம், அப்புறம் போடு ஆட்டம் போடு துள்ளலிசை பாடல்கள். 11 மணிக்கு எப்போவும் போல உங்களோடு நாங்கள். 12:10 சொல்லாமலே புரிதலோடு இருக்கும் உள்ளங்கள் பற்றி தோழியர் பகிர்ந்து கொள்ளலாம். 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோட 240-102-1 246-102-1 தொலைபேசி எண்கள் காத்திருக்கிறது. 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இறால் மீன்குஞ்சு உற்பத்தி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் மகாதேவி அவர்கள். 2:30 திங்கட்கிழமை சிறப்பாக திரைக்களஞ்சியம் சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் திரை இசை தொகுப்பு தான். நம்ம முதல் அலைவரி செயல இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு, கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம்.

0: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: காலை மலர்ல இப்ப தெரிஞ்சுக்கலாம் வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளிலும் புதுவை பகுதிகளிலும் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னல், பலத்த காற்றோடு கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு பலத்த காற்று, மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் சொல்லியிருக்கிறாங்க.

0: நேரம் இப்போ சரியா 8 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். ஆடிப்பெருக்கு விழா இந்த கோலாகலத்துடனும் வழக்கமான உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. காவிரி பாயும் மாவட்டங்களில் உழவு தொழில் செழிக்க வேண்டி பொதுமக்கள் அதிகாலையிலேயே ஆற்றின் கரையோரங்களில் கூடி காவிரி தாய்க்கு காப்பரிசி, காதோலை, கருகமணி, காய்கனிகள், மலர்கள் உள்ளிட்ட மங்களப் பொருட்களை சமர்ப்பித்து படையலிட்டு வழிபட்டு வருகின்றனர். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரியாறு தொடங்கி திருச்சி, சேலம், ஈரோடு, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இவ்விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மேட்டூர் தொடங்கி பூலாங்குடி, பில்லுக்குறிச்சி, கல்வரங்கம் ஆகிய இடங்களில் புதுமண தம்பதிகள் உட்பட ஏராளமானோர் குடும்பத்துடன் வழிபட்டு வருகின்றனர். திருச்சியில் ஸ்ரீரங்கம், அம்மாமண்டபம் உள்ளிட்ட காவிரி கொள்ளிடக்கரைகளின் 62 இடங்களில் ஆடிப்பெருக்கை ஒட்டி தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பை வழங்கி விதிமுறைகளை பின்பற்றி பொதுமக்கள் ஆடிப்பெருக்கை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்மா மண்டபத்தில் இருபாலருக்கும் தனித்தனியே குளியல் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மங்கள நாளான இன்று புதுமண தம்பதிகள் நீர்நிலைகளில் புனித நீராடி தாலிப்பெருக்கு எனப்படும் தாலி மாற்றிக் கொள்வது வழக்கம். ஆடி 18 நாளான இன்று புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் புனித நீராடியும் பொங்கி வரும் காவேரி போன்று தங்கள் வாழ்வு பெருகவும் மகிழ்ச்சி நிலைக்கவும் மாங்கல்யம் பெருகவும் வாழை இலையிட்டு பூ, குங்குமம், வெற்றிலை, பழம், மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று தாலி மாற்றிக் கொண்டனர்.
1: ஆடிப்பெருக்கை ஒட்டி திருவாரூர் அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில், திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உட்பட பல்வேறு திருக்கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் இன்று நடைபெறுகிறது. இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரிப்பால் கபினி அணையிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் நாளை மேட்டூர் அணையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காவிரி விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவெடுப்பார் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் திருவாரூரில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். நெகிழியில்லா குற்றாலம் என புதிய திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்தார். குற்றாலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக வரும் நிதியாண்டில் அறிவிப்பு வெளியாகும் என்றார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. நள்ளிரவு நடைபெற்ற நிறைவு விழாவில் வரும் 2030 ஆண்டு அகமதாபாத்தில் நடைபெற உள்ள 24வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான கொடி முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 9 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 8:04 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. காலம் மாறும்போது இசையுடைய புதிய முகம் காண்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் புது புது பாடல்கள் பிறக்கின்றன. சில பாடல்கள் செவிகளை தட்டி செல்கிறது, சில பாடல்கள் மனசை தொட்டு செல்கிறது, சில பாடல்கள் நம்மளோட வாழ்க்கையில் நினைவுகளாகவே மாறிடுது. அப்படிப்பட்ட புதிய திரை இசை பாடல்களுடைய இசை வாசத்தை சுவாசிக்கலாம் இன்றைய தலைமுறையின் துடிப்பை சுமந்து வரும் பாடல்களோட. திருச்சிராப்பள்ளி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை கேட்கவிருக்கிறோம் இதய ராகத்தில் புதிய பாடல்கள். நேர்களை, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எதுவாக இருந்தாலும் 2018 அப்புறம் வெளியான திரைப்படங்கள்லேருந்து இருக்கக்கூடிய பாடல்களை நீங்கள் அனுப்பலாம். எங்களுடைய வாட்ஸ்

தப்சேலியல் 938-546-102-1. நிகழ்ச்சியோட முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மதுரையிலிருந்து ஸ்ரீகாந்த், ஷோபா, சாய் நந்தினி, ராஜோ இவங்க கேட்ட பாடலிடம் பெற்ற திரைப்படம் ஆண் பாவம் பொல்லாதது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை

0: தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நேரம் இப்போ சரியா 8:11. ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு தனக்கு பிடிச்ச பாடலா பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி திருநெல்வேலியிலிருந்து இவங்களோட சேர்ந்து பெரம்பலூர் மணிப்பொறி பாலன், தான்யா, நவீனும் இந்த பாடலை கேட்டிருக்காங்க. கேட்கலாமா? பொங்கி வரும் காவிரியை வரவேற்போம் ஆடிப்பெருக்கு நன்னாளில்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
7: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 முதல் 20% வரை தள்ளுபடி.
6: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை சிறுவாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: புதிய திரைசை பாடல்கள் கேட்கும் போதே நம்ம மனசில் ஒரு கொண்டாட்டம், ஒரு உற்சாகம், அந்த நாளை ஆரம்பிக்கிறதே நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம் இதய ராகத்தில் நேயர் விருப்பமாய் வாட்ஸ்அப் செயலி வழியே. நேரில் எங்களோட வாட்ஸ்அப் செயலியன்னு நோட் பண்ணிக்கோங்க. 9385464201. இந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் அனுப்பணும் இதய ராகத்திற்காக. இனி வரக்கூடிய பாடலை விருப்பமாக தெரிவிச்சிருக்கவங்க திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், மலைக்குடிப்பட்டி சண்முகம், வாரியங்காவல் கதிரவன், கொளிஞ்சிநாதன் ஆகியோர். இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாட்டு வேற மாதிரி, நாங்கள் வேற மாதிரி, வலிமை படத்துலேருந்து.

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
5: புதிய பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இது ராகத்தில் புதிய பாடல்கள் அப்படிங்கிறது வெறும் புதிய மெட்டுக்கள் மட்டும் அல்ல, ஒவ்வொரு தலைமுறையும் தன்னோட இதய துடிப்பை இசையா பதிவு செய்யக்கூடிய அழகான நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் இதே ராகம். இனி வரக்கூடிய பாடல் கோயம்புத்தூர்லேருந்து ரவிசங்கர், பிருந்தா, தர்ஷினி, தேவதீபன் கேட்டுக்கூடிய பாடல் காந்தாரா லெஜெண்ட் சாப்டர் 1 இந்த பாடல்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நேர்களே, உங்கள் நினைவிற்கு காலை 9 மணிக்கு வசந்த அழைப்புல இன்னைக்கு வைய தலைமைக்குள் என்ற தலைப்புல கல்வியாளர் சந்திரசேகரன் அவர்கள் நேரலையா பங்கேற்கிறாங்க. நிகழ்ச்சியில நீங்களும் இணையறதுக்கு தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 240-102-1 மற்றொரு எண் 246-102-1 ரெண்டுமே கிடைக்கலனாலும் கவலைப்படாதீங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி என்ன நோட் பண்ணிக்கோங்க, 938-546-102-1 இந்த நம்பர்ல இணைந்து வாங்க. இதே ராகத்துல புதிய பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இனி எங்களுக்கு பிடிச்ச பாட்டா இட்லி கடை படத்துல இருந்து இந்த பாடல போடுங்கன்னு கேட்டிருக்காங்க லால்குடி சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, குட்டி ஸ்னேஹாரிகா ஆகியோர். கேட்கலாமா இந்த பாடலை?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
3: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
2: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
3: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா

0: திருப்புன்னா சைபால்
1: சைபால்.
2: ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்காந்துருக்கிறார். அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சது அப்படின்னாராம் இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாராம் அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்காரு.

0: கூட்டத்தில் ஒரு தத்துவஞானி உட்கார்ந்துருக்கிறார். அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவஞானிக்கிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சுது அப்படின்னாராம் இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாராம் அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கார் அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோடு வாழறது முக்கியமா அல்லது நல்லவனாக வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போயிட்டார். அவர் சொன்னது நியாயம்தானே, கடவுளை நம்புகிறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாமல் கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோடு வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினார். ஒரு கனவு வந்தது. கனவில் அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டுருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து, நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றுது. இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்கே யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. எலும்பும் தோலுமாக சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்கக்கிட்ட போய், இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்கே இல்லையே, அவங்களாம் யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கேருந்து. அதில் ஏறி உட்காந்தார். ரயில் வேகமாக போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சு தான். வெளியில் பசுமையாக இருந்து தான், அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அங்கே இருந்தவங்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமாம், இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கார், என்னென்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்களெலாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சுது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாற்றிவிட்டாங்க. இப்போலாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறதில்ல அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முழிச்சுக்கிட்டார். இதில் இருக்கிற கருத்து என்னென்னா, நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊரில் ரெண்டு இணை பிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா. இவன் ரொம்ப பெருந்தன்மையாக, உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: அடுத்த நிகழ்ச்சியா வர காத்திருப்பது வசந்த் அழைப்பு. அதற்கு முன்பாக
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த

0: மசோதா 2026 மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இதேபோல் வங்கியாளர் கணக்கு புத்தகங்கள் சாட்சிய மசோதா 2026 மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் இன்று அறிமுகம் செய்கிறார். மாநிலங்களவையில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாடு சட்டத்திருத்த மசோதா இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பீகார், குஜராத், மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் மற்றும் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிடவுள்ளார். ஆடிப்பெருக்கு விழா இன்று கோலாகலத்துடனும் வழக்கமான உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. காவிரி பாயும் மாவட்டங்களில் உழவு தொழில் செழிக்க வேண்டி பொதுமக்கள் அதிகாலையிலேயே ஆற்றின் கரையோரங்களில் கூடி காவிரி தாய்க்கு காப்பரிசி, காதோலை, கருகமணி, காய்கறிகள், மலர்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்களை சமர்ப்பித்து படையிலிட்டு வழிபட்டு வருகின்றனர். திருச்சியில் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் உள்ளிட்ட காவிரி கொள்ளிட கரைகளின் 62 இடங்களில் ஆடிப்பெருக்கை ஒட்டி குளியல் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதோடு தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் நாளை முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. பெரம்பலூரில் 2 தினங்கள் விநியோகம் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வீடுகளுக்கு சென்று குடிமைப் பொருட்கள் வழங்கும் தாய்மானவர் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தின் மூலம் இம்மாவட்டத்தில் 19,461 பேர் பயன்பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு இம்மாதம் ஆகஸ்ட் மாதத்திற்கான குடிமைப் பொருட்கள் வழங்கும் பணி 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதிகளில் அவர்களின் வீடுகளுக்கு சென்று வழங்கப்பட உள்ளன. வானொலிக்காக பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருவள்ளூர் மற்றும் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த சில மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. இந்தியா சார்பில் கிடாம்பி ஸ்ரீகாந்த், கிரண் ஜார்ஜ், தருண் மன்னேபள்ளி உள்ளிட்டோர் இதில் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: பொருள்கள்ல ரொம்ப உறுதியானது வைரம். பூமிக்குள்ள இருக்கிற கரி தான் வைரம். பூமியோட அழுத்தம் தான் அந்த கரிய வைரமா மாத்துது. கரி சீக்கிரம் உடைஞ்சு போகும். அது வைரமா மாறிட்டா அவ்வளோ சீக்கிரம் உடையாது. மனசு கரிய போல இருக்கக்கூடாது, வைரம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் வைரமுடைய நெஞ்சு வேலும் இது வாழும் முறைமையடி பாப்பான்னு பாரதி பாடுறான். முயற்சி இருந்தால் எல்லாத்தையும் ஒரு கை பார்க்கலாம். அப்போ வையத்தலைமை நம்மால முடியாதா? முடியும்னா என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் வேண்டாம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்ல இருக்கிறாங்க கல்வியாளர் சந்திரசேகரன் அவர்கள் அரங்கத்தில். நீங்கள் பங்கேற்க 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240 102 1 240 102 1 தொலைபேசி எண்கள் காத்திருக்கு. வாட்ஸ்அப் எண் 938 546 102 1. உடன் உரையாட சித்ரா திருவாளன் அவர்கள்.
2: நன்றி சாந்தி. இனிய திங்கள் காலை வணக்கம் நேயர்களே, நலம் அனைவரும். நலமே நாடும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. எனது வீடு எனது குடும்பம் என்று வாழ்வது வாழ்க்கையா? இருக்கும் 4 சுவருக்குள்ளே வாழ நீ ஒரு கைதியா? தேசம் வேறல்ல, தாயும் வேறல்ல தோழரே அப்படின்ற கருப்பொருளோடு இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சி தொடங்குகிறது.

0: திரு கே சந்திரசேகரன் அவர்களை பற்றி ஒரு முன்னுரை சொல்லணும்னா அவ்வளோ நேரம் ஆகும் போல் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்காக. பொறியியல் படிப்பு திருச்சியில், மேற்படிப்பு வெளிநாட்டில், முன்னணி நிறுவனங்களில் பல உயர் பொறுப்புகள், நிர்வாகத் திறமைக்கு பல விருதுகள் பாராட்டுகள், ஆனாலும் நம் நாடே தாய் வீடு அப்படின்னு இப்பொழுது செயலாற்றி வருகிறார். வணக்கங்க.
1: வணக்கம் மேடம். இன்றைக்கி ஆடிப்பெருக்கு நாளில் வையத்தலைமைக்குள் அப்படிங்கிற தலைப்பில் உங்கள் எல்லாரோடையும் பேசுகிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது.
0: சரிங்க. திருச்சியில் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி, அது இல்லாமல் சந்தான வித்யாலயா கல்வி குழுமத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியாகவும் இருக்கிறீங்க. இந்த நன்னாளில் உங்கள் கிட்டே பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்களும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையோடையே இந்த நிகழ்ச்சி தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஒரு காட் ஃபாதர்னு சொல்லலாம், இல்லைனா உங்களுடைய ஒரு ஃபாதர் ஃபிகர், இல்லைனா நீங்கள் தன்னம்பிக்கைக்கு மேல் நோக்கி பார்க்கக்கூடிய யார், ஒரே ஒருத்தரை கூட சொல்லலாம், இல்லை நிறைய பேரை கூட சொல்லலாம், அவங்களோட வாழ்க்கையிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு எந்த தருணத்தில் நீங்கள் முடிவு பண்ணீங்க உங்கள் இளமை காலத்தில், அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
1: இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நான் வந்து இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். முதல்ல குடும்பத்திலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய முதல் ஹீரோ வந்து நம்மளுடைய அப்பா அம்மா தான். ஸோ அப்பா அம்மாட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்பாவுனுடைய பண்பு, எல்லார்ட்டையும் பழகிற விதம், அம்மாவனுடைய அந்த ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பெரிதிலும் பெரிது கேள்னு பாரதியினுடைய வரிகள், அம்மா வந்து ரொம்ப அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. என்னுடைய தாத்தா வித்யாசேவரத்னம் ஆடிட்டர் திரு கே சந்தானமையா அவர்கள் ஒரு மிகப்பெரிய விஷனரி லீடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருடைய எண்ணங்கள் அவ்வளோ உயர்வான ஒரு எண்ணங்கள், சமுதாயத்துக்கு பலன் அளிக்கக்கூடிய பல செயல்கள் அவர் வந்து ரொம்ப தைரியமாக எல்லாரையும் வழிநடத்தி செஞ்சிருக்காரு. அது வந்து எங்களுக்கு ஒரு வளர்றப்பவே ஒரு தாத்தா ஒரு பெரிய ரோல் மாடல். அவுட் சைட் த ஃபேமிலி அப்படின்னு பார்க்குறப்ப சுவாமி விவேகானந்தர் கண்டிப்பாக, அவர் ஒரு நம்ம எல்லாருக்குமே இந்தியர்கள் அனைவருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு மாமனிதர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அவர் 1893 சிகாகோவில் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜன்ஸில் பேசினது தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே தவிர, அவருடைய வயது நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா அவர் ஒரு இளைஞர் தான் அந்த ஒரு எழுச்சி உரை அவர் கொடுத்தப்ப. அதே மாதிரி மக்கள் ஜனாதிபதி திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு 2006 சென்னையில் வந்து கிடச்சிது. என்னோடய அப்பா அம்மா நான் அவரை சந்தித்து ஒரு 10 இரவு மணி 11:30 இருக்கும், அவருக்கு டெல்லிக்கு ஃப்ளைட்டு. அப்போ கூட மாணவர்கள்ட்ட வந்து அவர் படிப்பினுடைய முக்கியத்துவம், இந்தியாவினுடைய முக்கியத்துவம்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான மனிதர்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கிறப்ப நான் சின்ன வயசுலேயே எடுத்த ஒரு முடிவு வந்து நம்ம என்ன செஞ்சாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதில் முழு ஈடுபாடு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சின்ன வயசில் எடுத்த முடிவு. இவர்களுடைய தாக்கம் ஒரு முக்கியமான தாக்கம்.
0: சரிங்க. குடும்பம் முழுக்க தலைவர்களாக இருக்கும் பொழுது நாமும் ஒரு தலைவராக மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றது இயல்பு தான், ஆனாலும் அதை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம் நிறைய இளைஞர்கள் எல்லா வசதிகளும் இருக்குது, நான் ஏன் இந்த முயற்சியை எடுத்து முன்னெடுத்து செய்யணும், இருக்குதே பரவாயில்ல இதை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்காம நீங்கள் உங்களுக்கான ஒரு இடத்த அமைக்கணும்னு நினச்சது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. அதற்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் சொல்கிறீங்க, சுவாமி விவேகானந்தரை கூட சொன்னீங்க. அதனாலுமே உங்கள் பயணத்தில் நீங்கள் பார்த்த மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்ம நாட்டினுடைய நிலை, இதை பற்றி நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு மனசுக்குள்ளார வந்த எண்ணங்கள் என்னென்ன?
1: நம்ம நாடு பல விஷயத்தில் விஸ்வ குருவாக தான் இருக்கும். நம்ம உலகத்திற்கு வழிகாட்டியாக தான் நம்ம நாடு பாரத தேசம் இந்தியா இருந்து கொண்டு இருக்கின்றது. அது இன்றைக்கி நேற்று இல்லை, பல 100 அப்படி தான் இருக்கும். பல உதாரணங்கள் சொல்லலாம். நம்ம இப்போ ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு சுதந்திரம் கிடச்சது 1947. 1960களிலேயே நம்ம வந்து ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிச்சிட்டோம், ராக்கெட் லான்ச்சஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கூட டெக் கம்பெனிஸில், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டெக்னாலஜி கம்பெனிஸில் உள்ள தலைவர்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள், தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்திற்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சத்யா நடல்லா அவர்கள் CEO இருக்கார். கூகுள் ஆல்ஃபபெட் நிறுவனம் சுந்தர் பிச்சை அவர்கள் CEO இருக்காங்க. அடோபி சாந்தனு நாராயணன், IBM அரவிந்த் கிருஷ்ணா, இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே பெப்சி கோல இந்திரா நூயி மேடம் அவர்கள், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்தியர்கள் வந்து, இந்தியா, இந்தியர்கள் உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக தான் இருக்கும். இந்தியா இஸ் த டெக்னாலஜி கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட்.

0: தொழிலுக்கும் ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு வரப்ப உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள் இந்தியாவை வந்து ரொம்ப உற்று கவனிக்கிறாங்க, இந்தியா மேலே டிபெண்ட்டாக இருக்காங்க அவங்க. ஸோ இது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடுகிட்ட உள்ள நல்ல விஷயங்களை நம்ம கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பார்வையில் தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு அமெரிக்காவில் ஒரு 12 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அங்கே வந்து நிறைய விஷயங்கள், இப்போ நம்ம மாண்டசரியெலாம் ஸ்கூலில் வச்சுருக்கோம், இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, ஒரு சொசைட்டல் திங்கிங்கோடு இருக்கிறது, எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ப்ராசஸ் ட்ரிவனாக இருக்கிறது. அதாவது எதுலேயுமே ஒரு நேர்த்தி, எதுலேயுமே ஒரு ஒழுங்கு அமெரிக்கர்கள்கிட்டேருந்து வந்து உலகமே கற்றுக்கலாம்.
1: ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன்.
0: ஆமாம், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது. இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ரோட்டில் நம்ம நடந்து போகிறப்ப ஒரு கார் வருதுன்னா நமக்காக நிற்பாங்க, நம்ம ரோடை கிராஸ் பண்ணிடலாம். இது ஒரு சின்ன உதாரணம் தான். ஸோ இந்த மாதிரி சிவிக் சென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் சொன்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து அமெரிக்கர்கள்ட்டேருந்து உலகம் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம்.
1: சரிங்க, நிறைய தகவல்கள் உங்ககிட்டருந்து கேட்கணும், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க, நம்ம பொதுவாகவே இந்தியாவை பற்றி பேசும்பொழுது என்ன சொல்லுவோம், இளைஞர்கள் நிறைந்த நாடு இது, இளைஞர்கள் கையில் தான் நம்ம நாடு இருக்குது அப்படின்னும் பொழுது இன்னும் நமக்கு கொஞ்சம் நேர்த்தியோடு இருந்தால் பரவாயில்லையா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் என்ன சரியாக இருந்தால் இன்னும் நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: ஸோ இதை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். முதல்ல நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணி ஒன்று ரெண்டு தகவல்கள் மட்டும் சொல்லிடுறேன். இந்தியா நீங்கள் சொன்ன மாதிரியே உலகத்திலேயே யூத் பாப்புலேஷன் நிறைய இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நாடு இந்தியா. இந்தியாவினுடைய மீடியன் ஏஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 28. ஸோ ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் பாப்புலேஷன்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ இந்த ஒரு இளைஞர் சக்தியை நம்ம கரெக்டான விதத்தில் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதை கண்டினியூ பண்ணணும். இன்னொன்று, திரும்பவும் மக்கள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவருடைய ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருது, தி இக்னைட்டட் மைண்ட்ஸ் ஆஃப் த யூத் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரிசோர்ஸ் ஆன் த வேர்ல்டு அப்படின்னு, இந்த வேர்ல்டு அப்படின்னு அவர் சொன்னார். கேரளாவில் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னார், நம்மளுடைய இந்தியாவினுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாணவி. அதற்கு அவர் பதில் சொல்கிறாரு, நம்மளுடைய இளைஞர்களுடைய மனது எவ்வளவுக்கு எவ்வளவு எழுச்சியாக இருக்கோ அதுதான் இந்தியாவினுடைய சக்திங்கிறார். இப்போ இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு மெயினாக நமக்கு குறிக்கோள் இருந்தால் போதும். நமக்கு ஒரு நல்ல குறிக்கோள் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தர் வந்து நம்மளை ஒர்க் பண்ணுங்கள், இதை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு நம்மளை யாரும் சொல்ல தேவையில்லை. ஸோ நீங்கள் கேட்ட உங்கள் கேள்வியினுடைய இரண்டாவது பாகம் என்னென்னா, இப்போ இந்தியா நல்ல வளர்ச்சியில் இருக்குது, உலகத்தில் 4வது பொருளாதார நாடாக நம்ம இருக்கோம். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறது US, சைனா, ஜெர்மனி, இந்த 3 நாடுகள் தான். ஜப்பானையும் நம்ம பின்னாடி தள்ளிட்டோம் இப்போ. ஸோ இப்போ வரும் காலங்களில் நம்ம வந்து நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் சொல்கிறார், 2047 இந்தியா வந்து நம்பர் 1 பொருளாதாரமாக வரணும் அப்படின்னு சொல்கிறார்.
1: 100 ஆண்டு கனவு.
0: ஆமாம், 100 ஆண்டு கனவு. ஆத்ம நிர்பர் பாரத்ங்கிறாரு. நம்மளுடைய பொருட்கள், நம்ம டே டு டே உபயோகப்படுத்துகிற பொருட்கள் நம்ம எடுத்து பார்த்தாலே அதில் எவ்வளோ மேட் இன் இந்தியா இருக்குது, எவ்வளவு வெவ்வேறு கண்ட்ரிஸ் இருக்குன்னு நம்ம பல நாடுகள் பேர் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்ம நாட்டில் ஏன் இன்னும் பொருட்கள் உருவாக்கக்கூடாது? இந்த மாதிரி நிறைய கனவுகள் நமக்கு இருக்கணும் இந்தியர்களாக. இது எல்லாத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு பண்பு இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, அது வந்து குறிக்கோள் இருக்கிறது தான். ஒரு குறிக்கோள், நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும், நம்ம நாடு ஜெயிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இளைஞர் சக்தியை வச்சு இந்தியாவை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம்.
1: சரிங்க, நிறைய தகவல்கள் சொல்லிகிட்ருக்கிறீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் வாயில் உங்கள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியில். ஏன்னா எழுச்சி மிக்க மனங்களை பற்றி பேசியிருக்கிறீங்க, இளைஞர்களை பற்றி பேசியிருக்கிறீங்க, எப்படி அவர்களை உற்சாகப்படுத்தலாம், ஊக்குவிக்கலாம் அப்படின்றத பற்றியும் நாம் இந்த நிகழ்ச்சி வாயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். நேர்களை இணைந்திருங்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில்.
2: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம், தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 7000 அன்பு பரிசு.
3: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
2: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள் போத்தீஸ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது FM ரெயின்போ 102.1. திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் பர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: இனிய வசந்த அழைப்பில் வைய தலைமைகள் கல்வியாளர் கே சந்திரசேகரன் அவர்கள் நேரலையில் நிகழ்ச்சி தொடர்கிறது.
6: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசலாமா? வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம்.
7: வணக்கம். என் பேர் பத்மபிரியா. நான் ஒரு MBA ஸ்டூடெண்ட்.
6: சரிங்க.
7: எனக்கு என்ன அப்படின்னா, இப்ப காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு.
6: ஆமா.
7: அப்படி இருக்கிறப்போ ஒரு MBA ஸ்டூடெண்டா நான் நிறைய சர்டிபிகேஷன் கோர்ஸ், இன்டர்ன்ஷிப் பண்றேன், ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்கு அதுக்கு தனியா ஒரு கோர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு என்னோட கெரியருக்கு வந்து இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஏதாவது ஒண்ணு நம்மள என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை ஆட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட பேக்பேக்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ சம்டைம்ஸ் இது வந்து நம்மள வந்து லேட் ஆகுது, லேட் ஆக வைக்குது, ஒரு சில விஷயம் வந்து டைம் இழுக்குது, லேக் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்ம வந்து எப்படி யோசிக்கணும், எதை வந்து கேரி பண்ணா நம்ம ஃபாஸ்டரா மூவ் பண்ண முடியும், எதை வந்து கட் பண்ணா நம்ம இன்னும் எஃபெக்டிவா பண்ண முடியும் நம்மளோட கெரியர் என்ஹான்ஸ் பண்றது அப்படிங்கறது வந்து என்னோட க்வெஸ்சன்.
6: சரிங்க, அற்புதமான ஒரு கேள்வி. ஏன்னா எல்லா பெற்றோரும் சரி, மாணவர்களும் சரி, அவங்களுக்கே கேட்டுக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு சார். நான் வந்து நல்ல ஒரு எட்ஜ் எனக்கு வேணும் அந்த காம்படிஷன்ல, அப்போ அதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற போது என்னோட இடத்த நான் விட்டுருவேனா, எந்த இடத்துல எனக்கு அந்த எட்ஜ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
8: ஸோ இதை நான், வணக்கம் பத்மபிரியா, உங்களோட பேசுறது மகிழ்ச்சி. முதல்ல ஒரு ஃபிலசாஃபிக்கல் ஆஸ்பெக்ட் ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டுக்கு வரேன். ஒரு ரன்னிங் ரேஸ் நம்ம ஓடுறோம், ஒரு 10 பேரோட ஓடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த 10 பேரோட ஓடுறது உண்மையா அப்படின்னா உண்மைதான். ஆனால் நிஜம் என்ன அப்படின்னா, நம்ம நம்மளோட தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்மளோட பொட்டென்ஷியலோட தான் நம்ம ஓட முடியும் நம்ம. பட் அந்த கூட உள்ளவங்க எப்படி ஓடுறாங்க அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஸோ காம்படிஷன் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது. பட் அதை வந்து ஒரு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க வேண்டாம், அதை அது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்தி காம்படிஷனை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதா ஒரு ஃபிலசாஃபிக்கல் பாயிண்ட். இப்போ ப்ராக்டிக்கலான விஷயத்துக்கு வரேன். அவங்க பத்மபிரியா அவர்கள் படிக்கிறப்பவே நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறது ரொம்ப பாராட்டத்திற்கு உரியது. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பை 2030 2030 இன்னைக்கு நமக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதில் 39%, அதாவது 2/5, அடுத்த 5 வருஷத்தில் அந்த ஸ்கில்ஸ் வந்து அவுடேட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா தேவையில்லாத ஸ்கில்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்கிறாங்க.
6: நம்ம கையில் இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை
8: மாறிக்கிட்டே இருக்கு. எல்லா டெக்னாலஜியுமே நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டே வருது உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க சொன்ன மாதிரியே ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம். அதையும் ரெண்டாக பிரிச்சுக்கணும் நம்ம, சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஸ்கில்ஸ். சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து கம்யூனிகேஷன், க்ரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் செட்ஸ், இது எல்லாமே கண்டிப்பாக வந்து என்றைக்குமே இதற்கு வந்து டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசிக்னு ப்ரோக்ராமிங் இருந்தது, அப்புறம் சி வந்தது, C++, ஜாவா, இன்றைக்கி பைத்தான். டெக்னாலஜிஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க

0: அப்படின்னா தி எபிலிட்டி டு அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் அப்படிங்கிறாங்க.
1: இந்த அன்லேர்ன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. புது வார்த்தைனாலுமே அது வந்து நமக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டியோடு கலந்த ஒரு உற்சாகத்தையும் கொடுக்குது. வாட் இஸ் தட் அன்லேர்ன்னா என்ன? ஏற்கனவே தெரிஞ்சதை மறந்துடுங்கன்றதா?
0: இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் இந்தியாவில் கார் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அமெரிக்காவுக்கு படிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறப்ப அங்கே இன்னொரு சைட் ஆஃப் த ரோடில் ஓட்டணும். உங்களுக்கு இங்கே மேனுவல் கியர்ஸ் அப்போ இருந்தது, அங்கே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஸோ அப்போ நான் இந்தியாவில் உள்ள விஷயங்களை கொஞ்சம் இங்கே வண்டி ஓட்டுறதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அங்கே எப்படி வண்டி ஓட்டுறது, அந்த என்வாயன்மெண்ட் நம்ம இருக்கிற சூழல் எப்படி இருக்குது, அதற்கு என்ன டெக்னாலஜிஸ் தேவைப்படுது, ஸோ இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் என்ன டெக்னாலஜிஸ் தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். இவங்க இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, என்னென்னா எப்படி ஃபாஸ்ட்டாக முன்னாடி போகிறது அப்படிங்கிறது. ஸோ எதுவுமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா லிஃப்ட் கிடைக்காது, அதுக்கு படிக்கட்டு தான் உங்களுக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு படியாக நிதானமாக போனால் அந்த வெற்றியை நம்ம தக்க வச்சுக்க முடியும்.
1: சரிங்க, இளைஞர் மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்குது. இது எல்லார் வீட்லேயும் எல்லாரும் பேசிக்கிற விஷயம் தான். அப்பா அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண கான்வர்சேஷனாக மாறி போச்சு இந்த காலத்தில். எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறதா, இல்லை இந்த சமுதாயத்துக்கு கூட சொல்ல மாட்டேன், என்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதா, இந்த கேள்வி வந்து வந்துட்டே இருக்கு.
0: அருமையான கேள்வி. ரெண்டுத்தினுடைய இன்டர்செக்ஷனில் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சது ஒரு ஹாபிக்கும் ஒரு ப்ரொஃபஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு நமக்கு பெயிண்ட் பண்ண பிடிக்கலாமா இருக்கும் கண்டிப்பாக, பட் ப்ரொஃபஷனல் பெயிண்டராக ஆகணும் அப்படின்னா அதற்கான டிமாண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற எப்பயுமே நான் பேசுகிறப்ப சொல்கிறது என்னென்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக முக்கியம்தான். அப்பா அம்மா வந்து அப்பா அம்மாவோ வீட்டில் உள்ள பெரியவங்களோ அவங்க வந்து ஒரு சில ஆம்பிஷன் சொல்கிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் அவங்க சொல்கிறாங்க.
1: அனுபவம்ன்றதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு முக்கிய இடம் இருக்குது,
0: அதை எடுத்துக்கணும். பெற்றோர்களுக்கு நான் எப்பயுமே சொல்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நமக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது, ஆனால் அவங்கள ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறதுங்கிறது சரி வராது. பிள்ளைகள் வந்து நம்ம மூலமாக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்களே தவிர நமக்காக இந்த உலகத்துக்கு வரல, அந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதனுடைய இன்டர்செக்ஷன் நம்ம ரெண்டு சைடும் பார்க்கணும். நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கோம், இந்த சமுதாயத்திற்கு இந்த சமூகத்திற்கு என்ன தேவைப்படுது, நாட்டுக்கு என்ன தேவைப்படுது, இந்த எல்லா கேள்விகளுடைய ஒரு பேலன்ஸ் தான் வந்து நம்மளுடைய ஒரு ஆம்பிஷனாக இருக்க முடியும்னா ஃபீல் பண்ணி.
1: சரிங்க, அருமையான வார்த்தைகள். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டுட்டு மீண்டும் இணைவோம்.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை, பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ஸ்ரீ ரெயின்போ பண்பலை 102.1 வசந்த அழைப்பு வைய தலைமைக்குள் கல்வியாளர் கே சந்திரசேகரன் அவர்கள் நேரலையில நம்ம கூட இருக்கிறாங்க. இணைப்புல ஒரு நேர் காத்திருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: அரியமங்கலத்துல இருந்து முகமது பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: டிசிப்ளினை ஃபாலோ பண்றதுல வேணா இந்தியா கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். ஆனா அது அமெரிக்கா பார்த்துருந்தீங்க, இந்த பிரிட்டனை பார்த்துருந்தீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்க்கும் போது இப்ப வறுமை வந்து குறைஞ்சிருக்கணும், அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை கொஞ்சம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த காலத்துல வந்து விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்கள் தான் நாட்டை மாத்திடலாம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தங்களை தாங்கள் வந்து இந்த பிரச்சனை தீர ஈடுபடுத்திக் கொள்வதில் ஏதாவது பிரச்சனையா, அல்ல அரசாங்கம் வந்து இன்னும் சரியான முறையில் இளைஞர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா
2: இந்தியாவிட்டிருந்து உலகம் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப நிறைய இருக்கு. சோ அதை நம்ம முக்கியமா பதிவு பண்ணணும். கண்டிப்பாக சுவாமி விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இந்தியா ஒரு நல்ல பாதையில் தான் சென்றுகிட்டு இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், மாணவர்களோடு அடிக்கடி வார வாரம் உரையாடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் கிடச்சிருக்கு. அவங்களோட பேசுகிறப்ப உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு, இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நான் கேட்டேன், ஒரு 200 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்குறப்ப ஒரு 20-25 பேர் எழுந்து பதில் சொன்னாங்க. அதில் நாங்கள் வந்து போதும்னு சொல்கிற அளவுக்கு பதில் சொன்னாங்க. அண்ட் ஆம்பிஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும் இருந்தது. முன்னாடிலாம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் கேட்டால் இன்ஜினியர் ஆனோன்னு சொல்ல முடியும், டாக்டர் ஆனோ, போலீஸ் ஆஃபீஸர் ஆனோ, இந்த மாதிரி தான் அட்வொகேட் ஆனோ, இப்படி தான் சொல்லுவோம். இவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் ஆகணும், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், கார்டியாலஜிஸ்ட் ஆகணும், அனிமேஷன்ஸில் இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய கனவுகள் இருக்குது, அவங்களுக்கான எக்ஸ்போஷரும் நிறைய இருக்குது. ஸோ இந்தியா வந்து ரொம்ப கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. பாப்புலேஷன் இன்றைக்கி நம்ம உலகத்திலேயே ரொம்ப பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்கிற ஒரு நாடாக நம்ம இருக்கோம், மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அப்போ கண்டிப்பாக இவ்வளோ பாப்புலேஷன் இந்த லேண்ட்மாஸில் இருக்கிறப்ப சில சேலஞ்சஸ், சில கண்டிப்பாக சில கஷ்டங்கள் இருக்க தான் இருக்கும் மக்களுக்கு. ஸோ அவர் சொன்ன ஏழ்மை, பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே வரணும், கண்டிப்பாக வரணும். நம்ம ஓவரால் இப்போ ஜிடிபி பார்த்துட்டு இருக்கோம், ஜிடிபியில் தான் 4வது பொருளாதார நாடாக நம்ம இருக்கோம். ஜிடிபி பர் கேபிட்டாவும் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு தனி இந்தியர், ஒரு தனி நபராக எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அதில் உள்ள முன்னேற்றங்கள் இது எல்லாமே பார்க்கணும். இது எல்லாவற்றையும் தாண்டி

0: சந்தோஷமான நாடாக சந்தோஷமான மனிதர்களாக இருக்கோமாங்கிறதும் பார்க்கணும். நீங்கள் இந்த லிஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஹாப்பி கண்ட்ரீஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸ் வரப்போல்லாம் பூட்டான் அப்புறம் யூரோப்பில் சில கண்ட்ரீஸில் தான் அந்த லிஸ்ட்டில் வரும் உங்களுக்கு. ஸோ அதுவும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். என்ன செய்யணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட பொறுப்பாக கவர்மெண்ட்டோட பொறுப்பானா, நம்ம நம்ம வேலையை கரெக்டாக செய்யணும், கவர்மெண்ட் கவர்மெண்ட்டோட வேலையை கரெக்டாக செய்வாங்கங்கிற நம்பிக்கை. கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கலாம், ஒரு கோரிக்கையாக வைக்கணும் அப்படின்னா என்ன வைக்கலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இந்த ட்ரேட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கணும். சின்ன உதாரணம், இப்போ வீட்டில் நம்ம கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது எல்பிஜி டெக்னாலஜிலேருந்து பிஎன்ஜி பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிற டெக்னாலஜிக்கு கன்வெர்ட் பண்ணணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு திட்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்லோவாக தான் போயிட்டு,
1: நார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், நம்ம கட்டிடம் கட்டும் போதே அதுக்கான விழிப்புணர்வு இருக்கு
0: இருக்கு,
1: ஆனாலும் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் செயல்படுத்துவது அப்படின்ற இடத்துல தான் ஒரு சின்ன தொய்வு இருக்கு.
0: அந்த தொய்வு எதனால வருது அப்படின்னா, இதற்கு சர்டிஃபைடு கேஸ் பிளம்பர்ஸ் தேவைப்படுறாங்க, அந்த பிளம்பர்ஸ்க்கான ஷார்ட்டேஜ் இருக்குது. ஏன்னா ட்ரேட் ஸ்கில்ஸ் நம்ம யாருமே கற்றுக்கிறது இல்லை. ஸோ மாணவர்களுக்கு இது வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் பண்ணணும், கவர்மெண்ட்டும் இதற்கான முன்னெடுப்பு கண்டிப்பாக எடுக்கலாம். என்னென்னா ட்ரேட் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஒவ்வொருத்தரும் ஒரு டிகிரி ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னா கூடவே ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோ பிளம்பிங்கோ வெல்டிங்கோ ஏதாவது ஒரு ட்ரேட் ஸ்கில் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு கொண்டு வரலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், முகமது அவர்களுக்கு அவருடைய கேள்விக்கு ரொம்ப நன்றி. இந்தியாவில் சில சேலஞ்சஸ் இருந்தால் கூட நம்ம இந்தியராக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக நம்ம ஃபீல் பண்ணணும். இந்தியா ஒரு கரெக்டான பாதையில் தான் கண்டிப்பாக சென்றுட்டுருக்குங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்.
1: ஆமாம், எத்தனை மாநிலங்கள், எத்தனை நிலப்பரப்பு வகைகள், எத்தனை விதமான மொழிகள், இதெல்லாம் தாண்டி ஏன்னா மற்ற நாடுகளோடு நம்ம கம்பேர் பண்ணுறோன்னு நினச்சா கூட அந்த கம்பேரிசன் லெவலே வந்து வேறு லெவலில் இருக்கும்
0: கண்டிப்பாக
1: நம்ம நாட்டில். நேர்களை இணைந்திருங்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியது ஒரு சின்ன இடைவெளி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி, டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம், இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 to 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள் போத்தீஸ்.
9: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
10: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
9: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
10: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு, உடனே அழைக்கவும் 9477694776.
11: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு வைய தலைமைக்குள். இன்னைக்கு திருச்சி ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரி கே சந்திரசேகரன் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். இப்போது நம்ம படிக்கணும், நம்ம முன்னேற்றத்திற்கான வழி அது. அதே சமயத்தில் நம்ம ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு வந்துட்டோம்னா நல்லாரும் நம்மளை ரொம்ப மதிப்பாங்க. இதெல்லாம் எல்லா இளைஞர்களும் குடும்பமும் விரும்பக்கூடியது. தலைமை பொறுப்பு எடுக்கிறதுன்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு தலைமை பொறுப்பு எடுக்கிறதுக்கு என்னங்க அவசியமாக தேவை, என்ன அதை வளர்த்துக்கணும்?
3: கண்டிப்பாக முதல்ல இந்த தலைமை பொறுப்புனா என்னன்னு நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். ஒரு தலைவர் அப்படின்னா ஒரு நாட்டை வழி நடத்துகிறவராக இருக்கலாம், ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீமை வழி நடத்துகிறவராக இருக்கலாம்,

0: அதெல்லாமும் ஒரு கம்பெனியை வழி நடத்துகிற வரா இருக்கலாம். இதெல்லாமும் தலைமைக்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள் தான். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவலாக தலைவர்கள் தான். இப்போ எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸில், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒரு 7500 மாணவ மாணவிகள் படிக்கிறாங்கன்னா அவங்க ஒவ்வொருவருமே தலைவர்கள் தான். அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தலைமை பண்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லாருமே தலைவர்கள் தான் அப்படிங்கிறது ஒரு ஃபிலசாஃபிக்கல் ஆஸ்பெக்ட், அதுதான் உண்மையும் கூட. ஒரு தலைவர் என்பவர் யார் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷன் இருக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் இருக்கணும். இப்போ என்னுடைய தாத்தா வித்யாசேவரத்னம் ஐயாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து நிறைய பேர் படிக்கிறதுக்கான ஒரு நல்ல நல்ல கல்வி நிறுவனங்கள், குவாலிட்டியான அஃபோர்டபுள் ஃபீஸோடு நிறைய பேர் படிக்கணும், எல்லா விதமான குடும்பங்கள்லேருந்தும் உள்ள ஏழை மாணவ மாணவிகள்லேருந்து எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கனவு அவருக்கு. உலகத்தர கல்வி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷன் இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது வந்து, யாரும் போகாத ஒரு பாதையில் போகிறதுக்கான தைரியமும் இருக்கணும். சம்டைம்ஸ் வி ஹாவ் டு ட்ராவல் இன் அன்சார்ட்டட் டெரிட்டரிஸ். ஸோ அது வந்து
1: ரோட்லெஸ் ட்ராவல்டுன்னு சொல்லலாம்.
0: பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது வந்து இரண்டு. மூன்றாவது, நல்ல கம்யூனிகேட் பண்ண தெரியணும். நீங்கள் நல்ல லீடர்ஸ்னு நம்ம யோசிச்சு பார்த்தாலே நமக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லுவாங்க, பராக் ஒபாமா சொல்லுவாங்க, மார்ட்டின் லூதர் கிங்கோட ஐ ஹாவ் அ ட்ரீம் ஸ்பீச் சொல்லுவாங்க, சுவாமி விவேகானந்தா, கலாம் சார், எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். இவங்க எல்லாருமே நல்ல கம்யூனிகேட்டர்ஸ், ஓகேங்களா? அது வந்து அகெயின் என்னுடைய தாத்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப அருமையாக அவருடைய விஷன் என்னவோ, அவரோட கோல் என்னவோ, இருக்கிற டீச்சர்ஸ்ட்டை, இருக்கிற டீம் மெம்பர்ஸ்ட்டை ரொம்ப அழகாக அதை வந்து எடுத்து சொல்லுவார் உங்களுக்கு. தென் கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸை, கூட இருக்கிற மக்களை வழிநடத்தி செல்கிறதுக்கான அந்த ஒரு திறமை இருக்கணும். முக்கியமாக வெற்றி தோல்விகளை கையாள தெரியணும்.
1: இது ரொம்ப ரொம்ப அவசியமானது.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வெற்றி தோல்வி கையாளுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். வெற்றியை கையாளுறதும் ரொம்ப கவனமாக இருக்கணும், தோல்வியை கையாளுறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். டு நாட் டேக் யுவர் சக்ஸஸ் டு யுவர் ஹெட் அண்ட் டு நாட் டேக் யுவர் ஃபெயிலியர் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதில் பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். இரண்டு உதாரணங்கள் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ ஃபெயிலியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவினுடைய முதல் ராக்கெட் லான்ச் வித் இண்டிஜினஸ் டெக்னாலஜி, அதாவது நம்மளோட ஓன் டெக்னாலஜியை வச்சு நம்ம பண்ணது SLV-3 அப்படிங்கிற ராக்கெட் லான்ச், 1979 அதனுடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்து டாக்டர் கலாம் சார், அப்போ இஸ்ரோவினுடைய சேர்மனாக இருந்தவர் ப்ரொஃபஸர் சதீஷ் தாவன். அப்போ அந்த ராக்கெட் லான்ச் ஃபெயிலியர் ஆகிடுது. கலாம் சார் உட்பட டீமில் உள்ள எல்லாருமே வந்து உடஞ்சி போய்ட்றாங்க. பல வருட கனவு அவங்களுக்கு, உழைப்பு. அப்போ வந்து ப்ரெஸ் மீட் நிருபர்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேள்வி கணைகள் கேட்குறது அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய உரிமை அது. கலாம் சார் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ப்ரொஃபஸர் சதீஷ் தாவன் சேர்மன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண போகாதீங்க, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சதீஷ் தாவன் சார் போய் எல்லா பிளேமையும் தான் எடுத்துக்கிறார். ஒரு வருடம் கழித்து 1980 திரும்ப SLV-3 ஜெயிச்ச உடனே சதீஷ் தாவன் சார் ஃபீல்டுக்கே வரல, கலாம் சார் ப்ராஜெக்ட் டைரக்டரா நீங்க போய் மீடியாவை அட்ரஸ் பண்ணுங்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு தலைமை பண்புக்கான ஒரு மிகச்சிறந்த அடையாளம். இன்னொன்று, இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஃபீஃபா ஃபுட்பால் வேர்ல்ட் கப்லாம் நடந்தது இல்லைங்களா, ஒரு தோல்விக்கு அப்புறமா அந்த ரூமோட, அந்த டீமோட லாக்கர், ட்ரெஸ்ஸிங் ரூம் எப்படி இருக்கு,
1: ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க.
0: அதில் ஜப்பான் டீம் மற்றும் தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி, அந்த பிளேயர்ஸே அந்த அவங்களோட லாக்கர் ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தேங்க்யூ நோட் அந்த ஸ்டேடியம் ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும் நீட்டாக வச்சுட்டு போவாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெற்றியையும் தோல்வியையும் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணணும், நம்ம டீம் எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் தலைமை பண்புக்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு.
1: சிந்திக்க வைக்கக்கூடிய பல அற்புதமான தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறீங்க, பல அற்புதமான கதைகள். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை மீண்டும் கேட்கும் பொழுது அந்த எழுச்சி நமக்குள்ளார ஏற்படுது. இப்போ ஒரு இணைப்புல நேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஒரு சின்ன கேள்வி.
1: உங்க பேர் சொல்லலாமா? உங்க பேர் சொல்லலாமா?
2: தீபரத்னா.
1: ஆ, சொல்லுங்க.
2: ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மாணவர்கள் அவரவர படித்த துறையிலிருந்து பட்டம் வாங்குறாங்க. ஆனா வேலைக்கு போறப்ப பார்த்தா நிறைய பேர் படித்த துறையை விட்டுட்டு வேறொரு துறையிலதான் வேலை பாக்குறாங்க. உங்களோட அனுபவத்துல இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? மாணவர்களோட ஸ்கில் குறைவா இருக்கா, இல்ல வேலை தேடுற அணுகுமுறை சரியில்லையா, இல்ல சரியான வாய்ப்புகள் அவர்களை வந்துட்டு சென்றடையலையா? இதை பற்றி உங்களோட பார்வை என்ன சார்?
1: சரி சரி,
0: அருமையான கேள்வி. உங்களோட கேள்விக்கு ரொம்ப நன்றி. ஸோ முதல்ல

0: படித்தது ஒரு துறை, வேலை பார்க்குறது இன்னொரு துறை அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயமாக நான் பார்க்கல. ஏன்னா நம்மளுடைய நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு அனுபவங்கள் வர வர இன்னொரு ஒரு ஃபீல்டு நமக்கு பிடிச்ச ஃபீல்டாக கண்டிப்பாக இருக்கலாம் உங்களுக்கு. அட் த சேம் டைம் அது விருப்பத்தோடு நடக்குதா விருப்பம் இல்லாமல் நடக்குதா அப்படிங்கிறதான் கேள்வி உங்களுக்கு. இப்போ நம்ம ஒன்று படிச்சிருக்கோம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், ஆனால் நமக்கு வந்து வேறு ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் போகிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் இன்ஜினியரிங் படித்ததுக்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்ததுக்கோ நம்ம படித்த படிப்புக்கான வேலை கிடைக்காம வேறு ஒரு ஃபீல்டுக்கு போகிறோங்கிறதுனா அது ஒரு வருத்தமான விஷயம். ஸோ இது ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இந்தியாவில் இவங்க சொல்கிறதுல இந்த கேள்வியில் ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்குது. நாஸ்காம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க, ஐடி அண்ட் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ஒரு ஆர்கனைசிங் பாடி அவங்க தான். அவங்களோட சர்வேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 100-ல் 40-ல் 50 மாணவர்கள் ஸ்கில்ஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்கான ஸ்கில் செட்ஸ் இல்லாமல் இருக்காங்க. ஒரு 100 பேர் கிராஜுவேட் ஆகிறாங்கன்னா 60 பேர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரி ரெடியாக இருக்கிறதுக்கான ஸ்கில்ஸ் இருக்குது, ஒரு 40% இல்லைங்கிறாங்க. இதை நம்ம லிட்ரலாக எடுத்துக்க வேண்டாம். காலேஜுக்கு காலேஜ் மாறும், ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறும், ஊருக்கு ஊர் மாறும் கண்டிப்பாக. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் கம்பெனிஸில் பேசுனீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த சிஐஐ மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸில் ரொம்ப ஆக்டிவ் மெம்பராக இருக்கேன். எஜுகேஷன் பேனலோட கன்வீனராக 8 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போன வருஷம் இருந்தேன் உங்களுக்கு. ஸோ கம்பெனிஸில் பேசுகிறப்ப நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க கம்பெனிஸ். எங்களுக்கு நல்ல ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கம்பெனிஸ். இன்னொரு பக்கம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, படித்த துறையில் வேலை ஏன் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. இந்த கேப்புக்கான காரணம் வந்து ஸ்கில்ஸ் தான். நம்ம வெறும் அகாடமிக்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் பத்தாது, இண்டஸ்ட்ரி ரெடியாக இருக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு என்ன, அந்த இண்டஸ்ட்ரிக்கு அந்த கம்பெனிக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவையோ. ஸோ உதாரணத்துக்கு ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் பிகாம் படிக்கிறாங்கன்னா அவங்க டேலிலேருந்து ஜோஹோ புக்ஸ்லேருந்து என்னென்ன சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தால் அவங்களால இண்டஸ்ட்ரி ரெடியாக இருக்க முடியுங்கிறது தான். ஸோ இதை நம்ம இந்த கேப்பை மர்ஜ் பண்ணுறதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் ஒரு முக்கியமான ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியும். கேள்வி கேட்டவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி.
1: சரிங்க, இப்போ என்னென்ன லேட்டஸ்ட்டாக இருக்குது டெக்னாலஜி அப்படின்றது இளையவர்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு வந்து பெற்றோரை விட இந்த துறையிலேயே எல்லா துறையிலும் இருக்க சீனியர்ஸை விட அதிகமான நாலேஜ் இருக்குது. ஆனால் அந்த இடத்த அடையிறதுக்கான வழிகள் தான் அவங்களுக்கு தெரியாமையோ இல்லைன்னா கிடைக்காம கூட இருக்குது. பொருளாதார ரீதியாக கூட அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ இந்த மாதிரியான மாணவர்களுக்கு ஒரு நல்ல பாலம் அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தலைவராக எதை வந்து செயல்படுத்துவீங்க? டு பிரிட்ஜ் த கேப்,
0: அகெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரென்த் என்ன, ஒவ்வொரு மாணவர் மாணவிக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் கண்டிப்பாக. அது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கலாம், சில பேர் நம்பர்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோட ஒரு ரிப்போர்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 2030 என்னென்ன ஜாப்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அதில் உள்ள ஜாப் டைட்டில்ஸ் பார்த்தாலே ஒரு பக்கம் நகைச்சுவையாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் புதுசாக இருக்குது. டேட்டா டிடெக்டிவ் அப்படிங்கிறாங்க, டேட்டா டிடெக்ட் டைட் வாட்டர் ஆர்கிடெக்டா. ஸோ குளோபல் வார்மிங்னால வாட்டர் லெவல்ஸோட இம்பாக்ட் அனலைஸ் பண்ணுறவங்க டைட் வாட்டர் ஆர்கிடெக்டா. டேட்டா டிடெக்டிவ்ங்கிறவங்க டேட்டா சயின்டிஸ்டோட அடுத்த லெவல் உங்களுக்கு. இந்த மாதிரி ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ் மேனேஜர்,
1: ஏன்னா அது ரொம்ப தேவைப்படும். இப்போ ஏஐ எங்கேயோ போயிட்டு இருக்கும்பொழுது நம்மளே பார்க்குறோம் நிறைய யூடியூப் வீடியோஸில், ஏஐ இதெல்லாம் செய்யுது, ஒரு ரோபோவால் சில விஷயங்களை செய்ய முடியுது. இன்ஃபேக்ட் இனிமேல் வந்து ஜீரியாட்டிக் கேர் எல்டர்ஸை பார்த்துக்கிறதுக்கு இனிமேல் ஏஐ மூலியமாக வரக்கூடிய ரோபோஸ் தான் நம்ம கூட நிற்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும்பொழுது நம்ம வியப்பாக இருக்குது. நடக்கலாம் இந்த நியூ ஃபியூச்சரில்
0: கண்டிப்பாக. உலகம் பெரிய அளவில் மாறிட்டு வருது. நிறைய வேர்ஹவுசஸ்லாம் இப்போ ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் செல்ஃப் டிரைவிங் டெக்னாலஜி வந்து இப்போ டாக்ஸிஸ், கலிஃபோர்னியாவில் செல்ஃப் டிரைவிங் டாக்ஸிஸ், அட்டானமஸ் டாக்ஸிஸ் ஒரு
1: டாக்ஸி ரொம்ப சீக்கிரம் வந்துடும்.
0: நீங்கள் டாக்ஸி புக் பண்ணியிருப்பீங்க, டிரைவரே இல்லாத ஒரு வண்டி வந்து உங்களை அட்டானமஸாக எந்த இடத்துக்கு போகணுமோ இறக்கி விட்டுரும். இந்தியாவில் இப்போ நம்ம அதை தாண்டி ஒரு லெவல் போய் ஐஐடி மெட்ராஸில் ப்ரொஃபஸர் சத்யா சக்கரவர்த்தி அவர்கள் இ பிளேன் கம்பெனி மூலமாக ஃப்ளைங் டாக்ஸிஸ், எலக்ட்ரிக் டாக்ஸிஸ் உருவாக்குறதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். சைனாவில் வேர்ல்டு ஹியூமனாய்ட் ரோபோ கேம்ஸ்னு ரோபோஸ்குள்ள ஃபுட்பால் காம்படிஷன்ஸ், ரோபோஸ்குள்ள ரன்னிங் ரேஸ்லாம் நம்ம எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். ஸோ ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை, இந்த கேப் எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். நம்ம கண்டினியூஸ் ஃபோக்கஸ், கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், இது மூன்றுமே இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணிடலாம்.
1: சரி, நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சின்ன இடைவெளி, ரொம்ப சின்ன இடைவெளி தான், இணைந்திருக்கின்றீர்களே.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
0: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
2: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
0: உங்கள் சிறுநீரக

0: மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 வசந்த் அழைப்பு. வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி இருக்கா?
3: ஆமாம் மேம், இருக்குது. அவங்க யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் திருவானைக்கோவிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் பெரும்பாலும் ரொம்ப பொறுப்பாக தான் இருக்கிறாங்க. ஆனால் சில இளைஞர்கள் வந்து விதிகளை மீறதே வீரமான நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எப்படி சரி பண்ணுறது? சட்டத்தின் மூலமாக சரி பண்ண முடியுமா, இல்லை மன மாற்றம் தான் அதுக்கு தீர்வா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
2: சரி,
4: ஸோ இந்த கேள்விக்கு ரொம்ப நன்றி. இந்த கேள்வியில் ஒரு சின்ன மாறுதல் நான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். விதி மாறுதல், விதிகளை மீறுறது இளைஞர்கள் மட்டும்தான் செய்கிறாங்களா, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது வந்து இளைஞர்களை குற்றம் சொல்கிறத வந்து நம்ம ஒத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எல்லா ஏஜ் குரூப்லேயும் என்னுடைய தாழ்மையான ஒரு பணிவான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, எல்லா ஏஜ் குரூப்லேயும் விதிகளை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க, விதிகளை மீறுறவங்களும் இருக்காங்க. இது வந்து வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன். நாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடும் கரெக்டாக இருந்துட்டால் ஒரு சமுதாயம் நாடு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் உள்ள அப்பா அம்மா கையில் இருக்குது, பள்ளிக்கூடங்களில் உள்ள ஆசிரியர் பெருமக்கள் ரொம்ப இதற்காக, ஆசிரியர்கள் நம்ம எல்லாரும் தினம் தினம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய, பாராட்ட வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க ஆசிரியர்கள். அவங்களுக்கு நான் எங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பணி செய்கிற ஆசிரியர்களை மட்டும் நான் சொல்லலை. நீங்கள் இப்போ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, பேண்டமிக் பீரியடில் ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ்னு நம்ம எப்படி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸை சொன்னோமோ, அந்த மாதிரி ஆசிரியர்களும் ஒரு ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் தான். நம்ம எல்லா ஆசிரியர்களுக்கும் தினம் தினம் நம்ம நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நாள் தான். அந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்குது, அப்பா அம்மாவுக்கு பொறுப்பு இருக்குது, சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் தாண்டி சட்டத்திட்டங்கள் வந்து ஒரு முக்கியம்தான், பட் அதை நான் ஒரு கடைசி இதுவாக தான் நான் பார்க்குறேன். இதில் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது தான் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்தை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப, அந்த சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறத அதை மீறி யாராவது சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, அப்போ தான் வந்து சட்டம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஊர் கூடினா தான் தேர் இழுக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே அதற்கான பொறுப்பு இருக்குது. இளைஞர்களை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே டிராஃபிக் சிக்னலில் போலீஸ் இருக்காங்களோ இல்லையோ, செக்யூரிட்டி கேமரா இருக்கோ இல்லையோ, நம்ம எல்லோரும் கரெக்டாக சிக்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோமா, நம்ம வீட்டில் எப்படி குப்பை போட மாட்டோமோ அந்த மாதிரி ரோட்டில் குப்பை போடாமல் இருக்கோமா, இந்த பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று, பெற்றோர்கள் பெரியவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, மாணவர்களும் குழந்தைகளும் சரி, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்பாங்க, நம்ம என்ன செய்கிறோமோ அதில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஸோ நம்ம வந்து சாப்பிட்றப்ப டிவி பார்க்காதீங்கன்னு பசங்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம அதை செஞ்சோன்னா அவங்க நம்மளை பார்த்து தான் கற்றுக்குவாங்க. ஸோ நம்ம என்னென்ன ரூல்ஸ்லாம் இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம நினைக்கிறோமோ, நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா இளைஞர்களும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவோம்.
2: எழுதி போட்டிருக்க ரூல்ஸ் எல்லாருக்குமானது,
4: எல்லாருக்குமானது கண்டிப்பாக.
2: சரிங்க,
4: கேள்விக்கு நன்றி.
2: இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
5: என் பேரு காயத்ரி, நான் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன். நான் சாருக்கு தேங்க்யூ சொல்றேன், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அண்ட் என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, சார் வந்து லீடர்ஷிப் பத்தி கொஞ்ச நேரம் முன்னாடி ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாங்க. என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, லீடர்ஷிப்னா வந்து நம்ம டெசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கணும்னா, முஸ்ட் எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணி எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எடுக்கணும்னு லீடர்ஸ் நினைப்பாங்க. அந்த டைம் அப்ப அவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு நல்ல லீடரா?
4: ஸோ தேங்க்யூ காயத்ரி உங்களுடைய கேள்விக்கு. டெசிஷன் மேக்கிங்கான அப்ரோச் பத்தி கேட்டிருக்கீங்க. டெசிஷன் மேக்கிங்கில் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. டெசிஷன் மேக்கிங்கில் நம்மளை கைட் பண்ணுறது இரண்டு விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து நம்மளுடைய கைடிங் பிரின்சிபல்ஸ், நம்மளுடைய கொள்கைகள். இரண்டாவது நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய கோல்ஸ். இது ரெண்டுத்தினுடைய பேலன்ஸ் தான், இது ரெண்டுத்தினுடைய பேலன்ஸ் தான் வந்து டெசிஷன் மேக்கிங். ஸோ இப்போ கொள்கைகள் அப்படின்னா, உதாரணத்திற்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேட்ரியாட்டிசம், தேசப்பற்று, ஹானஸ்டி உண்மையாக இருக்கிறது, ஹியூமிலிட்டி வித் கான்ஃபிடென்ஸ் தன்னடக்கத்தோடு இருக்கிறது, அட் த சேம் டைம் தைரியமாக இருக்கிறது, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கிறது, எஜுகேஷனல் எக்ஸலன்ஸ் கல்வியில் உலகத்தரம் வாய்ந்து கல்வி கொடுக்கறது, இதுதான் நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம். ஸோ நம்ம டெசிஷன் மேக்கிங்கில் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுடைய கொள்கைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்மளுடைய குறிக்கோள், நம்ம எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறோம் நம்ம. இது ரெண்டுத்தினுடைய பேலன்ஸ் தான் டெசிஷன் மேக்கிங். சில நேரங்கள்

0: இல்லை அதை எல்லோரும் ஏற்றுப்பாங்க. சில நேரங்களில் மற்றவர்களுக்கு அது புரியறதுக்கான நேரம் கூட அகலமாக இருக்கும்,
1: கொஞ்ச நாள் கழித்து புரியும்
0: புரியும். சில நேரங்களில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் நினச்சபடி ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஒர்க் அவுட் ஆகாத சமயத்தில் நமக்கு ஹியூமிலிட்டி இருக்கணும். அப்போ வந்து ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இன்புட்ஸ், அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவம் இருக்கும். அதை நம்ம கேட்டுக்கணும். அவங்களுக்கு பேசுகிறதுக்கான, அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கான சுதந்திரம் நம்ம கொடுக்கணும். முடிவு, தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் அட் தி எண்ட் ஆஃப் த டே இஸ் வித் த லீடர். வெற்றி தோல்விக்கான பொறுப்பு அந்த தலைவரை எடுத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றியை நம்ம டீம்கிட்ட கொடுத்துடணும், தோல்விக்கான பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும்.
1: ஆஹா, ரொம்ப அற்புதமான இந்த வார்த்தைகள் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணணும்னு அவசியம் நினைக்கிறேன். வெற்றியும் தோல்வியும் வழிகாட்டிகள், ஓய்வறைகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இது ஒரு முக்கியமான டேக்அவேயாக பார்க்கலாம். தொடர் சங்கிலியாக கைகளும் மனங்களும் திறமைகளும் இணைந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறீங்க. தன்னை அறிந்து செயலாற்றி மற்றவரையும் உயர்த்தினால் வையத்தலைமை நம்மை நாடி வரும் இல்லையா? ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த நிகழ்ச்சி வாயிலாக. ட்ரூலி அன் இன்ஸ்பிரேஷன் சார். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு எங்களுடைய சார்பாக, நிலையத்தின் சார்பாக, நேயர்களின் சார்பாக கூட நன்றிகளும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும்.
0: நன்றி மேடம், உங்களோட உரையாடினது ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய கேள்விகளுக்கு. ஆல் இந்தியா ரேடியோவுக்கு என்னுடைய நன்றி.
1: வணக்கம்.
0: தேங்க்யூ.
2: வீட்டு தலைமையே எத்தனை கஷ்டம், இதில் வையத்தலைமைன்னு பாரதி சொல்றது ரொம்ப அதிகமோ அப்படின்னு நினைக்கலாம். வீதி தலைமை, ஊர் தலைமை, மாவட்ட தலைமை, மாநில தலைமைன்னு ஒவ்வொரு படிகள் மேலே போக போக அதை அடைபவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. வையத்தலைமை எல்லாரும் அதுக்கு ஆசைப்பட முடியுமா? பாரதி தயங்காமல் சொல்வான், பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு. நீங்களும் நிறைய கேள்விகள் கேட்டீங்க, ரொம்ப அழகா உதாரணத்தோடு பதில் சொன்னார் கல்வியாளர் கே. சந்திரசேகரன் அவர்கள். உடன் உரையாடினார் சித்ரா திருவாளன் அவர்கள்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று பகல் 12:10 மங்க இரு உலகம் நிகழ்ச்சியில சொல்லாமலே புரிதலோடு இருக்கும் உள்ளங்கள் பத்தி தோழியர் நம்மோடு பகிர்ந்துக்கலாம். 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240 102 1 246 102 1. இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில வளம் சேர்க்கும் பயிறு வகைகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் பாண்டியன் அவர்கள். பிற்பகல் 2:30 திங்கட்கிழமை சிறப்பாக திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் திரை இசை தொகுப்பு தான். 4 மணிக்கு கண்டுபிடி கண்டுபிடி வண்ணக்கோலங்கள், 5 மணிக்கு பொன் மாலை,

எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். பீகார், குஜராத், மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. பீகார் மாநிலம் பங்கிபூர் தொகுதியில் ஜன்சுராஜ் கட்சி வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார். குஜராத் மாநிலம் மஞ்சள்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் முன்னிலை வகித்து வருகிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் அன்னாரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு குமார் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்வதன் எதிரொலியாக முழு கொள்ளளவை எட்டும் கபினி அணையின் பாதுகாப்பு கருதி காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 27,000 கனஅடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே

0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 500 கனஅடியாக உள்ளது. இருப்பினும் ஆடிப்பெருக்கு விழாவை பொதுமக்கள் இன்று கோலாகலத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடி வருவதாக எமது தர்மபுரி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புதுமண தம்பதியினர் புனித நீராடி புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபடுவது வழக்கம். காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து வினாடிக்கு சுமார் 500 கனஅடியாக இருந்த போதிலும் அருவிகளில் கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் நீராடி வருகின்றனர். இன்று ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி தருமபுரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கலுக்கு அதிக சுற்றுலா பயணிகள் செல்வார்கள் என்பதற்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. தருமபுரியில்
0: ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பொதுமக்களும் புதுமண தம்பதியினரின் வருகை குறைவாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். திருச்சி மட்டுமின்றி பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமானோர் நீராடியதைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில், திருவானிக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில், சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து திருநெல்வேலி சென்ற கார் சாலை தடுப்பை கடந்து மதுரையிலிருந்து திருச்சி வந்த கார் மீது மோதியதில் இவ்விபத்து நேரிட்டது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உட்பட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் நாளை நடைபெறும் முதல் போட்டியில் திருப்பூர் அணி திண்டுக்கல்லை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.
2: நேர்களே, இனி நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தற்போதைய நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிட்டு வரலாம்.
3: Commonwealth Games. 74 nations, 11 sports and 215 gold medal events. The 23rd Commonwealth Games have officially come to a grand close after 11 days of spectacular action, represented by a strong 122 member contingent across 10 disciplines. India signed off in 4th position with an impressive haul of 39 medals, including 13 golds, 17 silver and 9 bronze. As Glasgow celebrated with a breathtaking cultural finale, the baton was officially handed over to India, marking the start of the countdown to Ahmedabad 2030.

0: Well then, it was a spectacular closing ceremony.
1: Absolutely. What a stellar show it turned out to be. With that, it is our editor Vandana, producer Shahnawaz Khan, my co-host Manish Jolly, and me Megha signing off. Thank you so much for joining.
2: Glasgow. The Commonwealth Games.
3: நேர்கள் இதுவரை காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளின் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க.
4: And the man here, remember that big mustache? Yes, he's shimmying in.
3: திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இப்ப அவங்க எல்லாரையும் ஆட்டம் போட வைக்க வருது. போடு ஆட்டம் போடு.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளை நம்ம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது போடு ஆட்டம் போடு.
1: தரிகிடத்தி தொழாங்குதத்தி தகுதி மிதகு ஜுணுதாங்கடத்தி தரிகிடத்தி தொழாங்குதத்தி தகுதி மிதகு ஜுணுதாங்கடத்தி தரிகிடத்தி.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய போடு ஆட்டம் போடு. இதுவரை நம்மோடு இணைந்திருந்த முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
4: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
3: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
4: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல்

0: 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம கேட்க போறது இருபட பாடல்கள். அந்த வகையில் முதல்ல வரக்கூடிய படம் செல்லமே படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இருபட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா வரக்கூடிய படம் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க.

0: நேர்களை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சியா வர இருக்குது உங்களோடு. நாங்க நிகழ்ச்சியில நேர்களை நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 431 என்ற திருச்சியின் முன்னணிப்பெண்ணோடு 240-102-1 மற்றும் உரியன் 246-102-1. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீர வீராங்கனைகளின் சாதனைகள் குறித்து பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை கைப்பற்றிய நம் நாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள பிரதமர், அவர்களது கடின உழைப்பு இளையோருக்கு தொடர் உத்வேகம் அளிக்கும் என தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். இதனிடையே 24வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2030 அகமதாபாத் நகரில் நடைபெற உள்ளதையொட்டி கிளாஸ்கோ காமன்வெல்த் நிறைவு விழாவில் இதற்கான கொடி முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. பீகார், குஜராத், மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் குஜராத் மஞ்சள்பூர், மத்திய பிரதேசம் டாட்டியா தொகுதிகளில் பிஜேபி வேட்பாளர்களும், பீகார் மாநிலம் பங்கிப்பூர் தொகுதியில் ஜன் சுராஜ் கட்சி நிறுவனரும் வேட்பாளருமான திரு பிரசாந்த் கிஷோரும் முன்னிலையில் உள்ளனர். ஆடிப்பெருக்கு விழா இன்று கோலாகலத்துடனும் வழக்கமான உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி ஆறு தொடங்கி திருச்சி, சேலம், ஈரோடு, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இவ்விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் பாரம்பரிய முறைப்படி காப்பரிசி, காதோலை, கருகமணி வைத்து மஞ்சள் கயிறு கட்டி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர்.

0: காவேரி அம்மன் ஆலயத்தில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தஞ்சை கும்பகோணத்தில் உள்ள மகாமக படித்துறை, திருமஞ்சன படித்துறை உள்ளிட்ட காவிரிக்கரை படித்துறைகளில் போதிய நீர் இல்லாததால் புதுமண தம்பதிகள் தங்களது வீடுகளிலிருந்தே குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து காவிரி தாய்க்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இந்நிலையில் குற்றாலத்தில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக எமது தென்காசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
1: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் சீசன் காலமாகும். கனமழையின் காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு மாவட்டம் நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக இங்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இன்று ஆடிப்பெருக்கு விழாவை குற்றால அருவியில் குளித்துவிட்டு கொண்டாடிட வருகை தரும் சுற்றுலாப் பயணிகள் வெள்ளப்பெருக்கின் காரணமாக அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்து உள்ளனர். ஆகாஷ்வாணிகள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
0: காவிரி பிரச்சினை மற்றும் மேகதாது அணை விவகாரத்தில் மூத்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தீர்வு காண தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக திமுக ஆட்சி காலங்களில் இது தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியதோடு காவிரி விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாவிக அரசுக்கு தெரியவில்லை என குறை கூறினார். விழுப்புரத்தில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் இன்று துவக்கி வைத்தார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 12 மணிக்கு.

நேரம் இப்பொழுது 11:04 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 101.1. மண்ணின் மனத்தை மழை எழுதும் பருவம் மக்களின் மனதில் நம்பிக்கை விதைக்கும் திருநாள். வறண்ட கரையை விட்டு விலகி வாழ்வின் வாசலை தேடி வரும் காவிரியின் கருணை பெருக்கு அதுதான் 18. இது வெறும் நீர்பெருக்கு நாள் அல்ல. உறவுகள் பெருகவும் வளங்கள் பெருகவும் நம்பிக்கைகள் பெருகவும் தமிழர் மனம் பிரார்த்திக்கும் புனித நாள். காவிரி தாயின் அருள் எல்லா இல்லங்களிலும் விளங்கிட பொங்கி பெருகட்டும். வாழ்த்துக்களோடு இணைகிறோம் உங்களோடு நாங்க என. நேர்களை, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்கக்கூடிய நேரம் தான் இது. நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1. நாங்களா புதிய நேயர்கள் அப்படின்னா உங்களுக்கான பிரத்யேகமான எண் 240-102-1. இது உங்களோடு நாங்கள்.

0: திருச்சியில் சிறப்பம்சம் கண்ணகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
3: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10-20% வரை தள்ளுபடி.
2: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சூர். மேலும் விவரங்களுக்கு 9477694776.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
7: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: மணி 14 நிமிடம். உங்களோடு நாங்க முதல் நேயராய் இணைகிறார். வணக்கம்.
12: இனிய காலை வாங்கலாம். அனைவருக்கும் ஆடி பெருக்கு வாழ்த்துக்களுடன் மணப்பாறை கா சந்திரசேகர்.
11: சந்திரசேகர் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா?
12: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கீங்களா?
11: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஆடி பெருக்குக்கு என்ன ஸ்பெஷல்?
12: ஆடி பெருக்குக்கு எல்லாம் கோயில் போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வந்தாங்க. இங்க முதல்ல சின்ன வயசுல இருக்கும்போது ஆற்றுக்கு போயிட்டு இருந்தாங்க, மணப்பாறல மாமண்டியாருன்னு ஒன்று
11: ஓடுவேன்.
12: ஓ, தண்ணி எல்லாம் இல்லைங்க, டேம்ல எல்லாம் தண்ணி எதுவுமே இல்லை.
11: சரி, ஆனா நான் ரொம்ப அந்த நாள் போலயே இந்த நாள் கொஞ்சம் கலகலப்பு குறைஞ்சுதான் இருக்கு. இருந்தாலுமே இன்னமும் அந்த பண்டிகையோட உத்வேகத்தோடய எல்லாருமே இருக்காங்க இல்லையா?
12: ஆமா, பண்டிகை உத்வேகம் இருக்காங்க, ஆனா வந்து முன்ன மாதிரி ஒரு செல்சிரிப்பு கொண்டாட்டங்கிறது இல்லைங்க. அது ஒண்ணுங்க.
11: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க?
12: பாடம் வந்துங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாடல் அலையா அலையாய்.
11: சரிப்பா, நீங்க கேட்டு பாத்துட்டு வந்துட்டே இருக்கு. இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்ப்பா.
12: பாட்டுக்கு நன்றிங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேரம் இப்போ சரியாக 11:21 ஆச்சு. உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். முன்னாடி ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாம். திருச்சி மாவட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லம் சென்று குடிமை பொருட்கள் விநியோகம் செய்யப்படும்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. இனி

0: நம்மளோட நாங்க என்ன நம்மோட இணையறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: சுப்புலட்சுமி, குப்பட்டிபுரம்ல இருந்து சுப்புலட்சுமி.
0: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஆடி பதினெட்டுலாம் ரொம்ப
1: கேட்டு நல்லா இருக்கிறோம்.
0: ரொம்ப சந்தோஷமா. ஆடி பதினெட்டுலாம் ரொம்ப ஜோரா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. கோயில
1: போயிட்டு
0: வந்துட்டீங்களா?
1: நன்றி மேடம்.

0: உங்களோடு நாங்க என்ன நம்மோட அடுத்த நேயரா இணைகிறார். வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? முத்துக்குமார் ஐயா, நீங்க வந்து வானொலி பெட்டிக்கு ரொம்ப பக்கத்துல உட்காந்துட்டு நெருக்கமா பேசிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. ஏன்னா எக்கோ அடிக்குது. தள்ளி வந்துட்டீங்களா? ஏன்னா நான் பேசுறது எனக்கே கேக்குதா? அது எனக்கே பயமா
1: இருக்கு.
0: சரி சரி சரி ஐயா, என்ன பாடல் வேணும் ஐயா? எனக்கு பிடிச்ச பாட்டை போட்டுலாமா? சரிப்பா, இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்ப்பா.
1: நன்றிமா, நன்றிமா.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
10: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
9: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
10: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
11: இசையோடு இதமாய் பயணிக்கிறோம் உங்களோடு நாங்க. என்ன இனி நம்மோட இணையறாங்க? வணக்கம்.
12: வணக்கம் மேடம்.
11: வணக்கம். யார், எங்க இருந்து?
12: திருச்சி மாவட்டம் நவலூர்ல இருந்து நதியா பேசுறேங்க மேடம்.
11: நதியாமா, என்ன என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க முதல்ல.
12: பெரிய வீட்டு பண்ணக்காரன்ல இருந்துங்க மேடம், பல்லாக்கு குதிரையில அந்த பாடல் கொடுங்க மேடம்.
11: ரைட்டு. இன்னைக்கு எல்லாருமே ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. ஒரு பக்தி பரவசமா தான் போனோம் இன்றைய உங்களோட நாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா? சரி, கேட்டுடலாமா? ஆடி 18 வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். கேட்கலாம் பாடலை. இணைப்புல இருந்ததுக்கு நன்றிகள்மா.
12: நன்றி

0: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
1: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
0: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: உங்களோட நாங்கள அடுத்து வரக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: திருச்சி மாவட்டம் துறையூர்ல இருந்து ஜலஜா பேசுறீங்க.
0: ஜலஜா மேடம் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மெட்டி படத்துல இருந்து மெட்டி ஒளி காற்றோடுன்னு அந்த பாடல் எனக்கு வேணுங்க.
0: அருமை அருமை. எல்லாருமே அம்மன் பாடல்கள் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு மெலடி கேட்டிருக்கீங்களா? இணைப்பு வந்திருக்கு. நன்றிகள்மா.
1: நன்றிமா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இணைந்திருக்கிறோம் உங்களோடு நாங்க என எஃப்எம் ரெயின்போ 102.1. தஞ்சாவூர் மாவட்டம் மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மருத்துவமனையில் மருத்துவ அலுவலராக பணிபுரிய விருப்பமும் தகுதியும் இருக்கக்கூடியவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக குழு தலைவர் மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மருத்துவமனை செங்குப்பட்டி தஞ்சாவூர் அப்படிங்கிற முகவரிக்கு இந்த மாசம் 7ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் தற்காலிக அடிப்படையில் ஆற்றுப்படுத்தினர் மற்றும் உதவியாளர் கணினி இயக்குபவர் பணியிடங்களுக்கு arialoor.nic.in என்ற இணையதளம் மூலமாக வருகின்ற 7ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலான்னு தெரிவிச்சிருக்காங்க. இனி உங்களோடு நாங்க என்ன நம்மோடு இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் பேசி அன்பு பேசிக்கு மதியம் வணக்கம்.
1: சொல்லுங்க ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க.
2: கரூர் மாவட்டம் காவல்காரம்பட்டியில இருந்து தங்கராஜி பெரியகா பேசுறேயா.
1: நல்லா இருக்கீங்களா? நல்ல உற்சாகமா பேசுறீங்க, உங்களோட குரல்ல இருந்தே தெரியுது.
2: எப்பவுமே உற்சாகம் தான் பேசுவேன்.
1: அது சரி, அதாவது
2: எல்லாரும் பேசுவாங்க, நீ வந்தா ஏன் பேசுற அப்படின்னு கேட்பாங்க.
1: உங்களுடைய உற்சாகம் எங்களையும் தொத்திக்கிறதுங்கிறதா உண்மை இல்லையா? நம்ம பேசும்பொழுது நம்மளுடைய சிரிப்பு மத்தவங்களை வந்து கவரக்கூடியதா இருக்கணும், அவங்களையும் சிரிக்க வைக்கக்கூடியதா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ரைட். என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
2: கல்யாண ராமன்ல இருந்தியா? எஸ்பி சலீசமா பாண்டப்பட்டு மலர்கள் இல்லாடும் இளமை புதுமையே, அந்த பாட்டு போறியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்குப்பா. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
2: நன்றியா, வணக்கம்யா.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th Cross, தலைநகர், திருச்சி.
6: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
7: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
6: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
7: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும். 9477694776.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: உங்களோட நாங்க நிகழ்ச்சி நிறைவு நேயரா நம்மோட இணையறாங்க. வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
10: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
11: சென்னை ஓரப்பாக்கம், சிவகுமார் மேடம்.
10: சிவகுமார் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க
11: மேடம். யூத் படத்துல இருந்து சக்கரை நிலவு.
10: சூப்பர், வெரி குட். ரொம்ப அழகான பாடலை கேட்டிருக்கீங்க. நிறைவு பாடலாம் கேட்கலாமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றி. சொல்லுங்க என்னன்னு.
11: இந்த பாடல் எங்க சென்னையில இருந்து ஜோகோ நண்பர்கள் மற்றும் தமிழ்நாடு ஃபுல்லா அனைத்து நேயர்களுக்காகவும்.
10: கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்காகவும் இந்த பாடல ஒலிபரப்பிடலாமா?
11: ஓகே மேம், கேட்கலாம்.
10: இணைப்புல வந்ததுக்கு நன்றி கேட்பா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இதேபோல் மாநிலங்களவையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறவுள்ளது. சாதகமான சூழல்கள் இல்லாத நிலையிலும் மக்கள் துணிவுடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான மேற்கோள்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், பொறுமையுடனும் விழிப்புடனும் செயலாற்றும் பொழுது இழப்பிலிருந்து மீண்டெழ முடியும் என்று கூறியுள்ளார். தீர்க்கமான முடிவுகளும் விடாமுயற்சியும் நமக்கு எப்பொழுதும் துணை புரியும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பீகார், குஜராத், மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வரும் நிலையில் குஜராத் மஞ்சள்பூரில் பிஜேபியும் மத்திய பிரதேசம் டாட்டியா தொகுதியில் காங்கிரசும் முன்னிலையில் உள்ளன. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் தொகுதியில் ஜன் சுராஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் அன்னாரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை கிண்டியில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு குமார், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டை அடிவாரத்தில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன், திருமதி விஜயலட்சுமி, திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடி பெருக்கு விழா இன்று கோலாகலத்துடனும் வழக்கமான உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தர்மபுரி, ஒகேனக்கல், ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் நீ

நீர்வரத்து குறைவாக இருந்த போதிலும் இவ்விழா உற்சாகத்துடன் மக்கள் கொண்டாடி வருகின்றனர். மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் பாரம்பரிய முறைப்படி காப்பரிசி, காதோலை, கருகமணியுடன் மஞ்சள் கயிறுகள் கட்டி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். காவேரிக்கரை காவிரியம்மன் ஆலயத்தில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உட்பட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் நாளை நடைபெறும் முதல் போட்டியில் திருப்பூர் அணி திண்டுக்கலை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் ஒரு மணிக்கு.

0: ஒருவர் தாம் அடையும் பெருமைக்கும் மற்றொருவர் தாம் அடையும் சிறுமைக்கும் அவரவர்களின் செயல்களே தகுந்த உரைக்கல்லாகும்.
1: பெரும்

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நம்ம சாப்பிடுற உணவுப் பொருள் உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து நம்ம தட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எவ்வளவு தூரம் பயணிக்குது அப்படிங்கறது தான் ஃபுட் மைல். ஒரு காலகட்ட வரைக்கும் நம்ம ஊர்ல விளைஞ்சது மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டதுனால எங்கயோ கிடைக்கிற பொருட்களையும் இந்த நொடி நம்ம வீட்டுல உக்காந்துகிட்டே நம்மளால ஆர்டர் பண்ண முடியும். அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் நமக்கு ஆட்கள் கிடைச்சாச்சு. அப்புறம் என்னப்பா, நமக்கு பிடிச்சத நம்ம சந்தோஷம் வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு இது அவ்வளவு சுலபமா கடந்து போயிட முடியாது. இதுக்கு பின்னாடி நம்ம பூமியை பாதிக்கிற பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. நம்ம ஊர்களில் விளையக்கூடிய நாட்டு காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இது இங்க விளையறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. அதுங்களுக்கு ஏத்த மாதிரியான தட்பவெட்ப சூழ்நிலை, மண்ணுல உள்ள சத்துக்கள் இதெல்லாம் இங்க ரொம்ப சரிபாதியா கிடைக்கிறதுனாலதான் அதுங்க இங்க அடர்த்தியா விளையுதுங்க. இப்ப ரொம்ப தூரத்துல விளையிற ஒரு காய்கறிய நம்ம உணவுப் பொருள்ல தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அங்க இருந்து இங்க வர வரைக்கும் அது கெடாம இருக்கணும்னா அதுக்கு தகுந்தபடி அது விளைவிக்கப்படணும். நேரடியா சொல்லணும்னா நிறைய பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லிகளை பயன்படுத்தி விளைவிக்கணும். ரெண்டாவது, அந்த காய்கறிய அங்கிருந்து இங்க வந்து சேர்க்கிற வரைக்கும் மொத்தமா அதுக்காக செலவிடப்படுற எரிபொருள், அப்புறம் அது வெளியே தள்ளுற கரியமில வாயு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? நாம தானே. அத்தோட பேக்கிங்ல தொடங்கி டிராவலிங், டெலிவரி அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த பூமிய அது மாசுபடுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம ஊர்ல விளையிற பொருளை சாப்பிடுறது முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான முறையில, அதாவது பழத்தை பழமாவோ காய்கறிய பச்சையாவோ சாப்பிடுறது பதப்படுத்தப்பட்ட பொருட்களோட உற்பத்தியை குறைக்கும். அதனால காய்கறி வாங்க போக இருசக்கர வாகனத்துக்கு பதிலா சைக்கிளோ இல்ல நடந்தோ இல்ல நம்ம வீடுகளுக்கு கொண்டு வந்து கூவி கூவி விக்கிற காய்கறி கீரைகளை கூட வாங்கலாமே.

0: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
1: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10-20% வரை தள்ளுபடி.
0: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை சிறுவாச்சூர். மேலும் விவரங்களுக்கு 9477694776.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங்.

0: 2610.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: நேர்களை இனி தெரிஞ்சு போறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்தடுத்து உங்களுக்காக என்னென்னலாம் நிகழ்ச்சிகள் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு. 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இதில் இறால் மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் மகாதேவி அவர்கள். 2:30 திரைக்களஞ்சம். இன்றைய நிகழ்ச்சியில் சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 3 மணிக்கு இசை தூரல். 4 மணிக்கு வண்ணக்கோலங்களில் திங்கள் சிறப்பாக கண்டுபிடி கண்டுபிடி. 5 மணிக்கு இடைக்கால ராகங்களின் சங்கமமாய் பொன்மாலை. 6 மணியை அலங்கரிக்க வருகிறது ஆரவாரம். 6:15 உணவே மருந்து. இதில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் சீரீன் அவர்கள் தரும் தகவல்களுடன். 7:00 உற்சாகம் உச்சம். தொழில் முனைவர் சி மீனலோஷினி ராஜா அவர்கள் பங்கேற்பில். 7:25 உழவர் உலகம். இதில் வளம் சேர்க்கும் பயிர் வகைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் பாண்டியன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே.

ஆகாஷ்வாணி நேரம் 12:10. காவிரி தாயின் ஆசியோடு கலகலப்பான மனசோடு நதிகள் பாயும் செழிப்போடு எங்கும் வளமை பொங்கும் ஆடி இன்று 18 நம்மை எல்லாரையும் தேடி. நேர்கள் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறது உங்கள் தோழி சபினா மீரா. தோழிகளே, இது உங்களுக்கான உலகமாய் மங்கையர் உலகம். நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இது ஒரு ஆழமான அன்பான அழகான புரிதல்னு கூட சொல்லலாம். அதுதான் சொல்லாமலே. அப்படின்னா என்னன்னா, எவ்வளவுதான் நமக்கு இது வேணும் அது வேணும்னு, அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லி சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் கூட ஒரு சிலர் நம்ம வீட்டில் கேட்கவே மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட வீட்டிலேயே கூட நமக்கு என்ன வேணும்னு சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு அசத்துற அன்புள்ளங்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. இது வந்து பெரிய பெரிய விஷயங்கள்ல கூட இல்லைங்க, சும்மா சாதாரண வீட்டில் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்ல இருந்து சட்னி வரைக்கும் கூட அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், நினைச்சிட்டே இருந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு நீங்க நினைச்சு நினைச்சு ஆச்சரியப்படுற அன்புள்ளம் யாரு அப்படிங்கறத யாருக்கும் தெரியாம என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில உங்களுக்கான தொலைபேசி எண்கள் சுழி 431 என்ற திருச்சியின் முன்னெடுப்பேனோடு 240-102-1 மற்றும் முறையன் 246-102-1. இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியிலே சொல்லாமலே

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்லாமலே அப்படிங்கிற தலைப்புல தான் தோழிகள் அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை சொல்றதுக்காக ஒரு தோழி ஓடோடி வந்திருக்காங்க. யார், எங்க இருந்து, என்ன சொல்ல போறாங்க, யார சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: அன்பு தோழி சபீனா மீரா அவர்களுக்கு இனிய மகிழ்ச்சியான நண்பகல் வணக்கம்.
8: வணக்கம். சொல்றது யாருங்க?
9: தஞ்சாவூர் அரங்கம் படுதநகர் பத்மாவதி. எப்படிப்பா இருக்கீங்க?
8: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
9: ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. நீங்களா இருக்கும் போது எங்களுக்கு என்னப்பா கவலை?
8: சரிங்க, நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாமா? அப்படியே
9: போயிடலாம் சபீனா.
8: சரி சொல்லுங்க.
9: வீட்டுல உள்ளவங்க ரெண்டு பேர், நீங்க வீட்டுல உள்ளவங்கன்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டே சொல்லலாம் சபீனா. ஒண்ணு வந்து அம்மா, ஒருத்தங்க ரத்த சம்பந்தம் உள்ளவங்க, ஒருத்தங்க ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க.
8: சரி,
9: முதல்ல அம்மா.
8: அம்மாவுக்கு இணை அம்மா மட்டும்தான் இல்ல?
9: கண்டிப்பா. அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை வேற எதுவுமே கிடையாது. எனக்கு எங்க அம்மா ஒரு அரிசி அரைச்சு ஒரு உப்புமா ஒண்ணு செய்வாங்கம்மா, ரொம்ப அருமையா இருக்கும் அது.
8: சரி,
9: நான் வேலைக்கு போயிட்டு நம்மா கடையில நினைச்சு பார்த்தேன், அரிசி உப்புமா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அம்மா அம்மா செய்ய சொல்லலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ராத்திரி 9:30 வீட்டுக்கு வந்தா அந்த உப்புமா வீட்டை ரெடியா இருக்குமா.
8: கொடுத்துட்டு
9: கூட மாட்டேன். ஆமா,
8: அந்த உணர்வை கூட அம்மாட்ட வெளிப்படுத்திருக்க மாட்டீங்க. அங்க நினைச்சது இங்க அம்மாக்கு கேட்டுருச்சு அப்படிதானே?
9: ஆமா கண்டிப்பா. அந்த எப்படி அம்மா இதை செய்ய சொல்லதான் நினைச்சா நீங்க செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா நிறைய சாப்பிடுவேன் அது அம்மா செஞ்சா.
8: சரி,
9: அதே மாதிரி இருக்காங்க அவங்க திருச்சியை சேர்ந்தவங்க, பேர நான் தவிர்க்கிறேன் அவங்க ப்ராப்ளம் உள்ளவங்க.
8: சரி சரி,
9: அதனாலதான் அவங்கள ஒரு 2 வாட்டிதான் நான் பாத்திருப்பேன். எல்லாம் அந்த தொலைபேசி மூலமா பழக்கம் பேசி பழக்கம் அவங்கதான். நான் பேசும்போது எங்க குரலை வச்சே நான் என்ன மாதிரி மனநில இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எனக்கு வேண்டியத செய்வாங்கப்பா.
8: ஆஹா, குரலை வச்சே நேர்ல கூட பாக்கல இல்ல?
9: ஆமா, 2 வாட்டி
8: எல்லாம் ஒரு அன்புள்ளம் ஆழமான.
9: கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க பேரை சொன்னாங்க, தவிர்க்க முடியாது சில காரணங்களுக்காக நான் பேரை தவிர்க்கிறேன். அவங்க பிரபலமான
8: பேரை கேட்கவே இல்லைங்க, அனுபவத்தை மட்டும் சொல்லுங்கன்னு தானே சொன்னோம்.
9: கண்டிப்பா அந்த குரல் பேசுற விதத்தை வச்சு என்ன பத்மாவதி என்னன்னு கேட்டு எனக்கு என்ன உதவி, நான் என்ன என்னமா சூழ்நிலை இருக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி உதவி பண்ணிட்டு வாங்கப்பா.
8: சரிங்கம்மா, ரொம்ப அழகா உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துட்டீங்க, கால் பண்ணதுக்கு நன்றிமா.
9: நன்றி சபீனா.
8: தோழிகளை, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 4-3-1 என்ற திருச்சியின் முன்னெடுப்பெண்ணோடு 240-102-1 மற்றும் 246-102-1.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பன்னெண்டு மணி 26 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்லாமலே அப்படிங்கிற தலைப்புல தான் தோழிகள் அவங்களோட அனுபவங்களை ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா வரக்கூடிய தோழி யார், எங்க இருந்து அப்படின்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
2: எங்களுக்கு மனம்போல் ஒழிக்கும் வானொலி நேர்கள் நிகழ்ச்சி ஆறா வானொலி திருச்சி வானொலி. இது வானொலியின் காதலி
1: ராஜேஸ்வரி.
2: ராஜேஸ்வரி
1: கண்டுபிடிச்சிட்டோம்ல, நீங்க கவிதை சொன்னோனையே.
2: ஆமாங்கம்மா, எனக்கு வந்து சொல்லாமலேனாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம
1: பண்பலைதான்
2: குடிக்கிற நிகழ்ச்சி ஒண்ணு ஒண்ணுமே எங்களுக்கு வந்து
1: சொல்லாமலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிகழ்ச்சிகளை குடுக்கறோம்னு எங்களை பாராட்டுறீங்க, அப்படிதானே?
2: என்னுயிர் தோழி. ஆமா, அவங்க பாத்தீங்கன்னாக்க அவங்க நாங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூ போகும்போது பாத்தீங்கன்னா

0: அவங்க எஜுகேஷன் லைன்ல இருக்கிறதுனால எங்கெங்க இன்டர்வியூ நடக்குதோ எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிருவாங்க. நான் வந்து ரிசர்ச் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அங்க எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் போய் போய் இன்டர்வியூ அட்டன்
1: கூட்டிட்டு போயிருவீங்க. நீங்களும் கூட்டிட்டு போயிருவீங்க, அவங்க கூட்டிட்டு
0: போயிருவாங்க. அப்படி சப்போஸ் எனக்கு வந்து பினான்சியலா ப்ராப்ளம் ஆகலாம், இந்த ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பணம் கொடுத்து நீங்க அந்த இடத்துல
1: உங்கள் உயிர் தோழி அப்படிதானே?
0: அனைத்து சுமங்களுக்கும் ரெண்டாவது
1: இருந்தாலும் ஒரு நல் பொழுதுல உங்களுக்காக அந்த பாடல் வந்து நாங்க கொடுக்க முயற்சி எடுக்கிறோம், சரிங்களா?
0: ஆடித்தான்
1: நிச்சயமா கொடுத்துடலாம். சரிங்கம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷ முறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
7: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி. July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: மங்கையர் உலகம் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இப்ப இணைப்பில் இருக்கக்கூடிய தோழி யாரன் பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம் மேடம்.
9: வணக்கம் தோழி, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
10: திருச்சியில இருந்து சங்கானபுரி சரஸ்வதி பேசுறேன்.
9: சரஸ்வதி அம்மா, எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கோம், நீங்க அனைவரும் நலமா?
9: நலமா இருக்கோம். சரி, சொல்லுங்க. சொல்லாமலே அப்படிங்கிற தலைப்புல தோழிகள் வந்து அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க?
10: சொல்லாமலே எனக்கு தவறின் சைனு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க சாப்பாடு எல்லாம்.
9: யாரு?
10: எங்க தங்கச்சி.
9: தங்கச்சியா? ரொம்ப முக்கியம்.
10: எங்க தங்கச்சி சொல்லாமே வாங்கி கொடுக்கும். நான் கேட்க மாட்டேன். அதே சாப்பிடு.
9: மனசுக்குள்ளே நினைச்சிட்டே இருப்பீங்க, தங்கச்சி கேட்டுரும். அப்படியா? பாச மலர்கள் நீங்க.
10: மேடம் இன்னொன்னு சொல்றேன், எல்லாம் முத முதல் பட்டன் போன் தான் வாங்கினா, அதுல வந்து எப்பமெல்லாம் இருக்குன்னு தெரியாது எனக்கு.
9: சரி,
10: இப்ப வாங்கி 2 வருஷம் தான் 3 வருஷம் தான் ஆகுது, அதுல ரெடியா இருக்கு எனக்கு தெரியாது. சொல்ல
9: மறுபடியும் கேக்குறதுக்கு உங்களோட பயணம், இசை பயணம் இதுலயே வந்து நீங்க தொடருங்க, சரிங்களா?
10: பண்ணதுக்கு
9: நன்றி. நன்றிமா, நன்றிமா. இணைப்பில் வரக்கூடிய நிறைவான தோழியாரன்

0: பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, நல்லா
0: வணக்கம் தோழி,
1: இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம், திருவானைக்காவல இருந்து பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா. சொல்லாமலே அப்படின்னா உங்களுக்கு வந்து யார் அந்த ஆழமான அன்புள்ளம் கொண்ட ஒரு நபர்?
1: அனைத்து தோழிகளுக்கும் ஆடிப்பேருக்கு வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள், நன்றி.
1: சொல்லாமலே அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய உள்ளத்தை தான் நான் சொல்ல முடியும், ஃபர்ஸ்ட் சொல்ல முடியும்.
0: சரி, உங்களை தான் நீங்க சொல்லணும்ன்றீங்களா? சூப்பர் சூப்பர்.
1: ஆமா,
0: வெளியே
1: வீட்டுல
0: எதுக்கு
1: இருக்கிற
0: தேடிக்கிட்டு?
1: வெளியில வந்து தேடுறது தப்பு இல்ல, பட் முதல்ல நம்மள நாம மதிக்கணும்.
0: சூப்பர் சூப்பர்மா.
1: அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுத்து அவங்களுடைய உறவுகளையும் உணர்வுகளையும் நம்ம மதிச்சு அவங்க மனசு மாதிரி நம்ம நடந்துகிட்டா எல்லா உறவும் நீடிக்கும்.
0: சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க தான் வந்து அந்த அன்பான உள்ளம்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: முதல்ல வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட பேசணும், கருத்து பரிமாற்றம் அவசியம். யாருக்கு என்ன பிடிக்கும், எந்த நேரம் பிடிக்கும், எப்ப பிடிக்கும், எப்ப கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு மெயின்டைன் பண்றது பெரிய கலைமா.
0: கலைதான், சூப்பர். அந்த கலையை ரொம்ப அழகா கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. கால் பண்ணதுக்கு நன்றிமா.
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தோழி.
0: மங்கையர் உலகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்லாமலே, அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணாலும் கூட அந்த உலகத்துல புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆனா சொல்லாமலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யற சில நல்ல உள்ளங்களும் அன்புள்ளங்களும் இருக்கதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி அன்புள்ளம் கொண்ட நபர் யாரு அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கோங்கன்னு இன்னைக்கு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் பத்மாவதி, அப்புறம் சாத்தனூர் ராஜேஸ்வரி, சங்கிலியாண்டபுரம் சரஸ்வதி அம்மா, அப்புறம் தமிழ்ச்செல்வி அம்மா, இவங்க எல்லாருமே அவங்களோட அனுபவங்களை ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இணைப்பு கிடைச்சிருச்சு, வந்து பேசிட்டோமே அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கும். சிலருக்கு வந்து இணைப்பு கிடைக்கல, இன்னைக்கான தலைப்புல பேச முடியலையே அப்படிங்கிற கவலை இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் கவலையே படாதீங்க. நாளைக்கும் நண்பகல் 12:10 உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சி வேறொரு தலைப்போடு. நன்றி நேயர்களே, நன்றி தோழிகளே.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலை போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பெயராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களை பாராட்டினார். இப்போட்டியில் இந்தியா 39 பதக்கங்கள் வென்று 4வது இடத்தை பிடித்துள்ளது பெருமைக்குரியது என்று தெரிவித்தார். நாட்டின் பாரா விளையாட்டு வீரர்கள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களாக உள்ளனர் என்று பாராட்டினார். பின்னர் எதிர்க்கட்சியினர் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் வரும் 2030 ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் போராட்டத்தில் காவல்துறையினர் மாணவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக

0: வலைதள பதிவில் இந்திய விளையாட்டு வீரர்கள் 13 தங்கப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதில் வீராங்கனைகள் 8 பேர் தங்கம் வென்றது பெருமை அளிப்பதாக உள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நமது விளையாட்டு வீரர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பை அவர் பாராட்டினார். விளையாட்டு வீரர்களின் சாதனை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த காமன்வெல்த் போட்டியில் 30 பதக்கங்களை வென்ற இந்தியா தற்போது 39 பதக்கங்கள் வென்றதை சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக அவர் கூறினார். பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 30 தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மஞ்சள்பூரில் பிஜேபியின் திரு சத்யேந்திர பாய் பட்டேல் முன்னிலை வகிக்கிறார். தாட்டியா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கான்ஷியாம் சிங்கும் பங்கிப்பூரில் ஜன் சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோரும் முன்னிலையில் உள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தியாகமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கிய மாவீரர் தீரன் சின்னமலை என்று கூறியுள்ளார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்தார் என்று அவர் தெரிவித்தார். தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் வருங்கால தலைமுறைகளுக்கு தேசப்பற்றையும் துணிவையும் ஊட்டும் என்று டாக்டர் எல் முருகன் கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அனைத்து விண்ணப்பங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 13 தேதி வெளியிடப்படும் என்று கூறினார். வரும் 13 தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 12 தேதி வரை இது தொடர்பாக புகார்கள் அளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 8 தேதி வரை புகார்கள் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். பஞ்சாபில் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 12 தேதி வெளியிடப்படும் என்று அனந்திதா மித்ரா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஜுக் ஜியோ இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இந்த இயக்கம் மூலம் உறுப்பு தானம் செய்வோரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆதரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உறுப்பு தானத்திற்கான இ பிரத்யார்போன் இணையதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் உறுப்பு தானம் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க இந்த இணையதளம் வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா, இடுக்கி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பம்பை மற்றும் மணிமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ராணியில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அரண்முலா, கொழஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் அச்சங்கோவில் ஆறு நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் தமிழகத்தை இணைக்கும் நேரியமங்கலம் அடிமாலி சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கோவா மாநிலத்திற்கு மத்திய அரசு வரி பகிர்வாக 398 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த மாதத்தில் கோவாவின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 622 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 584 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 7% வளர்ச்சியடைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கர்நாடக மாநில

0: உள்ள கபினி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வருகின்றன. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உபரி நீர் அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் மழை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர தமிழகத்தின் சில மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அழைப்பின் பேரில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் இயக்கம் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இளைஞர்கள் போதைப் பொருட்களை ஒழிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாவட்ட அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படிப்பு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்காட்டி அவங்களுக்கு போதை பழக்கத்துக்கு போற மாதிரி வந்துட்டு நேரம் இருக்கிறது இல்ல. அதனாலதான் மை பாரத் மூலியமா என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். பொதுவா வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு கரெக்டான திசையில வழி நடத்தி இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கறது தான் வந்துட்டு இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 வந்துட்டு இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றிருக்கிறாரு. அதற்கு பாத்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாம எந்த நாடுமே வந்துட்டு முன்னேறாது. அதனால இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான பாதையில வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது.
0: ஜப்பான் எண்ணின் பணமதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இது தொடர்பாக ஜப்பான் நிதியமைச்சர் கட்டாயாமா சசுகி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எண்ணின் மதிப்பு சரிந்துள்ளதாக கூறினார். இதனை சரி செய்ய அமெரிக்காவும் ஜப்பானும் கூடுதல் எண் வாங்கி அதன் மதிப்பை கூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக பும்ராவிற்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் அகிப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லையில் வரும் 15 தேதியும், இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23 தேதியும் தொடங்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி டிச்சி FM 102.1 இலினி 1, 2, 3 பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப்

0: tell you. Since the very first day I saw you, I love you.
1: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.

0: நேர்களே, உங்கள் நினைவிற்கு 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இறால் மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்ப்பு இந்த நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க. நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் மகாதேவி அவர்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 2:30 திரைக்களஞ்சியம், இதில் சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்களை கேட்கலாம். நேரம் இப்போ சரியா 1 கேட்கலாம். இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் இந்திய புள்ளியியல் மசோதா 2026 இன்று அவையில் தாக்கல் செய்தார். புள்ளியியல் அறிவியல் மற்றும் அது சார்ந்த பிரிவுகளில் உலகளாவிய மையமாக இந்திய புள்ளியியல் கல்வி நிறுவனம் உருவெடுப்பதற்கான விரிவான நெறிமுறைகளுக்கு இந்த மசோதா வகை செய்கிறது. இதேபோல் வங்கியாளர் கணக்கு புத்தகங்கள் சாட்சிய மசோதா 2026 மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் தாக்கல் செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் மற்றும் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிடவுள்ளார். தாவேக்கா தலைமையிலான அரசின் கீழ் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்தினார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்கவுள்ள நிலையில் கூட்டத்தொடர் நடக்கும் நாட்கள் தவிர பிற நாட்களில் 2 சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. இந்தியா சார்பில் கிடாம்பி ஸ்ரீகாந்த், கிரண் ஜார்ஜ், தருண் மன்னேப்பள்ளி உள்ளிட்டோர் இதில் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 2:00.

நேரம் இப்பொழுது 1:03 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இது எல்லாமே இயற்கையான ஒன்றுதான். எந்த சூழ்நிலையையும் நம்ம கடந்து செல்வதற்கு இயற்கையே நமக்கு அளித்த பரிசு தான் இசை. எந்த மொழி பேசுபவராக இருந்தாலுமே அனைவராலையுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே மொழி இசை மட்டுமே. தனிமையான நேரங்களில் தக்க துணைவனாகவும், சோகமான நேரங்களில் தோள் கொடுக்கக்கூடிய தோழனாகவும், உறங்கும் நேரத்தில் அன்னையின் தாலாட்டாகவும் இருக்கக்கூடிய இசையை அதன் வலிமையை என்னவென்று சொல்வது? மனக்காயங்களுக்கு மயிலிறகின் வருடலை கொடுக்கக்கூடிய அழகிய பழைய திரை இசை பாடல்கள் நேயர்களின் விருப்பமாய் மடல் வழியாய் வந்த பாடல்களை கேட்கலாமா? நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஒலிக்கிறது சிவகாமியின் செல்வன். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல் இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க மலைக்கோட்டை ரங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தன்ஷிகா ஸ்ரீ ஆகியோர். டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலை மதுரகீதத்தின் முதல் பாடலாக கேட்கலாமா நேர்களே?

0: மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் இப்போ 1:15 ஆச்சு. காவிய கானங்கள் ஒலிக்கிறது. மதுரை கீதமாய் நேயர் விருப்பமாய் இனிவரக்கூடிய பாடல் கேஜே யேசுதாஸ் ஜானகி பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் வாலி வரிகளை கோர்த்திருக்கிறார் டாக்டர் சிவா. திரைப்படத்திற்காக குமரநகர்லேருந்து லக்ஷ்மி, சுவாமிநாதன், நிதீஷ், நளினி, கார்த்திகேயன் இவங்க கேட்டிருக்காங்க விருப்ப பாடலா இந்த பாடலை.

0: வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீவாசன் மருத்துவமனை.
1: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இசையோடு இதமாய் பயணிக்கும் நேரம் 1:21. எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் மதுரை கீதத்தில் பழைய திரை இசை பாடல்கள். இனி வரக்கூடிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில். அவினாசி மணி எழுதிய இந்த பாடல் நேற்று, இன்று, நாளை இந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கிறது. நாச்சிக்குறிச்சி ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி கேட்டிருக்காங்க இந்த பாடலை எழுதி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
3: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது

மதுரகீதத்தில் இனி ஒலிக்கக்கூடிய பாடல் பச்சை விளக்கு. திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில். நாகப்பட்டினத்திலிருந்து பழனிவேல், மங்களாம்பிகை, எழில், ருத்ரன், கார்த்திகேயன், தனலட்சுமி விரும்பி கேட்டிருக்காங்க இந்த பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
3: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
2: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
3: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம்

0: எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
6: மடல் வழி விருப்ப பாடல்கள் மதுரை கீதமாய் கேட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி வரக்கூடிய பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல் கே வி மகாதேவனின் இசையில், காமு ஷெரீஃபின் வரிகளில், சிவகாமி திரைப்படத்தில் அமைந்த இந்த பாடல். திருச்சி சண்முகநகர் ஷாலினி, ஸ்ரீதர், லதா, பரத், சத்யா, ராஜு, அக்ஷயா இவங்க விரும்பி கேட்டிருக்காங்க இந்த பாடலை.

0: ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ஈஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: கூகூர் புகழேந்தி, மேலக்கொண்டையம்பட்டி சிவாஜி, ராமலிங்கம், வாசுகி, அகிலாம்பாள் இவங்க கேட்டிருக்காங்க இந்த பாடலை. ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கூடிய இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்கார் எம் எஸ் விஸ்வநாதன். கண்ணதாசன் அழகான வரிகளால் இந்த பாடலை அமைத்திருக்கிறார். கேட்கலாமா இந்த பாடலை?

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக ஒலிக்கிறது நாடோடி திரைப்படத்தில் அமைந்த டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய இந்த பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் அமைந்திருக்கிறது இந்த பாடல். லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், வித்யா, சதீஷ்குமார், தீபிகா, ஹேமித்ரா விரும்பி கேட்டிருக்காங்க இந்த பாடலை.

நிறைவு பெற்றது இன்றைய மதுரகீதம். நேர்களே, உங்களோட விருப்ப பாடலும் மதுரகீதம் பகுதியில் ஒலிக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஒரு போஸ்ட் கார்டு எடுங்க. நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடல் மற்றும் நீங்கள் யாருக்கெல்லாம் அந்த பாடலை டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர்களோட எழுதி அனுப்புங்க. சில நொடிகளில் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சலாக கூடிய மாநில செய்திகளை கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் பிரச்சினையை எழுப்பி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை மீண்டும் கூடிய போது மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் இந்திய புள்ளியியல் மசோதா 2026 இன்று அவையில் தாக்கல் செய்தார். புள்ளியியல் அறிவியல் மற்றும் அது சார்ந்த பிரிவுகளில் உலகளாவிய மையமாக இந்திய புள்ளியியல் கல்வி நிறுவனம் உருவெடுப்பதற்கான விரிவான நெறிமுறைகளுக்கு இந்த மசோதா வகை செய்கிறது. இதேபோல் வங்கியாளர் கணக்கு புத்தகங்கள் சாட்சிய மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் தாக்கல் செய்தார். நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மக்களவையில் காமன்வெல்த் போட்டிகளில் வெற்றி வாகை சூடியவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா 2030 காமன்வெல்த் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் என்று அறிவித்தார். மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்து நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்த வீரர்களை பாராட்டினார். பின்னர் பூஜ்ய நேரத்தை அவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மாநிலங்களவையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிடுகிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில் அன்னாரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு குமார், திரு ராஜேஷ்குமார் மற்றும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டை அடிவாரத்தில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உடல் உறுப்புதான உறுதிமொழி இணையதளம் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 500,000 மேற்பட்ட உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 16வது இந்திய உடல் உறுப்பு தான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர் கடந்த 12 ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் நம் நாட்டில் அதிகரித்திருப்பதாக எடுத்துரைத்தார். உலகளவில் 3வது உடல் உறுப்பு தான நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய அவர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உடல் உறுப்பு தானத்திற்காக நிதியுதவி வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தொடர்ந்து நீடிக்கும் தமிழகத்திற்கான விருதை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பெற்றுக்கொண்டார். குஜராத், மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறும் நிலையில் குஜராத் மஞ்சள்பூரில் பிஜேபியும் மத்திய பிரதேசம் டாட்டியா தொகுதியில் காங்கிரசும் முன்னிலையில் உள்ளன. பீகார் பங்கிபூர் தொகுதியில் ஜன் சுராஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின்

0: மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆடி மாதம் 18வது தினமான இன்று காவிரி பாயும் மாவட்டங்களில் நீர்வரத்து குறைவாக இருந்த போதிலும் மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடி வருகின்றனர். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரியில் தொடங்கி அது பாயும் ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் குறைவாகவே காணப்பட்ட நிலையில் பாரம்பரிய கலாச்சார சிறப்புடன் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. தர்மபுரியில் புதுமண தம்பதிகள் காவிரி அம்மனை வழிபட்டு இவ்விழாவை கொண்டாடுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடி பெருக்கு விழா தர்மபுரி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புதுமண தம்பதியினர் புனித நீராடி புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபடுவதென தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மக்கள் புனித நீராடி சூரிய பகவானை வழிபட்டனர். சேலம் மாவட்ட காவிரிக்கரையில் கிராமங்களை உயிர்ப்பிக்கும் குலதெய்வ வழிபாடு களை கட்டியது. இதில் பங்கேற்ற பொதுமக்கள் பேசுகையில்,
2: பூலாம்பட்டி ஆடி 18 வெள்ளகனூர் எல்லா ஊர்ல இருந்து சாமி வந்து கோயில இருந்து சிலையை எடுத்துட்டு வந்து இங்க வந்து சாமி சுத்தம் பண்ணி பூசை பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க இங்க கோயில சாமி கும்பிடுவாங்க.
0: நாமக்கல் மோகனூர் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் புனித நீராடி பல்வேறு பூஜை பொருட்களை ஆற்றில் தூய்மை செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பொதுமக்களும் புதுமண தம்பதியினரின் வருகையும் குறைவாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மங்கள நாளான இன்று புதுமண தம்பதிகள் நீர்நிலைகளில் புனித நீராடி தாலிப்பெருக்கு எனப்படும் தாலி மாற்றி கொள்வது வழக்கம். ஆடி 18 நாளான இன்று புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் புனித நீராடியும் பொங்கி வரும் காவிரி போன்று தங்கள் வாழ்வு பெருகவும் மகிழ்ச்சி நிலைக்கவும் மாங்கல்யம் பெருகவும் வாழை இலையிட்டு பூ, குங்குமம், வெற்றிலை பழம், மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று
0: தஞ்சை கும்பகோணம் மகாமகம் திருமஞ்சன படித்துறைகளில் வீடுகளிலிருந்து குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து காவிரி தாய்க்கு அபிஷேகம் செய்து மக்கள் வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: காவிரியினுடைய பெரிய ஆறு இருக்கிறது, ஆனால் நீர் இல்லை என்கின்ற ஒரு வருத்தமான நிலையிலே இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுமண தம்பதிகள் பெண்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து வந்து படித்துறையிலே தற்போது பூஜை செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.

0: சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி, காதால கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நாகை மாவட்டத்தில் காவிரி நீர்நிலைகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் ஆடிப்பெருக்கு களையிழந்த நிலையில் விவசாயிகள் கடைமடை பகுதிகளில் காவிரி நீர் முறையாக சென்றடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் மக்கள் தத்தம் வீடுகளில் ஆடிப்பெருக்கு விழாவை இனிதே கொண்டாடி வருகின்றனர். தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ உளவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப பிரிவுகளை சேர்ப்பது குறித்து ஆராய துறை சார்ந்த வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் என்றார். தாவீகா தலைமையிலான அரசின் கீழ் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி பிரச்சினை, மேகதாது அணை விவகாரத்தில் மூத்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தீர்வு காண தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, கடலூர், விழுப்பூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் இப்பொழுது 1:56.

ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது விரால் மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்ப்பு. பொதுவாக விவசாயிகள் தங்களோட கூடுதல் வருமானத்துக்காக விவசாயம் சார்ந்த உப தொழில்களை செய்கிறாங்க. அதில் ஒன்று தான் மீன் வளர்ப்பு. அதுலேயுமே கெண்டை, திலைப்பியா இந்த மாதிரியான மீன் ரகங்களை தான் வளர்க்குறாங்க. ஆனால் இந்த மீன்களை விட முள் குறைவாகவும் சுவை அதிகமாகவும் இருக்க விரால் மீனுக்கு எப்பயுமே விலை கூடுதலாக தான் இருக்கும். இது நம்ம நாட்டு மீன் இனம்தான். ஆனால் இது நம்ம ஊர்களில் அதிகமாக வளர்க்கப்படுறதில்ல, வெளி மாநிலங்கள்லேருந்து தான் வாங்கி விற்பனை செய்கிறாங்க. இது ஒரு மாமிச உண்ணி வகையை சார்ந்தது. தண்ணி இனத்தையே கூட சாப்பிடும் குணம் இருக்கிறதுனால இந்த மீன்களை வளர்க்கறதுல மட்டும் பல்வேறு உத்திகளை பின்பற்ற வேண்டி இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில விரால் மீன்கள்ல எப்படி குஞ்சுகளை சேகரித்து உற்பத்தி செய்யறது, அதை வளர்க்கும் விதம் போன்ற தகவல்களை பகிர்ந்துக்க இருக்காங்க நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் மகாதேவி அவர்கள்.
1: அம்மா வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வரி விரால் மீன் என்றால் என்ன, எதற்காக முக்கிய மீனாக வளர்க்கப்படுகிறது?
2: வரி விரால் மீன்னா ஸ்ட்ரைப்டு மரல்னு சொல்லுவாங்க. இந்த மீனுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. இதை உயிரோட வாங்குறதுக்கு நிறைய பேர் விரும்புறாங்க. அது ஏன்னா இந்த மீன்ல வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் மட்டும் இல்லாம மருத்துவ குணம் இருக்கிறனால நிறைய பேர் வந்து இந்த மீனை விரும்பி சாப்பிடுறாங்க.
1: இந்தியாவில வரி விரால் வளர்ப்பு எப்படி இருக்கு?
2: இந்த மீனுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. ஆனா இதோட ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாவே இருக்குது. இந்த மீன் ஆந்திர பிரதேஷ் தவிர வேற எங்கேயும் அதிகமா வளர்க்கறது இல்ல, தேவையான அளவுக்கு சப்ளை ஆகிறது இல்ல. இந்த மீனை வந்து நம்ம தமிழ்நாட்டில ரொம்ப கம்மியான பண்ணையாளர்கள் தான் வளர்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு வந்து இந்த விரால் மீன் குஞ்சு வந்து இங்க கிடைக்கிறது இல்ல. வெஸ்ட் பெங்கால், பெங்களூரு, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து வாங்கி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல தண்ணி ஏரியில கம்மியா இருக்கும் போது சில பேர் இதை வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இது தீவன சாப்பிடுற மாதிரி இதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த சப்ளை கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா இந்த மீன் குஞ்சு உற்பத்தியை நம்ம நாட்டிலே ஆரம்பிச்சிட்டோம்னா இதை வந்து இன்னும் நிறைய பண்ணையாளர்கள் வளர்க்கலாம்.
1: ஆமா, இந்த மீன் குஞ்சு உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம், இல்லனா அந்த மீன் குஞ்சு உற்பத்திக்கான அந்த சினை மீன்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த விவரங்கள்லாம் சொல்லுங்க.
2: வரி விரால் மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து தாய் மீன், சென மீன். இந்த தாய் மீன், சென மீன் பார்த்தீங்கன்னா கொடுவால வந்து ஒரே மீன்லேயும் ஆண் மீனும் பெண் மீனும் மாறுபடும். பட் இந்த விரலில் பார்த்தீங்கன்னா ஆண் மீனும் பெண் மீனும் தனித்தனியாகவே இருக்கும். ஸோ இந்த மீன் வந்து அடல்ட் ஆகிறதுக்கு ஆண் மீன் வந்து ஒன்று 350 கிராம் வரும்போது மெச்சூரிட்டி வரும், பெண் மீன் 100 கிராமுக்கு மேலே வந்து மெச்சூரிட்டி வரும். ஸோ நம்ம வந்து இந்த

0: சென்னை தாய் மீனும் கலெக்ட் பண்ணும் போது 350 500 கிராமுக்கு மேல சைஸ் இருக்கக்கூடிய மீன்களா வந்து கலெக்ட் பண்ணிட்டோம்னா ரீடிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம கலெக்ட் பண்ணும் போது எப்பவுமே ஆரோக்கியமான காயம் இல்லாத மீனை வந்து எடுத்துக்கணும். இந்த மீன் வந்து காத்துல இருந்து ஆக்சிஜனை வாசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறனால இந்த மீனை வந்து ஆக்சிஜன் இல்லாமே நம்ம வந்து ஒரு சிண்டெக் டேங்க்ஸ்லயும் பேரல்லையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை எப்படி பராமரிக்கணும்னா, நம்ம கெண்டே தாய் மீனை வந்து எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரியே இந்த மீனையும் நம்ம பராமரிக்கலாம். ஒரு ஹெக்டேர்ல வந்து 2500 கேஜி வரலும் நம்ம ஸ்டாக் பண்ணலாம். நம்ம கெண்டை மீனுக்கு கொடுக்கற மாதிரியே 3% ஆஃப் தி பாடி வெயிட், அதாவது 100 கேஜி மீனுக்கு 3 கேஜி உணவு வந்து தேவைப்படும். ஸோ அதே மாதிரியே இதுலேயும் கொடுக்கணும். ஆனால் ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கெண்டை மீனுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படாது. ஆனால் இந்த மீன் மாமிசம் சாப்பிட்ற மீனா இருக்கிறனால இந்த மீனுக்கு வந்து 40-42% வரலும் ப்ரோட்டீனை வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ தாய் மீனுக்கு எந்த மாதிரியான உணவு கொடுக்கணும்னு நான் சொன்னேன். என்ன சைஸில் கொடுக்கணும்னா 1.2 நாங்கள் 2 mm 3 mm வரலும் பெரிய சைஸாக ஃப்ளோட்டிங் ஃபீடாக நம்ம கொடுக்கலாம். கமர்ஷியலி மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது, அந்த ஃபீடே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
1: இந்த விரால் மீனில் நீங்கள் சொன்னீங்க ஆண் மீன் பெண் மீன் 350 கிராம் இருந்தால் ஆண் மீன் இருக்கும்னு, அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஆண் மீன் இது பெண் மீன் இதுன்னு?
0: 350 கிராமுக்கு மேலே வந்தாலே இதில் ஆண் மீன் எது பெண் மீன் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆண் மீனில் பார்த்தீங்கன்னா இதோட பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதே பெண் மீனில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். ஆண் மீனில் வந்து சைஸ் கம்பேரிட்டிவ்லி கம்பேர் பண்ணும்போது பெண் மீன் கொஞ்சம் பெருசாக தெரியும், ஆண் மீன் வந்து சின்னதாக தெரியும். அதோட தலையும் பார்த்தீங்கன்னா பெண் மீன் தலை வந்து பெருசாக இருக்கும், ஆண் மீனோட தலை வந்து சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் கலர் பார்த்து கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆண் மீன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும், ஃபீமேலில் வந்து அந்தளவுக்கு கலர் இருக்காது, டல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா அதோட வயிறு இறங்கு இருக்கு நல்லா பெருசாக இருக்குன்னா அது வந்து ஃபீமேலு, அதே மாதிரி வயிறு இறங்குல ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது டைட்டாக இருக்குன்னா அது வந்து ஆண் மீன். ஸோ அதே மாதிரி இந்த ஆண் மீனையும் பெண் மீனையும் அந்த வயிற்றை ப்ரெஸ் பண்ணும்போது ஆண் மீனில் வந்து பால் மாதிரி வெள்ளை கலரில் ஒரு சொல்யூஷன் வரும், அது மில்ட்னு சொல்லுவோம். அதே பெண் மீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்லேயும் இல்லை ஆரஞ்சு கலர்லேயும் வந்து மொட்டை வரும், மொட்டை வந்துச்சுன்னா அது வந்து பெண் மீன்.
1: ஆமாம், இப்போ தூண்டுதல் முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது அப்படிங்கிறத சொல்லுவோம்.
0: ஸோ நம்ம வந்து எதுக்காக தூண்டுதல் முறையில் பண்ணணும்னு ஒரு கேள்வி வரும். இப்போ திலாப்பியாவோ இல்லை காமன் கெண்டையோ இது வந்து நேச்சுரலாகவே ப்ரீட் ஆயிரும் நம்ம பாண்டில் இல்லை டேங்க்லையும், ஆனால் இந்த மீன் வந்து நேச்சுரலாக ப்ரீட் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த இனப்பெருக்கும் முறையில் நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணணும். ஸோ இந்த இனப்பெருக்கும் முறையில் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னா, முதல்ல வந்து நம்ம ப்ரீடிங் பண்ணணும்னா சிஸ்டம் தேவைப்படும். சிஸ்டம்ங்கிறது வந்து டேங்க்கோ இல்லை பாண்டோ. ஸோ இந்த மீன் குஞ்சியை உற்பத்தி பண்ணுறதுக்கு எந்த விதமான சிஸ்டம் தேவைப்படும்னா நம்ம பாண்டில் பண்ணலாம், இல்லை டேங்கில் பண்ணலாம், இல்லை சிமெண்ட் தொட்டியில் பண்ணலாம், எஃப்ஆர்பி தொட்டியில் பண்ணலாம், எது வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இதில் வந்து ஹைட் வந்து அதிகமாக இருக்கணும். ஹைட்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கணும். ஆழமாக இல்லைனா இந்த மீனில் வந்து ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னா இந்த மீன் நிறைய வாட்டி ஜம்ப் ஆகும். ஸோ நம்ம ஆழமாக கம்மியாக வச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா நம்ம நைட்டு ப்ரீடிங் போட்டதுக்கு அப்புறமோ இல்லை நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா மீன் வந்து வெளியே குதிச்சிடும். ஸோ இது வெளியே குதிக்காத மாதிரி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதனால கொஞ்சம் ஆழமாக வச்சாலே இது நல்லா இருக்கும். இன்னொரு ரீசன் என்னன்னா இது ஏரியில் இருக்கக்கூடிய மீன், சகதியில் இருக்கக்கூடிய மீன். ஸோ எப்போவுமே பாட்டமில் இருக்கணும், கீழே இருக்கணும், ஆழத்துல இருக்கணும்னு ஆசைப்படும். சோ அதனால அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம வந்து அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாவே அது வந்து அடாப்ட் ஆகும், நமக்கு வந்து மீன் குஞ்சு உற்பத்தி பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் டேங்க்ல வந்து தண்ணி ஏத்தணும். இது வந்து நன்னீர்ல மட்டும்தான் இந்த மீன் வந்து குஞ்சு பொறுக்கும். சோ அதனால உப்புத்தன்மை இல்லாத நன்னீரை மட்டும்தான் இதுக்கு பயன்படுத்தணும். தண்ணியை வந்து ஃபுல்லாவே வைக்க கூடாது, இது வந்து ஜம்ப் ஆகும். அதனால வந்து டேங்க்ல பாதி ஹைட்டுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி ஏத்தணும். அதுக்கப்புறம் இதுல வந்து நிறைய ஆகாய தாமரை செடியை நம்ம போடணும். என்னன்னா நமக்கு வந்து அந்த ஏரியில இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை வந்து இந்த மீனுக்கு கொடுக்கணும். ஸோ நிறைய நம்ம ஆகாய தாமரை செடியை போட்டோம்னா அதுக்கு வந்து ஏரியில இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். அது இல்லாமல் இது மொட்டையை வச்சதுக்கு அப்புறம் அந்த மொட்டையும் பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆகாய தாமரை செடியை வந்து போடணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மேல் ஃபீமேலை நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இந்த டேங்க்ல விட்டுறணும். ஸோ எவ்வளோ மீனை வந்து நம்ம விடலான்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டு டேங்க் இருக்குன்னா அதில் வந்து மூணு செட்டு விடலாம். அதாவது மூணு ஆண் மீன் மூணு பெண் மீன் டேங்க்ல விடலாம். அதுல வந்து ஏதாவது ரெண்டு பேர் வந்து பேரிங் ஆகும். பேரிங் ஆகும்னா அதாவே பேரிங் நடக்கணும். சோ அது பேரிங் ஆயிட்டு ஏதாவது ஒரு ரெண்டு செட்டு வந்து பிரீட் ஆகும். சில டைம் மூணு செட்டு கூட பிரீட் ஆகும். சோ இன்ஜெக்ஷன் எந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னா நிறைய கமர்ஷியலி அவைலபிள் இருக்குது. ஏற்கனவே கெண்டு மீனுக்கு பங்கேஷ்

0: எஸ் மீனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பண்ணியாளர்கள். அதே சேம் இன்ஜெக்ஷனை தான் ஓவா எஃப்ஹெச்ன்னு சொல்லுவோம், ஓவா ப்ரீம் சொல்லுவோம், ஓவா பெல் சொல்லுவோம், ஓவா டைடுன்னு இருக்குது, கோனோப்ரோன் இருக்கு. இதெல்லாமே கமர்ஷியலி அவைலபிள் ஹார்மோனு. இது எதுவுமே கிடைக்கலன்னா நமக்கு நார்மலாக மெடிக்கலில் வந்து ஹியூமன் கொரியோனிக் கொனாடோட்ரோஃபின்னு கிடைக்கும். அந்த ஹார்மோனை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் நம்ம ஓவா எஃப்ஹெச் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து ஆண் மீனுக்கு 0.2 ml பர் கேஜி ஆஃப் த பாடி வெயிட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஃபீமேலுக்கு வந்து மேலுக்கு கொடுக்கக்கூடிய டபுள் டோஸ் கொடுப்போம். ஏன்னா ஃபீமேலில் வந்து அந்த எக்கு ரிலீஸ் ஆகணும், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த எக்குக்கு வந்து ஃபர்டிலைஸ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி கிடைக்கணும். ஸோ இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இன்ட்ராக்ரேனியல், மஸ்குலாரு, இன்ட்ராபெரிட்டோனியல் எல்லாம் சொல்லுவோம். இன்ட்ராபெரிட்டோனியல்னா அந்த பெல்விக் ஃபின் பேஸில் கொடுப்போம். இன்ட்ரா மஸ்குலார்னா மசில், அதாவது மீட் வந்து எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல கொடுப்போம். இன்ட்ராக்ரேனியல்னா ஹெட் ரீஜனில் கொடுப்போம். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறது வந்து மஸ்குலார் தான் ஃபாலோ பண்ணுவோம். இது சேஃபாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். கெண்டை மீனுக்கு எப்படி இன்ஜெக்ஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரியே இந்த மீனுக்கும் நம்ம இன்ஜெக்ஷன் கொடுப்போம். இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது எப்போவுமே கூலிங் அவர்ஸில் கொடுக்கணும், அதாவது ஈவினிங் டைமில். ஈவினிங் டைமில் கூலிங்காக இருக்கிறனால நம்ம ஹார்மோன் கொடுக்கறனால கொஞ்சம் பாடி டெம்பரேச்சரில் அதிகமாக ஆனாலும் ஹீட் சென்சிபிளாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபிஷ்ஷுக்கு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பேரிங்குக்கு டைம் கிடைக்கும். பேரிங் ஆனதுக்கப்புறம் ஃபீமேல் வந்து எக் ரிலீஸ் பண்ணும், மேல் வந்து மில்க் ரிலீஸ் பண்ணும். தண்ணியில் வந்து இந்த மேல் ரிலீஸ் பண்ணக்கூடிய மில்க்கும் ஃபீமேல் ரிலீஸ் பண்ணக்கூடிய முட்டையும் கலந்து குஞ்சியாக மாறும். ஸோ அதனால் கூலிங் அவர்ஸில் தான் இதை பண்ணணும். இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு 12 to 24 hours அப்புறம் தான் முட்டையை வைக்கும். இது வந்து மொட்டை வைக்கக்கூடிய மீன் தான். ஆனால் நம்ம கொடுவாலையும் இல்லை கார்ப்பிலையும் கெண்டையிலையும் கொடுக்குற மாதிரி லட்சக்கணத்தில் இதில் மொட்டை வராது. இந்த மீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 to 15,000 மொட்டை தான் வரும். ஒரு கேஜி பெண் மீனில் 10,000 to 15,000 எக் தான் வரும். ஸோ அதனால் வந்து இது நிறைய பேச்சஸில் நம்ம பண்ணிட்டோன்னா இயர் ரவுண்டாக நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இந்த மொட்டையை வச்சுட்டதுக்கப்புறம் அகெயின் 24 hours to 28 hours இந்த மொட்டை வந்து குஞ்சியாக மாறுபடும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லார்வல் ரேரிங் பண்ணணும். லார்வல் ரேரிங்னா அந்த குஞ்சி பராமரிப்பு.
1: வரி விரால் மீன் குஞ்சை எப்படி வெற்றிகரமாக வளர்க்கறது அப்படிங்கிறத சொல்லுங்க.
0: இப்போ குஞ்சி பராமரிக்குன்னா அந்த குஞ்சியாக மாறுபட்டு 3 days வந்து அதுக்கு எந்த விதமான தீவனமும் தேவைப்படாது. அந்த மொட்டையிலே வந்து யோக் சாக் இருக்கிறனால அதிலே வந்து அது உயிரோட இருக்கும். அந்த 3 days தான் வாயில் இருக்கக்கூடிய சிஸ்டமும் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமும் நல்லா டெவலப் ஆகும். அதுக்காக நம்ம டைம் கொடுக்கணும், ஃபீடு கொடுக்க தேவையில்லை. 3 days அப்புறம் நம்ம முதல்ல என்ன ஃபீடு கொடுக்கணும்னா பிளாங்க்டான் தான் கொடுக்கணும். பிளாங்க்டான்ங்கிறது என்னன்னா உயிர் உணவுகள்னு சொல்லுவோம். இந்த உயிர் உணவுகள் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். இது வந்து எதுக்காக கொடுக்கணும்னா இந்த மீன் குஞ்சு இருக்கு இல்லையா அது வந்து நிறைய சிரமப்பட தேவையில்லை ஃபீடை வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்கு. இந்த உயிர் உணங்கள் வந்து தண்ணியிலே ஃப்ளோட்டிங்லே இருக்கும், அது வந்து ஃப்ரீயாக ஸ்விம் ஆகிட்டே இருக்கும், அது வந்து ஈஸியாக கிடைக்கும். நியூட்ரிஷனலி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா விதமான சத்தும் அந்த உயிருணங்களில் இருக்கிறனால எந்த மீன் குஞ்சு பிறந்தாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு 5 days கொடுக்கறது வந்து பிளாங்க்டானை தான் கொடுப்போம். அது உயிருணங்கள் தான் கொடுப்போம். ஸோ எந்த உயிருணங்களை நம்ம கொடுக்கலான்னா அதிலே நிறைய விதம் இருக்குது. நம்ம வந்து ஆர்டிமியா நாப்லியேன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து கார்பலியோ கொடுப்பாங்க, கொடுவாலியோ கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மீனுக்கும் வந்து இது செட் ஆகுது. அதனால் நம்ம வந்து ஆர்டிமியா நாப்லியை ஈஸியாக பண்ணையாளர்களும் அது வாங்குறாங்க. ஹேச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். அந்த ப்ரொசீஜர் நிறைய பேருக்கு தெரியறனால அதே தான் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த 3rd to 8th வரலும் நம்ம வந்து ஆர்டிமியா நாப்லியையே வந்து கொடுக்கலாம். இது வந்து எவ்வளோ கொடுக்கணும்னா அந்த மீன் வந்து சாப்பிட்டு திரும்ப தண்ணியில் போகும். அது வந்து அதுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுமோ வயிறு ஃபுல்லாக ஆகிற வரலும் இந்த உணவை நம்ம கொடுக்கணும். பிளாங்க்டான் எவ்வளோ கொடுத்தாலும் தப்பு கிடையாது. நியூட்ரிஷனலி ரிச்சாக இருக்கிறனால நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 8th to 16th வரலும் மொய்னாவோ டாஃப்னியாயும். இதை வந்து பண்ணையாளர்கள் அவங்களோட லாங்குவேஜில் நைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நைஸ் கொடுத்தாலே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் ஆர்டிமியா நாப்லியையோட நியூட்ரிஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சின்ன சின்ன ஆர்டிமியா நிறைய பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லி இந்த மொய்னாவோ இல்லை டாஃப்னியாவோ கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதுக்கு வந்து நிறைய சத்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக இந்த கம்பெனியில் கொடுக்கக்கூடிய ஃபீடோ இல்லை ஃபார்முலேட் ஃபீடுக்கோ கன்வெர்ட் பண்ணலாம். இது உடனே பிளாங்க்டானோ இல்லை உயிரினங்களோ கொடுக்கறதை ஸ்டாப் பண்ணிட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 4 times ஃபீடு பண்ணுறோன்னா 2 times பிளாங்க்டானோ 2 times ஃபார்முலேட்டட் ஃபீடோ இந்த மாதிரி மாறி மாறி கொடுத்துட்டு அப்படியே அந்த உயிரினங்களுக்கு கொடுக்குற டைமை வந்து குறைச்சிட்டு இந்த ஃபார்முலேட்டட் ஃபீடு கொடுக்குற டைமை வந்து அதிகமாக படுத்துட்டே போகணும். அது ஈஸி ஈஸியாக அடாப்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபார்முலேட்டட் ஃபீடு சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த ஃபார்முலேட்டட் ஃபீடு வந்து நிறைய கம்பெனிஸில் கிடைக்கும். நம்ம வந்து என்ன பார்க்கணும்

0: பண்ணுறோன்னா அதில் மினிமம் 50% ப்ரோட்டீன் இருக்கணும். இப்போ நம்ம கெண்டைகளாக பார்த்தீங்கன்னா 25-30 இருந்தாலே போதுமானது. ஆனால் இது மாமிசை சாப்பிட்ற மீனால் நம்ம சின்ன ஏஜ்லேருந்தே இதுக்கு வந்து 50% இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை வந்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சைஸ் பார்த்தீங்கன்னா 0.3 mm 0.5 mm ஆரம்பிக்கலாம். இந்த ஃபிஷ் வந்து வளர வளர நம்ம ப்ரோட்டீனை குறைக்கலாம், அதே மாதிரி சைஸை வந்து அதிகமாக படுத்தலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 மாசத்துலேயே வந்து 2 inch சைஸுக்கு வந்துடும். ஸோ அந்த 2 inch சைஸ் வரும்போது அதுக்கு 0.3 mm கொடுத்துட்டு இருந்து இல்லையா, அதுலேருந்து 0.5 mm 0.8 mm அதுக்கப்புறம் 1.2 mm அது வரலும் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் க்ரோ அவுட் பண்ணும்போது நம்ம 1.2 mm 2 mm 3 mm சைஸுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம வந்து ப்ரோட்டீனை குறைக்கலாம். எப்போவுமே 40 கீழே ப்ரோட்டீனை வந்து குறைக்கக்கூடாது. அப்படி குறைச்சாலே வந்து நிறைய நோய் வர ஆரம்பிக்கும், இல்லைனா வந்து அந்த குரோத்து குறையும், நமக்கு வந்து ப்ரீடிங் ஆகாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அதனால மினிமம் 40% ப்ரோட்டீன் வந்து கொடுக்கும். யார் யாருக்கு இதுக்கு சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை கிளாரிஃபிகேஷன் வேணும், அதே மாதிரி இதுக்கு ரிலேட்டடான பயிற்சி வேணும்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தலைநகரில் கூட நீங்கள் கேட்டுக்கலாம்.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி சார்.
2: இதுவரை அதிக லாபமும் சந்தை வாய்ப்பும் இருக்கக்கூடிய விரால் மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்ப்பு முறை குறித்து பகிர்ந்து கொண்டார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் மகாதேவி அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ആകാശവാണി നേരം 2:30. திருச்சியின் வானொலி அலைவரிசைகளில் இனி நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வர கேட்டு ரசிக்கலாம். வாழ்வில் அன்னைக்கு ஓர் தனியிடம், அது தாய்மையின் பிறப்பிடம். அன்னையினை விரும்பாதவர் உண்டோ? ஆண்டவனை தொழாதவரும் உண்டோ? அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை. வரும் பாடல் அடிமை பெண் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது.

Anyone.

மென்மையான உணர்வுக்கு காதல் என்று பெயர். காதல் கொண்ட பெண் ஊடல் கொண்டால் இனிய பாடலும் பிறக்குமே, அதில் உள்ளமும் குளிருமே. வரும் பாடல் வாரிராழி படத்திற்காக பாடலை பாடுகிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா.

இன்றைய நிகழ்ச்சியில் சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அழகான பெண்ணுக்கு தகுந்த அழகிய கணவன், குறையில்லாத வாழ்க்கைதான் ஏது, கணவனின் தவறை மன்னித்த மனைவி கடவுளிடமும் கருணை கேட்கிறாள். வரும் பாடல் பேசும் தெய்வம் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியிருப்பது.

கனவும் கற்பனையும் நிறைந்ததுதானே வாழ்க்கை. அந்த கால காதலர்கள் போல் கனவு காண்பதில் ஒரு களிப்பு இருக்கத்தானே செய்யும். வரும் பாடல் உத்தமன் படத்திற்காக.

திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. போட்டிகள் நிறைந்த இவ்வுலகில் விளையாட்டில் போட்டி போடுவது சிறப்பு. அது விளையாட்டு பாடலாக இருந்தால் நம் காதிற்கும் ஒரு களிப்பு. வரும் பாடல் இதயமலர் படத்திற்காக.

மூன்றாம் பிறையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை மெத்தையிட தேவையில்லையாம். இந்த அத்தை மடியே போதும், நீ கண் உறங்க என்கிறார் கற்பகம் படத்திலிருந்து பாடலை பாடுகிறார் பி. சுசீலா.

0: நிறைவுபெறுகிறது இன்றைய திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வந்தன. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 37 உயர்த்தும் வகையிலான உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாநிலங்களவையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா மீதான விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் மற்றும் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிடவுள்ளார். தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ உளவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப பிரிவுகளை சேர்ப்பது குறித்து ஆராய துறை சார்ந்த வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் என்றார். தாவேகா தலைமையிலான அரசின் கீழ் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்தினார். காவிரி பிரச்சினை மற்றும் மேகதாது அணை விவகாரத்தில் மூத்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தீர்வு காண தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய அஇஅதிமுக திமுக ஆட்சிக் காலங்களில் இது தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். நீலகிரி, கோவை, தேனி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. இந்தியா சார்பில் கிடாம்பி ஸ்ரீகாந்த், கிரண் ஜார்ஜ், தருண் மண்ணேப்பள்ளி உள்ளிட்டோர் இதில் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

களிப்பாக்கும் விருந்திசையாகவும் வழிபோக்கும் மருந்திசையாகவும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கானங்களோடு சில தகவல்களையும் தூவ வருகிறது இசை தூரல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல். நிகழ்ச்சியில முதல்ல வரக்கூடிய தகவல் என்னன்னா, அடிக்கிற வெயிலுக்கு வானத்துல இருந்து மழை வராதான்னு பாத்துக்கிட்டு இருந்தா நெல்லை, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி, அப்புறம் திருநெல்வேலி, தேனில எல்லாம் பாத்தீங்கன்னா பலத்த மழை பதிவாய் இருக்குதான். ஒரு மிதமான மழைக்கு கூட நம்ம சைடு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு புலம்ப வைக்கிறாங்க இந்த மழை. இது வந்து ஒரு பக்கம் டென்ஷன்னா, இதுக்கு மேல நம்மள வெறுப்பேத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப வந்து என்னன்னா, வான்மழை, பூமழை, ஆலங்கட்டி மழை, அடைமழை, அமிழமழை கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மீன் மழை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இப்ப வந்து பொழிஞ்சிருக்கு. எங்கன்னா, தெலுங்கானா மாநிலம் மஞ்சேரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய சென்னூர் பகுதியில தான் மக்கள் வந்து மழையில நனைஞ்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் போது வானத்துல இருந்து நூத்துக்கணக்கான மீன்கள் மழையோடு சேர்ந்து தொப்பு தொப்புன்னு விழுந்துச்சான். அப்புறம் என்ன, வெள்ளிக்கிழமை பெஞ்சதுனால சனி ஞாயிற்கு தேவையான மீன்களை இயற்கைக்கு அப்படியே நன்றியை சொல்லிட்டு கூட கூடையா வீட்டுக்கு அள்ளிட்டு போயிருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மீன் மார்க்கெட்ல எல்லாம் கூட்டம் கம்மின்னு வேற ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே நம்ம நம்பிடக்கூடாது இல்லையா? ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கேட்கணும்னு நம்மளுக்கு அறிஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏரி குளங்கள்ல வந்து பலத்த சூறாவளி காற்று வீசும் போது அங்க இருக்கிற தண்ணி மேல அது செயல்பட்டு மேல பார்த்து அப்படியே இழுக்கும் போது தண்ணியில மீன் மட்டும் கிடையாதான், நண்டு தவளை கூட சேர்ந்து மீன் மழை என்ன நண்டு மழை தவளை மழை கூட பெய்யும்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லங்க. இந்த விஷயத்த கேட்ட சில மக்கள் அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. என்னன்னா, என்ன மீனா இருக்கும், வாழை மீன், விலங்கு மீன், சுறா மீன், இதுல வந்து முள் இல்லாத மீனா இல்ல முள் இருக்க மீன் வந்து விழுந்துச்சா, இது தெரியலையா அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்லாம் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்களாம். அடுத்ததா நேயர்களோட மின் அஞ்சல்களை தான் இப்ப வந்து படிக்க போறோம். 1st, அதாவது சனிக்கிழமை நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. திருவானைக்காவல் கீழே கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்று நண்பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சி சிறப்பாக வழங்கிய ராஜலட்சுமி அவர்களுக்கு பாராட்டுகள். தோழிகள் அழகாக பேசினார்கள். வாழ்க்கை என்பது நம் முன் உள்ள ஒரு கண்ணாடி போன்றது. நாம வந்து ஒரு செயலை கொண்டு நம் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொண்டு இருப்பதில் திருப்தியுடன் வாழ்ந்தால் மகிழ்ச்சி தானே வந்து சேரும். ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அதுவாகவே ஆகிறான் அப்படின்னு ஒரு கருத்தை வேற நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே நேயர் தான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அன்று காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசின முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்

செய் என்ற தலைப்பில் எல்லோருக்கும் நல்லது செய்வதே அறம் என்பதை பெரியவர் சொல்பேணி என்று தொடங்கு ஏழாதி பாடல் மூலம் சிறப்பாக விளக்கினார். மடல் மாணிக்கம் நிகழ்ச்சியில நாவல் பழத்தின் சிறப்புகளை பற்றி கூறியது அருமை. சுடர் விளக்கு நிகழ்ச்சியில வந்த செய்தி கட்டுரையில நீட் தேர்வு பற்றிய தகவல் பயனுள்ளதாக இருந்தது. ஹேமாவதி அவர்களுக்கும் சுமித்ரா ரத்னம் அவர்களுக்கும் பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இரவு ஒளிபரப்பான உழவர் உலகம் நிகழ்ச்சியில பேசிய கந்தர்வகோட்டை சுந்தரராஜ் அவர்களுக்கு உணவு காடு மற்றும் மண்ணில் மண்புழு கரையான் அட்டை போன்றவற்றால் ஏற்படும் பயன்கள் பற்றியும் சிறப்பாக கூறினர். வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் சொல்லியிருக்கிறாங்க. திருவானைக்காவல் கீழ கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம். சனிக்கிழமை நிகழ்ச்சிக்காக அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க தஞ்சாவூர்லேருந்து லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்று காலை 9 மணிக்கு வசந்த் தலைப்பு நிகழ்ச்சியில அரிதாரம் பூசும் வசனங்கள் அப்படிங்கிற தலைப்புல பாம்பே கண்ணனையா அவர்கள் மௌலி, ஒய் ஜி மகேந்திரா போன்ற முன்னணி நாடக கலைஞர்களுடன் நடித்ததை பற்றியும், தமிழ் இலக்கியங்களை புதிய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கில் ஆவணப்படங்கள் தயாரித்ததை பற்றியும் தனது அனுபவங்களை கூறியது சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த பிரிசி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காலை 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில பாடல்கள் இனிமை இருபட படங்களாக முதல்வன் அன்னியன் பாடல்கள் சூப்பர், நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் லட்சுமி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

0: திருச்சி சிந்தாமணி பசார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். சுந்தர மகாகாளியாய் சுடர்விடும் ஜோதி, ராகு காலத்தில் மட்டும் விழித்திறக்கும் தாய், பிள்ளைகள் துயர்த்தீர்க்கும் கொரநாட்டு கருப்பூர் பெட்டிக்காளியின் பெருமைகள்.
1: கேட்பதெல்லாம் தந்திடவே தாயிருக்க.
0: நாளை காலை 8 மணிக்கு FM ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டறிஞ்சிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்களோட மின்னஞ்சல்களை வந்து படிச்சுட்டே இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் அடுத்ததா வரக்கூடிய மின்னஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் அனுப்பியிருக்கிறாங்க. சனிக்கிழமை நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அன்று காலை 10:30 இருபட பாடல்கள் சூப்பர், 11 மணிக்கு சரிகம ரசிகம நிகழ்ச்சி அருமை, 12:10 மங்கையர் உலகம் அழகு குரல் வண்ணம் கொண்ட அறிவிப்பாளர் ராஜலட்சுமி வாழ்த்து

நல்ல தலைப்பை கொடுத்து தோழிகளிடம் அழகாய் கேள்விகளை கேட்டார். தோழிகளும் அழகாய் அவருடன் பகிர்ந்து கொண்டனர். நாங்கள் இல்லத்தரசிகள், வானொலியில் அறிவிப்பாளரிடம் பேசினால் எங்களுக்கு வானத்தில் இறக்கை கட்டி பறப்பது போல் இருக்கும். எத்தனையோ வேலைகளுக்கு இடையில லைனை பிடிச்சு பேசினா சந்தோஷம் இருக்கும், அது எங்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். அப்புறம் ஒரு மணிக்கு வந்து நல்ல பாடல்களை கேட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திருச்சி வானொலி மிக சிறப்பான வானொலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன். அடுத்த மின்னஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கருமண்டபம் தெற்கு திரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்த்ரு விஸ்வா அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சி பண்பலை 102.1 இயக்குநர் அவர்களுக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்று பகல் ஒரு மணிக்கு காலத்தை வென்ற காவிய கானங்கள் மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டோம். முதல் பாடலே அன்பேவா படத்திலிருந்து. இது மாதிரி வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. வழங்கிய திருச்சி பண்பலைக்கு பெருமை. நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம். நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நேற்றைய நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல் தஞ்சாவூர் லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. வணக்கம்னு சொல்லிட்டு 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில தகவல்கள் சிறப்பாக இருந்தது. நேயர்களின் வண்ணமடல்களை தெளிவாக அழகாக வாசித்த மரியா அவர்களுக்கு பாராட்டுகள். அப்புறம் மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி. விளையாட்டை வித்தியாசமான முறையில் கட்டங்கள் போட்டு கலகலப்பாக நேயர்களோடு விளையாடிய பிரியா வைரமணி அப்புறம் மரியா மேடம் இவங்க ரெண்டு பேர் கூட்டணிக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி. அதே தஞ்சாவூர் லட்சுமி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நிகழ்ச்சிக்காகவும் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. இயக்குநர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்று பகல் 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில தகவல்கள் சிறப்பாக இருந்தது. பாடல்கள் இனிமே இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் ராஜலட்சுமி அவர்களுக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில நேயர்களின் இனிமையான வாட்ஸ்அப் பாடல்கள் சூப்பரோ சூப்பர். நிகழ்ச்சி வழங்கிய கோபால் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி. அடுத்து நேற்றைய நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. திருவானைக்காவல் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நேற்று வந்து இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசின முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள் மனம் விட்டு பேசு என்ற தலைப்பில் மன அழுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கு மனம் விட்டு பேச வேண்டும் என்று கூறியது பயனுள்ள தகவலாக இருந்தது. வாமா மின்னல் நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்கள் சிவப்பு எறும்புகளை சமைத்து சாப்பிடுவார்கள் என்றும் அதில் பல சத்துகள் உள்ளது என்றும் கூறியது தகவல் வியப்பாக இருந்தது. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சி வந்த ஃபார்ம் டு சிட்டி என்ற தலைப்பில் முக்கணி நிறுவனத்தை பற்றிய தகவலும் நேர்காணலும் சிறப்பாக இருந்தது. அவர்களுடைய புதிய முயற்சிக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம்.

0: பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
7: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 முதல் 20% வரை தள்ளுபடி.
6: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சூர். மேலும் விவரங்களுக்கு 9477694776.
8: இசைத்தூரல் நிகழ்ச்சி கேட்டறிஞ்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நேரம் 3:34 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் வந்து இன்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறவங்க திருச்சி குமரநகர் எஸ் லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. இன்று அதிகாலை 5 மணிக்கு சென்னை விவித் பாரதியிலிருந்து நமது பண்பலை வழியாக அஞ்சல் செய்த தெய்வீக ராகங்கள் கேட்டு மனம் லேசாகியது. PB ஸ்ரீனிவாஸ் அப்புறம் ஜானகி பாடிய மல்லிகார்ஜுன சுப்பிரபாதம் வெகு பிரமாதம் வாழ்த்துக்கள். நமது பண்பலையில் பிலஹரி ராகத்துடன் துவங்கிய மங்கள இசை எங்கள் இல்லத்திற்கு நல்ல அதிர்வலைகளை கொண்டு வந்தது. உளவே தலைப்பகுதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சில நிமிடங்களில் நகைச்சுவையாகவும் அதே சமயத்தில் பல பயனுள்ள தகவல்களையும் சுவைபட வழங்கிய RV ஐயா அவர்களுக்கும் முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. காலை மலரில் பிரம்ம முகூர்த்தத்தின் சிறப்பை கூறியது நன்று. முதன் முதலாக காதல் டூயட் பாடல் சூப்பர். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. திருச்சி குமரநகர் எஸ் லட்சுமி. அடுத்த மின்னஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன், சி சுந்தரராஜன் அனுப்பியிருக்கிறாங்க. நண்பர்கள், 12 பதக சூரியகாந்தி மூலம் இரு தலைப்புகளில் நாடகம் இடம்பெற்றது. அதில் மோகன்குமார் அவர்கள் எழுதிய தோல்வி கிடையாது தோழா நாடகம் கதைக்கும் காட்சிக்கும் தலைப்புக்கும் பொருந்தி அதன் மூலமாக ஸ்ரீதர் கதாபாத்திரத்தை மையமாக கொண்டு படித்துவிட்டு வெளிநாட்டு மோகத்தில் வேலை தேடுவதை விட நமது நாட்டில் நமது ஊரில் கிடைக்கும் வேலை எப்படி எந்த வகையில் சிறப்பாய் தெரிகிறது, அதற்கு இந்நாடகம் ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமா? இந்நாடகத்தை கேட்டவுடன் இளையராஜா அவர்கள் இசையில் ஊரு விட்டு ஊர் வந்து படத்தில் வரும் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா பாடலுக்கு நாடக கலைக்கும் தொடர்பு உண்டு என்றால் அது மிகையே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பிறந்த இடம் பெற்ற சித்ரா அவர்கள் எழுதிய சொந்த பந்தம் நாடகம் உறவுமுறை சொந்த பந்தம் எப்படி அவசியம், அதற்கு நாடக கதைப்படி நிர்மலா சொந்த பந்தம் அணியாக திரண்டு வரும்போது அதன் பயன் பற்றி அறிய முடிகிறது. இந்த நாடகத்தின் மூலம் தனி குடும்பத்தை விட கூட்டு குடும்பம் சிறந்தது என்பதையும் காட்டுகிறது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன், சி சுந்தரராஜன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மூணு மணி 41 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல். இப்போ ரொம்ப நேரமா மின்னஞ்சல்களாவே போயிட்டு இருக்கு, செய்தியவே காணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ உங்களுக்காக ஒரு செய்தி என்னன்னா, யாராவது வந்து ஒரு பொருளை திருடிட்டா அவங்கள வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இதுதானே உலக வழக்கம். ஆனா இங்க ஒருத்தவங்க பொருளை திருடிட்டாங்க, அவங்களுக்கு தண்டனையும் கிடையாதான், போலீஸ் பிடிக்கவும் மாட்டாங்களாம், யார் அவங்கள திட்டினாலும் காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்களாம், பதில் சொல்லவும் மாட்டாங்களாம். இப்படிப்பட்ட சூப்பர்மேன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கர்நாடகா மாநிலம் துமகுரு பகுதியில ஒரு நகை கடையில கணக்கு பாத்துருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் மதிப்பு இருக்கிற தங்கம் வைர நகைகள் காணாம போயிருச்சான். ஆனா கடையில கதவு சுவர்னு எதுலையுமே சேதமாகல, எதுவும் உடையவும் இல்ல. என்னப்பா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பல நேரம் யோசனைக்கு அப்புறம் சிசிடிவிய ஆராய்ச்சி பண்ணப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து காத்திருந்துச்சான். யார் அந்த திருடன்னா, ஒரு 10 வைர மோதிரம், ஒரு 3 கோல்டு செயின தன்னோட வாயாலேயே அசால்ட்டா கவிட்டு போன எலிதான் அந்த திருடனா. அப்புறம் என்னங்க, மிஸ்டர் எலி போன பாதைய ஆய்வு செஞ்சு 13 நேர தேடுதலுக்கு அப்புறம் 10 லட்சம் மதிப்பு இருக்கிற நகைகளை பத்திரமா மீட்டு எடுத்துட்டாங்களா? இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் மிஸ்டர் எலி பாத்தீங்கன்னா நியூஸ், வீடியோஸ், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு மட்டும் இல்லாம

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளிடம் காமராஜ் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. பண்பிளையில் சூரியகாந்தி நிகழ்ச்சியில் முதலாவதாக இடம்பெற்ற தோல்வி கிடையாது தோளா எனும் தலைப்பிலான நாடகம் கேட்டேன். நல்ல மையக்கருவினை கொண்ட நாடகம் இது. அயல் நாட்டு வேலை மோகம் கொண்ட இளைஞர்களுக்கு சரியான பாடம் கற்பித்த நாடகத்தை எழுதிய இந்நாடக ஆசிரியர் எஸ் மோகன்குமார் அவர்களுக்கு என் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உலக நண்பர்கள் நாளுக்கு பொருத்தமாக அமைந்தது ஸ்ரீதரன் ஈஸ்வர் எனும் கதாபாத்திரங்கள். இந்த இருவரது நட்பால் விளைந்த நன்மையை தான் இந்நாடகத்தின் நற்செய்தியாக நான் எடுத்துக்கிட்டேன். 5 கதாபாத்திரங்களில் நடித்த இந்நாடக கலைஞர்களின் நடிப்பு பிரமாதம். அடுத்து சூரியகாந்தி நிகழ்ச்சியில் வளம் வந்த சொந்த பந்தங்கள் எனும் தலைப்பிலான நாடகமும் மிகவும் சிறப்பு. பங்கு பெற்ற நாடக கலைஞர்களில் நமது நிலைய கலைஞர்களாகிய லட்சுமி பாஸ்கர், விஜயலட்சுமி ராம்குமார் ஆகியோரின் நடிப்பு அபாரம். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் ஆபத்தில் ஓடி வந்து உதவ ஒரே ஒரு நல்ல உறவுதான் இன்றைய காலகட்டத்தில் முக்கியம் என்பதை அழகாக இந்நாடக ஆசிரியர் எஸ் சித்ரா அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார். மொத்தத்தில் நாடக ரசிகர்களுக்கு இவ்விரு நாடகங்களும் அறுசுவை விருந்தாக அமைந்தது என்பதை குறிப்பிட்டே சொல்ல வேண்டும். இவ்விரு நாடகத்தையும் நன்முறையில் அமைத்து வழங்கிய நாடக பிரிவு தலைவர் ஆர்வி ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த என் இதயபூர்வ நல்வாழ்த்துக்கள் என்றும் வற்றா பேரன்புடன் கொள்ளிடம் காமராஜ் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அன்புடன் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

இசைத்தூரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்களே, நிகழ்ச்சி குறித்து விமர்சன கடிதங்களை நீங்களும் வந்து எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுக்கான அஞ்சல் முகவரி நிலைய இயக்குநர் ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி 1. உங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி airtrichy@gmail.com. நன்றி நேயர்களே.

0: நேர்களை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு வண்ண கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி. இதில் நேர்கள் பங்கேற்க தொலைபேசி எண்கள் சுழி 431 என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240 102 1 மற்றும் முறையன் 246 102 1. இனி கேட்கலாம்
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய் ஸ்ரீ துரைசாமி. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 37 உயர்த்தும் வகையிலான உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று நிறைவேறியது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது. அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணாக்கருக்கு புரதச்சத்து உணவுகள் வழங்குவதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாணாக்கரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதோடு தரமான சீருடை வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதய ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர் டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் நாளை முதல் 3 நடைபெறவுள்ளது. விழுப்புரத்தில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் இன்று துவக்கி வைத்தார். காவிரி பாயும் மாவட்டங்களில் நீர்வரத்து குறைவாக இருந்தபோதிலும் மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடி வருகின்றனர். நீலகிரி, கோவை, தேனி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உட்பட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் நாளை நடைபெறும் முதல் போட்டியில் திருப்பூர் அணி திண்டுக்கல்லை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம். 4:03 நாம கேட்க போற விளையாட போற இந்த நிகழ்ச்சி
1: வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு வந்து கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்றதுதான். நேயர்கள் ஆடிப்பெருக்கு மகிழ்ச்சியில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க அப்படின்னு நம்புறோம்.
0: வெள்ளத்தில் மூழ்கி விளையாட வருவாங்க இன்னைக்கு.
1: ஆமா ஆமா ஆமா. ஏன்னா பொதுவாக விடுமுறை நாளாக தானே இருந்திருக்கும் நேயர்கள் பலருக்கும். அதனால வந்து ஆடிப்பெருக்கு கொண்டாட்டத்தோடு இன்னைக்கு வண்ணக்குளங்கள் கொண்டாட்டத்தில் நேயர்கள் அனைவரையும் பங்கேற்க அன்புடன் அழைக்கிறது நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர்கள் விளையாட வரணும் அப்படின்னா உங்களுக்கான தொலைபேசி எண்கள் நீங்கள் அறிந்தது தான், 0431 240-102-1. இதில் புதிய அறிமுக நேயர்கள் வரலாம். 246-102-1 மற்ற நம் அனைத்து நேயர்களுக்கும்

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
5: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
4: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
5: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: 4:11 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்களில் திங்கள் சிறப்பாக கண்டுபிடி கண்டுபிடி. இப்ப இணைப்புல ஒரு நேயர் இருக்கிறாங்க,
1: அவரை சந்திக்கலாம். வணக்கம்
2: சார். நேயத்தார் அனைவருக்கும் நலமா சார்.
1: எல்லாம் நல்லா இருக்கும். இவ்வளவு அன்போடு விசாரிக்கிறீங்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: நான் திருச்சி தீரநகர்ல இருந்து நாகேந்திரன் பேசுறேன் சார்.
1: நாகேந்திரன் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்.
1: வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சி தொடக்கம் தொடங்கியாச்சு, நீங்க தான் முதல் நேரா வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும்
2: நினைக்கிறேன். அப்படிங்களா?
1: ரொம்ப கூட்டமா இருக்கோ வழி விடுறதுக்கு.
2: யார
1: கண்டுபிடிக்க போறீங்க தெரியுமா? உதவி செய்ய போறோம். பாவம், அவரை பயமுறுத்தாதீங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட ஒரு முக்கியமான மன்னர் அவர், சரிங்களா? எவ்வளவோ பேர் இருக்காங்க,
2: எவ்வளவோ
0: பேர் மன்னர்களில் இவரும் ஒருவர்.
1: ஆமா, இவர் வந்து பாத்தீங்கன்னா மன்னர் சொல்லிட்டேன், அரசின் சொன்னாதான். ஆமா, ராணி இல்ல, ராஜா.
0: இன்னொரு
1: பேர் இருக்கு, மைசூரின் புலி அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. ஆமா, மைசூரை தலைமையிடமாக வைத்து மைசூரை ஆண்ட மன்னர் இவர், சரிங்களா? இவங்க அப்பா பேர் வந்து ஹைதர் அலி. எந்த தெருவுல குடியிருக்காருன்னு தெரியல, அப்படிங்கிறீங்களா?
2: எனக்கு வந்து தமிழ்நாட்டை பத்தி ஞாபகம் இருக்கு, வீரபாண்டிய கண்டபொம்மை, அதே மாதிரி ஜான்சி ராணி.
1: எனக்கு தெரிஞ்ச ஆளா கேளுங்க சார், நீங்க பாருங்க, உங்க இஷ்டத்தை கேட்டுக்கிட்டு
0: இருக்கீங்க. எத்தனை மன்னர்கள் இருக்கிறாங்க, நீங்க என்னங்க?
1: சரி, இன்னும் ஒரு குழு வேணா கொடுக்கட்டுமா? திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் உண்டு, சொந்தம்
2: உண்டு.
1: கோச்சுக்குவேங்க, என் கேரக்டரே அதாங்க, போங்க, நான் ரொம்ப கோச்சுக்கிட்டேன்.

0: என்னமோ சொன்னாரு, என்னமோ சொன்னாரு, ஆனா என்ன சொன்னாருன்னு தெரியல. சரி, அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். வணக்கம்.
1: வணக்கம். உங்க பேரு?
2: ராஜாமணி இன்சென்ட் அம்மா.
1: ராஜாமணி இன்சென்ட் அம்மா.
2: திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களின் குலைநடுக்கம் என்று சொன்னா, ஆங்கிலேயர்கள் அவர்களை பார்த்து குலை நடுங்கினாங்க, அதனால ஆங்கிலேயர்களின் குலைநடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா.
1: நீங்களும் விளையாடலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் (0431) என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240-102-1 மற்றும் 246-102-1.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ் திருச்சி.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 4:28 ஆகிவிட்டது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண கோலங்கள். இன்று கண்டுபிடி கண்டுபிடி நேயர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்து இணைப்பில் வந்து காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார்
1: பேசுறீங்க?
0: நீங்க யார் பேசுறீங்க? இவ்வளவு அன்போட பேசுறீங்க. சங்கீதா மணப்பாறை. சங்கீதா, நீங்க ஏன் இப்படி நல்லா விசாரிக்கும் போது கையோட முறுக்கு பாக்கோட்டோட வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு.
1: என்ன
0: சகோதரி,
1: என்ன
0: செய்யறீங்க? விளையாட்டு போட்டிகள், ஒவ்வொரு விளையாட்டு போட்டிக்கு ஒரு பேர் வச்சிடறாங்க. அது மாதிரி இப்ப நீங்க கண்டுபிடிக்க போறது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய விளையாட்டு போட்டிகள். இது என்ன, அந்த அதுக்கு என்ன பேர் அப்படின்றத இப்ப 23rd அந்த விளையாட்டு போட்டி வந்து இப்ப அண்மையில ஸ்காட்லாந்துல நடந்தது. நேத்து தான் நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா, சர்வதேச பல விளையாட்டுகள் வந்து அதுல நடக்கும். சரிங்களா, ரொம்ப ஆமாம். இது வந்து ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. காமனாக எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள்.
2: ஏதாவது ஐடியா இருக்குங்களா?
0: அடுத்து இந்த போட்டி வந்து இந்தியாவில் தான் நடக்க
1: போகுது.
0: இல்லை இல்லை, நீங்கள் வானொலி அதிகமாக கேட்குறதுனால நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது.
2: அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு. அந்த கண்டுபிடி கண்டுபிடிய சொன்னேன். அடுத்ததான் இணைப்புல ஒரு நேயர் இருக்கிறாங்க, யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
0: அவரத்தை நானும் சொன்னேன்.
2: ஓ, நீங்க இவரை சொன்னீங்க, நான் அந்த நிகழ்ச்சியை சொன்னேன். ஹலோ, வணக்கம்.
0: நெருக்கமா இருங்க, இப்ப பேசும்போது கொஞ்சம் தள்ளி வந்துருங்க.
1: ஃபுட்பால்
0: அதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அந்த பேர் தான்

0: கால்பந்து விளையாட்ட
1: இல்ல இல்ல அது உலக கோப்பை. நான் அத அதானே சொல்றீங்க, நான்காவது இடத்துல இருக்காங்க உலக கோப்பை கால்பந்து போட்டியில. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இல்ல இல்லம்மா, இது எல்லா விளையாட்டு போட்டிகளும் சேர்ந்த ஒரு கலவை. அது அதுக்கு ஒரு பேர், ஒண்ணு பொதுவா காமனா ஒரு பேர் வச்சிருப்பாங்க பொதுவா.
0: தெரியல,
1: நீங்க சொல்லிடுவீங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட நான் சபீனா கிட்ட சொன்னேன்.
2: சரிங்கம்மா, ரொம்ப அழகா முயற்சி எடுத்தீங்க, கால் பண்ணதுக்கு நன்றிமா. சரி சரிங்கம்மா, நன்றிங்கம்மா இணைப்புல வந்ததுக்கு.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7000 அன்பு பரிசு.
6: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை.
5: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
1: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
0: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: நாலு மணி 40 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம விளையாடிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி. நம்ம களத்துல இறங்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்.
9: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: திருச்சி மாவட்டம் மணச்சலூர் வட்டம் ஐயம்பாளையத்துல இருந்து கோடப்பிள்ளை.
9: கோடப்பிள்ளை?
8: ஆமா சார்.
9: சரி, என்ன செய்றீங்க ஐயா?
8: நான் இப்ப ஆர்மி வச்சிருக்கேன் சார்.
9: சரி, சற்று முன்ன ஒரு சகோதரி வந்தாங்க மணப்பாறையில இருந்து. அவங்களும் மகிழ்ச்சலுக்கான வசதிகள்லாம் இருக்கா?
8: அப்புறம்
9: இப்ப அவங்களோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து சோகப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க
8: அங்க போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன். திருப்பி வீட்டுக்கு ஓட்டிட்டு வருவேன், தண்ணி வச்சு கட்டிடுவேன், அவ்வளவுதான்.
9: வழிநடுக்க உங்களை திட்டிக்கிட்டே வருவாங்க அவங்க.
8: ஆமா,
9: அப்படிதானா?
8: நினைக்கிறேன் 37 பதக்கங்கள் வாங்கிச்சு.

0: விளையாட்டு போட்டிகளினுடைய பேர் என்ன சொல்லுங்க, வேற என்னமும் கையில வச்சிருக்கீங்க சொல்லுங்க.
1: 2030 காமன்வெல்த் இந்தியா நடத்துது சார், அகமாபாத்ல, குஜராத் மாநிலத்துல அகமாபாத்ங்கிற இடத்துல நடத்துறாங்க.
0: அருமை அருமை அருமை அருமையான தகவல், நல்ல பளிச்சு பளிச்சுன்னு அடிச்சு விட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டது எங்களுக்கு, அதுவும் சரியான பதிலை வேற கொடுத்துருக்கிறாரு. வாழ்த்துக்கள் கூடப்பிள்ளை உங்களுக்கு.
2: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நாலு மணி 48 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு நினைச்சிருக்கோம். இது வண்ண கோளங்களில் கண்டுபிடி
5: கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்த கண்டுபிடி என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குற ஆர்வத்தோட ஒரு நேயர் வந்திருக்காங்க, சந்திக்கலாம்.
4: வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். உங்க பேரு?
6: மேலவாளி சரவணன் பேசுறேன் மேடம்.
5: சரவணன் எங்க இருந்து?
6: மேலவாளாடி.
5: மேலவாளாடி. என்ன என்ன என்ன செய்றீங்க சரவணன் சார்?
6: டெய்லர் கடை எடுத்துறேன் சார். மேலவாளாடி
5: கடை ஓடிட்டே தான் இருக்கு இப்ப?
6: ஆ, அதெல்லாம் ஓடிட்டு சார்.
5: சரி, எப்படி ஆடி பெருக்கலாம், எப்படி போயிட்டு இருக்கு? மற்றவர்கள் போய் வருபவர்களை போய் வருபவர்களை பார்ப்பதிலே ஒரு மகிழ்ச்சி நமக்கு இல்லையா? பிறர் மகிழ்ச்சியிலும் நம் மகிழ்ச்சி இணைந்து கொள்கிறது. ஆமா. சரி, இப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க? உங்களுக்கு புதுசாதான் வச்சிருக்கோம் நாங்க. நீங்க கண்டுபிடிக்க போறது ஒரு பூ, ஒரு பூவோட பேரு. சரிங்களா? வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே இரவில் மலரக்கூடிய ஒரு அபூர்வ வகையான மலர் இது. அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை,
4: 12 வருஷத்துக்கு
5: ஒரு தடவை, அது எப்ப வேணாலும் பூத்துக்கிடும்.
6: மல்லிகை?
5: இல்ல இல்ல, இது என்னங்க, வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமா மல்லிகை பூ இருக்கு?
4: அடுத்த குளுவதான் கேளுங்களேன் கொஞ்சம்.
5: ரொம்ப அவசரம், ரொம்ப அவசரப்படுறாரு. சரி, இது கள்ளி இனம், சப்பாத்தி கள்ளின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது மாதிரி கள்ளிச்செடி வகையை சேர்ந்தது இது. அந்த பூ வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து நிஷகாந்தி அப்படின்னு சொல்றாங்க. விஷகாந்தி இல்ல, நிஷகாந்தி. ஜூலை மாசம் அது வந்து இப்ப முடிஞ்சு போச்சு. இந்த ஜூலை மாசம், அந்த ஜூலை மாசத்துல தான் நைட்ல மலர்ந்து சில மணி நேரங்களே அப்படியே குஞ்சிருமா, மலர்ந்துட்டு சில மணி நேரங்களே திரும்ப குமிஞ்சுக்கிடும். இலங்கையில வந்து இதுக்கு இன்னொரு பேரு, ஒண்ணு சொர்க்கத்தின் பூ அப்படின்னு சொல்றாங்க. சிலோன்ல, சிலோன் ஸ்ரீலங்கா.
6: மருந்துக்கு சாப்பிடுவாங்க.
5: நான் டாக்டர் கிடையாது.
4: அந்த கல் வகையை சேர்ந்ததுன்னு சொன்னா அதை சொல்றீங்க.
5: நன்றி.
7: என்ன
5: செய்றீங்க?

0: பார்க்கப்படும்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுடிவு, எலும்பு முடிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
5: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
4: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
5: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.

4:57 நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கும் நிகழ்ச்சியில கலகலப்பா நேயர்கள் கலந்துகிட்டு தங்களோட பதில் சொல்லும் முயற்சிகள்ல அதிகமா போராடி வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லணும். நிகழ்ச்சியில கலந்து கொண்ட துணை நேயர்களுக்கும் நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்த நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முயற்சித்த நேயர்கள் அனைவருக்குமே நன்றிகள் வணக்கங்கள் வாழ்த்து.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக அரசின் நலத்திட்டங்கள் கடைகோடி மக்களுக்கும் முழுமையாக சென்றடையும் வகையில் அரசு அலுவலர்கள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் 1051 குடும்பங்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், இம்மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தும் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட முதியோர் உதவித்தொகை, சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேசிய மாநில அளவிலான கடிதம் எழுதும் போட்டியில் பங்கேற்க அஞ்சல் துறை அழைப்பு விடுத்துள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் மாணாக்கர் மற்றும் பொதுமக்கள் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி அல்லது ஏதேனும் ஒரு வட்டார மொழியில் கையால் எழுதப்பட்ட கடிதங்களை வரும் 31 வரை மாவட்ட தபால் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் வாயிலாக அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆடி 18 ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் இந்நாளை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி விவசாயத்திற்கு தீர்த்தம் எடுத்துச் சென்றனர். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான திறனை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய விளையாட்டு வீரர்களின் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் வரும் ஆண்டுகளில் மேலும் பல வெற்றிகளை பெற தாம் வாழ்த்துவதாக கூறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

நேரம் 5:03:44 நொடி. நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கங்கள். வழக்கம் போல நேயர்கள் அவளோடு காத்துக் கொண்டிருப்பீர்கள். 5 மணி என்றால் பொன்மலை நிகழ்ச்சி இடைக்கால பாடல்களுடன் நம்மை வந்து தாளாட்டுமே என்று, அதற்கு பதிலாக இன்று சற்றே வித்தியாசமாக ஆடிப்பிற்கு திருநாளை நன்னாளை முன்னிட்டு ஆடி வரும் காவேரி உங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆடி வரும் காவேரி என்றவுடன் உங்கள் உள்ளமும் ஆட துவங்கி இருக்கும் ஆடி வரும் காவேரி. காவேரியின் ஓரத்திலிருந்து இன்றைய நேரலை நிகழ்ச்சி திருச்சிக்கு சிறப்பு, மற்ற பெரும் சிறப்பு என்று சொன்னால் அது காவேரி ஆறை நாம் சொல்லலாம். அந்த வகையிலே காவேரி ஆற்றில் இன்று மிகவும் சிறப்பாக ஆடிப்பெருக்கு நன்னால் கொண்டாடப்பட்டு இருக்கும். அந்த நிகழ்வுகள், அந்த கொண்டாட்டங்கள் எப்படி இருந்தன, எந்த வகையிலே மக்களுக்கு அது பெரும் மகிழ்ச்சியை தந்தன, ஆசீர்வாதங்களையும் நிறைவையும் தந்தன என்பது வந்து அங்கிருக்கக்கூடிய நேயர்களை நாம் நேரலையில் சந்திக்கும் போதுதான் நமக்கு அது புலர தெரியும். அந்த வகையிலே இன்று ஆடிவரும் காவேரி சிறப்பு நேரலை நிகழ்ச்சி ஐயாளம்மன் படித்துறையிலிருந்தும் திருச்சி அம்மா மண்டபத்திலிருந்தும் நிறைவாக கல்லணையிலிருந்தும் வர இருக்கிறது. ஆடிவரும் காவேரி நிகழ்ச்சியில் ஐயாளம்மன் படித்துறையிலிருந்து நமது அன்பு அறிவிப்பாளர்கள் சாந்தி மற்றும் கமலம் இணைப்பில்

0: இருக்கிறார்கள். வாருங்கள் நேயர்களே, ஐயாளம்மன் படித்துறையில் காவேரியில் கொண்டாட்டம் ஆடி வரும் காவேரி ஆடி பதினெட்டின் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கிறது என்று அவர்களிடமே கேட்டுவிடலாம்.
1: ஆம் நேயர்களே, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஆடி பெருக்கு எப்ப வரும் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில எப்படி வந்து காவிரி பெருகி ஓடி வருதோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வளம் செழிப்பு சிறப்பு எல்லாமே வந்து வரக்கூடிய ஒரு நாள், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாள் இல்லையா. இலக்கியங்கள்ல காவிரியை பத்தி புகழ்ந்து சொல்லாத வரிகளே கிடையாது. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவேரி புனல் பறந்து பொன் பொழிக்கும் அப்படின்னு எட்டு தொகை நூல்கள் சொல்றாங்க. நிறைய கவிஞர்கள் காவிரியை புகழ்ந்து புகழ்ந்து பாடி இருக்கிறாங்க. நம்மளுடைய கவிஞர் பாரதியார் வரிகள் ஞாபகத்துக்கு வராம இருக்குமா? இத்தனை நதிகளை பத்தி சொன்னாலும் காவிரியை தான் அவர் முதலிடத்துல வைக்கிறார். காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து நம்முடைய காவிரிய வந்து முதல்ல பிறப்பிக்கிறார் இல்லையா. காவிரிய பிணக்கவும் தெய்வமாகவும் தீர்த்தமாகவும் தான் நம்ம வழிபடுறோம். ஒவ்வொரு வருடமும் காவிரியை வழிபடுறது அப்படிங்கிறது நம்முடைய மரபே ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க மக்கள் எல்லாம். எங்க இருக்கோம் அப்படின்னா ஐயாளம்மன் கோயில்ல இருக்கும். அதாவது பக்கத்திலேயே கோயிலுக்கு பக்கத்திலேயே நம்முடைய காவிரி ஆறு. புதுமண தம்பதிகள் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் அதாவது குடும்பம் குடும்பமாக வந்து இந்த ஐயாளம்மனை வழிபட்டு தங்களுடைய வாழ்க்கையில எல்லா வளமும் செழிப்பும் வரணும் அப்படின்னு வணங்கி வணங்கி காவிரி தாயையும் வழிபட்டு போயிட்டு இருக்காங்க. காலையில இருந்து இங்க பயங்கர சிறப்பான வழிபாடும் நடந்துட்டு இருக்கு. இதோ என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு அவங்கள்ட்டே கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு உற்சாகமான ஆடி பதினெட்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நம்ம ஐயாளம்மன் படித்துறை கோவில்ல இருக்கோம். அம்மன் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்காங்க. காலங்களெல்லாம் உட்கார்ந்து இந்த இடதுகால குத்தரை வச்சு வலதுகால மடித்து அப்படி கல்யாண கோலத்துல இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கோலம் அந்த இருக்காங்க. மஞ்சள் சிவப்பு பட்டு உடுத்தி இருக்கிறாங்க. அப்படியே கல்லாலான அணிகலன்கள் அப்படியே தக தகன்னு ஜொலிக்குது. அதே மாதிரி அந்த முன்னால வந்து வளைகாப்புக்காக நிறைய வெளு பொம்மைகளை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அது பாக்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்குதுங்க. சின்ன சின்ன பிளாஸ்டிக்ல வந்து ஸ்வீட்டு பழம் கண்ணாடி வளையல்கள் அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்த மாதிரியான ஒரு சின்னோண்டு குழந்தையும் வச்சிருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு இத பாக்குறதுக்காகவே இந்த காவிரி ஆத்துக்கு வந்திருக்கிறாங்க. அம்பிகை வந்து காவிரி ஆத்தை பார்த்த மாதிரி அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் இது. நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: கார்த்திகா தேவி.
2: கார்த்திகா மேல சிந்தாமணி இங்க இருக்க கோயில்.
3: எங்க மேல சிந்தாமணி தான்
2: சிந்தாமணி தான் நாங்க இருக்கிறது. ரொம்ப பழமையான கோயில். அதிகமா எங்க தண்ணி வந்துருந்தா என்ன அதிகமான கூட்டம் வந்திருப்பாங்க. தண்ணி கம்மியா வந்ததுனால அதிகமா இருக்கு. ரொம்ப விசேஷமான கோவில் இது. நம்ம நினைக்கிறது நடக்கும். எத்தனை வருஷமா இங்க காவிரி ஆத்துக்கு இந்த இதுக்கு வரீங்க?
3: நாங்களாம் ரொம்ப ஒரு 25 வருஷமா வந்துட்டு இருக்கோம். 25 வருஷமா வந்துட்டு இருக்கோம். நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஒரு அதனால வந்து
2: சொந்த ஊரு.
3: சொந்த ஊரு வந்து இதுதான் எங்களுக்கு. எங்க வீட்டுல சொந்த ஊரே இதான் பிறந்தது. கோயில் இது, அங்க ஒண்ணு கோயில் இருக்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நினைச்சது நடக்கும்
2: எல்லாமே. காவிரி அறையில கொஞ்சம் தக்கில ரொம்ப வருத்தமா இருக்கு. வந்துரு வந்துரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால வராதனால ரொம்ப வருத்தமா இருக்கு.
3: நீங்க எப்ப சாமி கும்பிட்டீங்க? மாங்கல்யம் மாத்திக்கிட்டீங்க?
2: இப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் சாமி கும்பிட்டு வந்தோம்.
3: என்னென்ன எல்லாம் வச்சு படைச்சீங்க?
2: எல்லாமே பூ பூ பழங்கள் எல்லாமே, மஞ்சள் கயிறு ஜாக்கெட் பீட்டு அது மாதிரி எல்லா வகையான இதை வச்சு 4-5 பேர் சேர்ந்து சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இந்த நோன்பு இது பண்ணி கயிறு கட்டிக்கிட்டு எல்லாரும் வந்துருக்கோம்.
3: இப்ப வந்து காவிரி கொஞ்சம் தண்ணி இல்ல, ஆனா
2: தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கு. இருந்தாலும் நல்ல தண்ணியா இல்ல. சரி, எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. வீட்டுல கும்பிட்டா காவிரியில வந்து கும்பிட்டாங்கிற திருப்தி வரணும். அதுக்காக இங்க வந்து கும்பிட்டுருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சிமா. உங்க பேர் சொல்லுங்க.
4: சீதாலட்சுமி. நேர்கள் அனைவருக்கும் கேட்கும் சார்பாக அனைவருக்கும் ஆடி ஆடி தின வாழ்த்துக்களை கேட்கிறீங்களா? வணக்கம், என் பேர் சீதாலட்சுமி. நான் வந்து இங்க 20 வருஷமா வந்துகிட்டு இருப்பேன். ஆத்துக்கு இந்த ஐயாளம்மன் கோயில் வந்து ரொம்ப விசேஷமானது. என்ன தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். மக்கள் வந்து தண்ணி இருந்தாலும் இல்லாட்டியுமே அதிகமா அந்த குப்பைகளை போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எதனால அந்த துணிகள் அப்படி கொண்டாந்து போடுறாங்கிறதும் தெரியல. அவங்களும் மாநகராட்சியில எவ்வளவோ சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் அதை இன்னும் நம்ம சுத்தமா வச்சுக்கணும்.

0: சங்கமா அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல சாமி கும்பிடுறோம் காவேரி தாய் அது பதினெட்டு ஆடி பதினெட்டுக்கு அதை எதிர்பார்த்துக்கிட்டுதான் இருக்கும். தண்ணி வருமா வருமானம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்ல காவேரியில தண்ணி வந்துருச்சா வந்துருச்சான்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். வரதோ வரல, ஆனா நம்ம இங்க இருந்துதான் சாமி கும்பிடணும் அப்படிங்கறதுனால நாங்க இங்க வந்து சாமி கும்பிட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஐயாலம்மன் கும்பிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி திருவிழாக்களை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா நம்ம தண்ணியில நிறைய சேமிக்கணும், இந்த இயற்கை இதெல்லாம் நம்ம நிறைய மரம் செடி எல்லாம் வளர்க்கணும், இயற்கையை பராமரிச்சு நம்ம தண்ணி வரதுக்கான சேமிப்பு எல்லாம் நிறைய செஞ்சு தண்ணியை அசுத்தப்படுத்தாம இந்த காவேரி கங்கை நீதியில இது பண்ற மாதிரி செய்யாம நம்ம துணிகளை குப்பைகள் எல்லாம் பிளாஸ்டிக் கவர் எல்லாம் இது பண்ணாம அதுக்கிட்ட இருக்கிற ஒரு குப்பை தொட்டிலேயே போட்டு நம்ம நிறைய மரங்களை வளர்த்து தண்ணீர் மரங்கள்லாம் இப்ப அதிகமா அழிஞ்சுக்கிட்டு போகுது, மரங்களை அதிகமா வளர்த்து விவசாயத்தை அதிகமா கொண்டு வந்து தண்ணீரை தெருக்கி கொண்டாடுவோம். அனைவருக்கும் மீண்டும் ரெயின்போ எஃப்எம் சார்பாக ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
1: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா பேசுவீங்க.
0: மக்களுடைய பாதுகாப்புக்காக இங்க காவலர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபயர் ரெஸ்கியூ டீமும் இருக்கு. இங்க ஒரு காவலர் அவரு சாட்சியோடய வந்திருக்காரு. அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் சார். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நான் இங்கே திருச்சி இடம்புல இருந்து வரேன். நான் ஒரு 30 வருஷமா வந்துட்டு தான் இருக்கேன். நான் வருஷம் வருஷம் எப்பவுமே ஃபேமிலியோட வந்துடும். அம்மா அப்பா முன்னாடி இங்கே இருந்தாங்க, இப்போ ஊரில் இருக்காங்க. இருந்தாலும் ஆடி பண்ணட்டுக்கு எல்லாருமே ஊர்லேருந்து வந்துருவாங்க. எப்போதுமே வருஷம் எப்போதும் தண்ணி இருக்கும். மக்கள் வந்துட்டு தண்ணி இல்லாமல் இருக்கும் எப்போதும். ஆனால் ஆடி பண்ண தண்ணி கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டு நினச்சி தான் எல்லாம் எதிர்பார்த்துறோம். நாங்களும் எதிர்பார்த்துட்டு தான் வந்தோம். நாங்களும் யூடியூப் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். தண்ணி வந்துருமா வந்துருமான்ட்டு, இன்றைக்கி வந்துடும்றாங்க நாளைக்கு வந்துடும்றாங்க. தண்ணி வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
0: என்னோட பேர் ரம்யா. நானும் இங்க இறந்தப்பட்டி பொதுவில இருந்தான் வரேன். நாங்க காலையில இருந்து தண்ணி வரும் வெயிட் பண்ணிட்டுதான் இப்போ இந்த டைம்ல வந்தோம். இப்போ வரையுமே தண்ணி வரல. எல்லா வருஷமும் தண்ணி ரொம்ப ஓடிட்டு இருக்கோம். நாங்க நல்லா மகிழ்ச்சியா வந்து பண்ணுவோம். இந்த வருஷம் தண்ணி இல்லைன்றது கொஞ்சம் வருத்தம். அப்புறம் பொதுமக்களுக்கு என்ன வேண்டுகோள்னா, நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்தப்ப அந்த மாலை அதெல்லாம் விட்டாங்க, அது அப்படியே அடிச்சுட்டு போயிருச்சு. ஆனா இப்ப தண்ணி கம்மியா இருக்கனால இப்ப விடுறதுனால அடுத்தடுத்து வந்து பண்றதுக்கு வந்து அது கொஞ்சம் கன்வீனியன்டா இல்ல. அது தண்ணியை ரொம்ப அசுத்தப்படுத்திருச்சு. சோ அதுக்குன்னு தனியா ஒரு பாக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அதுல போட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்து வரவங்க நைட் வரையும் வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சோ எல்லாருக்குமே ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. அதாவது தண்ணி போன வருஷம் படிக்கட்டுடைய முதல் படிக்கட்டு வரைக்கும் இருந்தது. இந்த முறை நம்ம கொஞ்சம் உள்ள போய் காவிரி தாயை வணங்குற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்ததா ஒருத்தவங்க மாதிரி இருந்தா அழுத்து போயிடுவோம்ல, அதனாலயோ இல்லவோ. நீங்க உள்ள வாங்கன்னு காவிரி அம்மா சொல்றாங்க. உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம். நான் கீழக்கல் கண்ணார்கோட்டை மாவடிக்கல நோவா நகர்ந்து இதுல வந்துட்டேன். என் பேர் பூங்கலி பிரவீன்குமார். இந்த வருஷம்
0: நீங்க வர்ற வழியில எத்தனை இது இருக்கு? நீங்க அங்க இருந்து அய்யாளம்மன் படிக்கிறீங்கதான்
3: வரீங்களா? இந்த வருஷம் தான் முதல் வாட்டியா வந்திருக்கிறேன். இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். சாமியை பார்த்தோம், ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. இந்த வருஷம் காவிரியில தண்ணி வராதுன்னு எதிர்பார்த்தோம், வந்தது ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். தண்ணி வந்தது விவசாயம் நல்லபடியா இருக்கணும், செழிப்பமா இருக்கணும், வருங்காலங்கள தண்ணி பஞ்சம் இருக்கணும். அதான் ஆண்டவன் பிரார்த்தனை சொல்றேன்.
1: ரொம்ப அழகு பாருங்க. ஒரு சுயநலம் இல்லாம ஒரு பொதுநலத்தோட எவ்வளவு நல்லபடியா வேண்டுதல் வச்சிருக்கீங்கல்ல. ஒரு குட்டி ஐயா வந்திருக்காரு. வணக்கம். யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன? திஷனா? பேரே கேக்கலையடா தம்பி. எங்க ஆறு பாக்கீங்களா? பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா? சரி, ஐயாளம்மன் பாக்குறாரு. அவரு ஆக்சுவல்ல சொல்றாரு, நான் வந்து ஐயாளம்மனை பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மன் பாத்தீங்கன்னா ஆலயம் முழுதுமே இப்ப வந்து பக்தர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு சிறப்பான அலங்காரம். எப்போதுமே ஐயாளம்மன் கோவில்ல அந்த சிறப்பு அலங்காரம் இருக்கும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூடுதலான அலங்காரம் இருக்கு. காவிரி ஆறு பார்த்தவது போல அம்பிகை இங்க அமர்ந்திருக்கிறாங்க. அது இந்த கோவிலுடைய சிறப்பு. இதை வந்து இந்த ரெண்டு வாசல்களுமே திறந்து வச்சிருக்கிறாங்க. அப்படி போகலாம் அப்படின்னு இப்ப அர்ச்சகர் பேசுறாரு. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: கிருஷ்ணமூர்த்தி. நான் ஒரு 27 வருஷமா இந்த கோயில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அம்பாள் வந்து வடக்கு முகமா ரெங்கநாதர்

0: பார்த்திருக்காங்க. ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரோட தங்கை. இந்த ரெங்கநாதரை சுற்றி ஏழு பிடாரி இருக்கு. இந்த அம்பாள் வந்து இங்க வைஷ்ணவி அவதாரத்துல இருக்காங்க. இந்த ஏழு பிடாரியில இந்த அம்பாள் ஒரு பிடாரி, ஐயாளம்மன். ஏன் இந்த பேர் வந்தது ஐயாளம்மன்? மாரியம்மன் இருக்கலாம், காஞ்சாயம்மன் இருக்கலாம், ஐயங்களை தீர்ப்பவன் ஐயாளம்மன். காவிரி பெருக்கெடுத்து வந்ததுல ஆடி மாச தண்ணீர்ல பெருக்கெடுத்து வந்ததுல இந்த சுவாமி வந்துதான். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால எங்களோட மூதாதையர்கள் முன்னோர்கள் சொல்லும் இந்த அம்பாள் வடக்கு பார்க்க இருக்கிறது அம்பாள் விசேஷம். நம்ம என்ன நினைச்சு வந்து வேண்டுறோமோ அவ்வளவும் உடனே கைகூடும்.
1: ஆடி 18ல வந்து நீங்க கோவிலுக்கு வந்த புதுசுல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குங்க ஐயா?
0: முன்னைக்கு இப்ப கோயில் 2001 கும்பாபிஷேகம் நடந்தது, 2012 ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது, இப்ப 2025 ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. இது அம்பாள் வந்து 7 கிராமத்துக்கு சொந்தமான கோயில். வருஷம் வருஷம் ஆடி 18க்கு அலங்காரம் போடுறோம். இவ்வளவு உடல் ரீதியாவோ நம்ம சாப்பிடுற சாப்பாட்டு வழியாவோ ஜனங்களுக்கு குழந்தைகள் இல்லாம இருக்கு. இது அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற வாக்கிதான் இந்த அம்பாளுக்கு வளையல் அலங்காரம் சாட்சி இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணாலே நம்மளோட கஷ்டங்கள் 100க்கு 100 வருஷம் விலகும்னு ரொம்ப ஒரு மன ஜெயசியில் அழாத நம்பிக்கை. அம்பாள் வந்து அவ்வளோ ஒரு விசேஷம். நம்ம என்ன நினைக்கிறோமோ நடத்தி கொடுப்பாங்க. நியாயமான கோரிக்கை 100% நிறைவேறும்.
1: இப்ப வந்து இங்க அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்கிறீங்களா? இந்த வருஷம் தான் பண்ணிருக்கீங்களா இல்ல இந்த கோலு அலங்காரம்?
0: இது வந்து இந்த வருஷம் தான் வச்சிருக்கோம். இந்த வளையல் அலங்காரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா பண்ணிருக்கோம். 20 வருஷமும் காலையில 7 சாயங்காலம் 7 எல்லாம் வரிக்கீரை வளகாப்புக்கு என்னென்ன சாப்பாடு போடுவோமோ அவ்வளவும் விநியோகம் பண்ணுவோம். எல்லாருமே சாமி எல்லாத்துக்கும் வர்ற ஜனங்கள்ட்ட வாங்கிதான் போடுவோம்.
1: ரொம்ப அழகா வச்சிருக்கிறீங்க இந்த வளையாப்பு பொது பாக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க. ஆமா, அதாவது சொல்லிக்கிட்டே போலாம், கோள்களின் நிலை கூட மாறி தவறலாம், ஆனா காவிரியுடைய தன் நிலை மாறாது. எப்பயுமே எல்லோருக்கும் வளம் சேர்க்கக்கூடியது இந்த காவிரி. சோழர்களின் குல கொடி காவிரி, தென்னிந்தியால ஓடக்கூடிய நதிகள்ல ஜீவ நதி அப்படின்னு போற்றக்கூடியது இந்த காவிரி நதி. வளம் சேர்க்கும் வேணியே, இளமை மாறா பொன்னியே, பொன்னி பெண்ணே வாழ்க, கன்னி காவிரியே வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாளம்மன் படித்துறையில இருந்து காவிரி தாய வணங்கின அந்த ஒரு மகிழ்ச்சியோட ஆடி வரும் காவிரி கேட்க, இன்னும் அதனுடைய சிறப்பை கேட்க இணைந்திருங்கள் நேயர்களே. இது FM Rainbow 102.1.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: நேரம் 5:22. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது நேரலை நிகழ்ச்சியாக ஆடி வரும் காவேரி. இன்று ஆடிப்பெருக்கு நன்னாளை முன்னிட்டு நேயர்களை மகிழ்வுக்கு சிறப்பு நேரலையாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அடுத்ததாக அம்மா மண்டபத்திலிருந்து இப்பொழுது ஆடி வரும் காவேரி, அங்கே நமது அறிவிப்பாளர்கள் அபிராமி மற்றும் சகோதரி ஜெயந்தி இருவரும் இருக்கிறார்கள். அம்மா மண்டபத்திலே ஆடிப்பெருக்கு நிகழ்வுகள் எப்படி இருக்கின்றன, இதோ நேரலையில் உங்களிடம்.
6: அம்மா மண்டபத்துல முக்கியமா யானை வந்து கட்டி இருக்கிற இடத்துல நம்ம நின்னுட்டு இருக்கிறோம் இல்லையா.
7: லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. யானை நிக்கிறது
6: இல்ல, நம்ம பாத்தீங்களா ரெண்டு பக்கமும் யானை நிக்குது நமக்கு, ரைட்ல ஒண்ணு லெப்ட்ல ஒண்ணு.
7: இன்னும் ரொம்பவே விசேஷமா இருக்கு. கிட்டத்தட்ட என்ன சொல்லணும், அப்படியே கூட்டமான கூட்டத்துக்கு நடுவுல அப்படியே நின்னுட்டு இருக்கோம் நாங்க.
6: அதாவது ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான ஒரு நாள் வந்து இந்த ஆடி 18. ஆடி பெருக்கு அப்படின்னா பெருக்குங்கிறது வெறும் தண்ணீர் பெருகிறது மட்டும் கிடையாது, நம்பிக்கை பெருகணும், வளம் பெருகணும், சந்தோஷம் பெருகணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிற ஒரு நாள். ஆனா ஏன் இந்த 18 அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர் மரபுல 18 அப்படின்ற எண்ணுக்கு ஒரு தனி முக்கியத்துவமே இருக்கு. 18 சித்தர்கள், 18 புராணங்கள், 18 படிகள், மகாபாரத போர் கூட வந்து பாத்தீங்கன்னா 18 நாட்கள் வந்து நடந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி இன்னும் நிறைய விசேஷங்கள் நம்ம சொல்லலாம். ஆனா நேயர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, நம்மளை சுத்தி நிறைய பேர் பேசுறதுக்காக காத்திருக்காங்க.
7: அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடி பொறுத்த வரைக்கும் சை மாசத்தோட பண்டிகைகள் முடியும், ஆடியில இருந்து ஆரம்பிக்கும். சோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஒரு பண்டிகைக்கா முன்னேறி போய் பொங்கல் வரைக்கும் ரீச் ஆகி திரும்ப ஒரு ரெஸ்ட் எடுத்து திரும்ப ஒரு சைக்கிள் வருவோம்.
6: அதாவது ஆரம்பிச்சு ரெஸ்ட் கொடுத்து திரும்ப அப்படி. சரி ஓகே. இப்ப வந்து நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்மா, உன் பேரு?
8: சுஷீலா.
6: சுஷீலாமா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
8: சமயபுரம் டோல்கேட்.
6: சமயபுரம் டோல்கேட்ல இருந்து. சரிங்கம்மா, எந்த கையில இலை அதெல்லாம் வச்சிருக்கீங்க? இனிமேல சாமி கும்பிட போறீங்களா? சரி, என்ன பண்ணுவீங்க சாமி கும்பிடுறதுனா?
8: காவேரி அம்மனுக்கு பேசி எல்லா குடும்ப வளமும் நாடும் நல்லா வளமா இருக்கும், பழங்கள்.
6: ஓகே, என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கீங்க சாமிக்கு படைக்கிறதுக்கு?
8: வாழை.
6: ஓகே, அதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க இப்ப குடும்பமா?
8: இப்ப நாங்க எங்க பொண்ணுங்க வீட்டுக்காரு பேசிங்க எல்லாம்
6: பேசிக்கலாம். அதுக்காக ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட மாத்தவே இல்லை, அப்படியே அங்க இருந்து அதான் ஸ்கூல்ல இருந்து அப்படியே வந்தாச்சு, கடத்திட்டு வந்தாச்சு. அப்படிதானடா உங்க பேரு?
9: எம் கிருஷ்ணா ஸ்ரீ.
6: கிருஷ்ணா ஸ்ரீ, உங்க பேர்
9: என்ன?
6: எல்லாம் ஸ்ரீ ஸ்ரீயா? உங்க பேரு?
9: எம் மோகித்ரா.
6: ஏ, எல்லாம் ஸ்ரீயுமா? எல்லாம் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க?
9: 98. 9th.
6: நீங்க? பெரிய படிப்புலாம் படிக்கிறீங்க, கேக் எல்லாம் சாப்பிடுறீங்க. சரி, இங்க வந்திருக்கீங்கல்ல, நல்லா இருக்கா? இங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு.

0: தெரியட்டும், இங்க எப்படி இருக்கு, என்னென்னலாம் பாக்குறீங்க, இங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இங்க விளையாட பிடிச்சிருக்கா? எங்க டிபார்ட்மெண்ட் விளையாடுறது தாங்க, நாங்க அதுலதான் போக்கஸ்டா இருப்போம் இல்லையா.
1: இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா நாளுமே 3:30 4 மணிக்கு ஸ்கூல் விடுறதுக்கு பதிலா இன்னைக்கு 12 மணிக்கெல்லாம் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் விட்டு இருப்பாங்கல்ல எல்லா ஸ்கூலுமே. அப்படியா, ரெகுலரா தான் விட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இங்க? எல்லாமே பிடிச்சிருக்கா. சரி, இங்க பாத்தீங்கல்ல யானையோட பேர்லாம் என்னன்னு தெரியுமா, கேட்டீங்களா? போயிட்டு யானை பார்க்க பிடிக்குமா, தண்ணியில விளையாட பிடிக்குமா? நீங்க தலையாட்டினா யாருக்குமே தெரியாதே, எனக்கு மட்டும்தான் தெரியும், கேக்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. எல்லாமே பிடிக்கும், இங்க நல்லா இருக்கு எல்லாமே, அப்படிதானே? சரி, நீங்க எத்தனை வருஷமா வரீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்க பேரு?
2: நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அப்பா கூட எப்போது வீட்டுலதான் கும்பிடுவோம், இன்னைக்கு நான் ஆத்துல கும்பிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆனா நல்லா இருக்கு எல்லாமே பாக்குறதுக்கு, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு, நல்லா இருக்கு.
0: இன்னும் கூப்பிட போகலாம். சரி, எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆறு பேருக்கு நல்வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்குமே.
1: அதாவது இங்க யானை நிக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனா இங்க என்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்குன்னே நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கிட்ட கேக்கலாம், மாமி இங்க என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு, என்ன நிறைய யானை எல்லாம் வருது, என்ன நடக்குறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
3: இங்க வந்து 18 ஸ்ரீமதே ராமானுஜாய் நமஹ எல்லாருக்கும். இங்க 18 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு விசேஷம் நடந்துட்டு இருக்கு. இது ஆடி மாசத்துல நடக்கிற ரொம்ப அழகான ஒரு விஷயம் இங்க ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்துல. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பெருமாள் நம்பெருமாள் ரங்கநாதர் அங்க ஆஸ்தான மண்டபத்துல இருந்து எழி இங்க அம்மா மண்டபம் மண்டபத்துல வந்து அழகா சேவை சாதிப்பாரு. இன்னைக்கு என்ன காரணம்னா, இங்க காவேரி தாயார் இருக்காளே, அவ வந்து ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரோட திரு தாயார். சோ அவரோட மாமியாருக்கு சீர்தரத்துக்காக பெருமாள் இங்க ஏழுவாரு. ஏலி ரொம்ப அழகா யானைல இருந்து ஆழ்ந்தாள்னு சொல்லிட்டு இங்க ஸ்ரீரங்கத்து யானை பேரு. அந்த யானை மேல அழகா தட்டு தாயாருக்கு சீர் கொண்டு போய் ஒரு புடவை, அதுக்கப்புறமா பெருமாள் நம்பெருமாளே சாத்தி இந்த மாலை திருமாலை, அப்புறம் மங்களகரமான பொருட்கள் எல்லாமே காவேரி தாயாருக்கு சீரா தருவாரு. சோ இது வந்து வருஷம் வருஷம் ரொம்ப அழகா நடக்கும். ஸ்ரீரங்கத்துல 18 நடக்கும், இல்லாட்டி 28 நடக்கும் ஆடி மாசம். இந்த முறை 18 நடந்தது. அது மட்டும் இல்ல, இங்க இந்த 18 இங்க இருக்கிற சுத்தி முத்தி இருக்கிற கிராமத்துல அத்தனை இடத்துல இருந்தும் நிறைய பேர் வருவாங்க. அதுல முக்கியமா கல்யாணம் ஆனவங்க முதல் வாட்டி இந்த வருஷம் தான் அவங்களுக்கு முதல் இது வருஷமா இருக்கும். அவங்க காவேரி தாயார்கிட்ட வந்து ரொம்ப அழகா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களோட புது திருமாங்கலத்தை மாத்திண்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏற்கனவே சொல்லலான சுமங்கலிங்களும் மீண்டுமே அவங்களோட திருமாங்கலத்தை மாத்திப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் நடக்கும். கூடவே

0: உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாக்கி.
1: ரெயின்போ 102.1 இப்ப நம்ம ஆடி வரும் காவேரி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நம்ம வந்து கலந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து கல்லணையில வந்து இருக்கிறோங்க. திருமண திசையங்கும் பாத்தீங்கன்னா புதுமண தம்பதிகள் ஜோடி ஜோடியா இங்கேயும் அங்கேயும் வலம் வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய புதுமண மாப்பிள்ளைகள் பட்டு வேஷ்டி சட்டை அணிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி புது பெண்களும் பாத்தீங்கன்னா கூரை புடவையில இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பத்தி பேசினா காவிரி பத்தி பேசாம இருக்க முடியாது. காவிரி பத்தி பேச ஆரம்பிச்சா கல்லணை பத்தியும் பேசிதான் ஆகணும். அந்த வகையில கல்லணையை பத்தி பேச ஆர்வமா ஒரு நேயர் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம் சார்.
2: சார் வணக்கம் சார்.
1: உங்க பேர் என்னங்க?
2: என் பேர் ரவீந்திரன் சார்.
1: ரவீந்திரன் சார் எங்க இருந்து வரீங்க?
2: திருக்காட்டுப்பள்ளியில இருந்து வரேன் சார்.
1: சரி சார், கல்லணையை பத்தி என்ன சொல்ல போறீங்க?
2: கல்லணைன்னு சொன்னாவே மிகச்சிறப்பான ஒரு என்ன உலகிலேயே மிக பழமையான ஒரு கட்டிட, தமிழர்களுடைய நாகரிகமான பழங்கால கட்டிட கலைக்கு ஒரு சிறந்த உதாரணமான ஒரு இடம் சார். கிட்டத்தட்ட 12 நூற்றாண்டு முதலாம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கலாம். முதலாம் நூற்றாண்டுல சங்ககால இலக்கியங்கள் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கரிகால் வளத்தான் பெருவளத்தான் கூடிய அந்த பேரரசர் வந்து இந்த கல்லணையை அப்பவே கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மிகச்சிறப்பாக இதை கட்டியிருக்கிறாரு. அதாவது ஓடக்கூடிய தண்ணியில பாத்தீங்கன்னா மணல்ல அரிப்பு இருக்கிற அந்த இடங்கள்ல வந்து, மணல் அரிப்பு இருக்கிற இடத்துல கூட பாத்தீங்கன்னா கற்களாலேயே பெரிய பெரிய கற்களாக கொண்டு வந்து போட்டு என்ன இந்த வெள்ளக்காடாக இருக்கக்கூடிய அந்த காவிரியினுடைய நீரை என்ன சரியான முறையில விவசாயிகளுக்கு பாசனத்துக்கு பகிர்ந்தளிக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட பாத்தீங்கன்னா பல ஆறுகளா இதை பிரிச்சு இந்த நல்ல ஒரு பாசன முறையை கொண்டுட்டு வரணுங்கிறதுக்கு அப்படின்னு அந்த கல்லணையை கட்டியிருக்கிறாரு. இந்த கட்டிடக்கலை மிகச்சிறந்ததா உலகவே கருதப்படுது. எப்படின்னா மேல்நாட்டு அறிஞர்களும் பொறியியலாளர்களும் கூட வந்து பார்த்துட்டு வியந்து போறாங்க. ஏன்னா அந்த காலத்திலேயே தமிழர்கள் இந்த அளவுக்கு ஒரு கட்டிடக்கலையில மிகுந்த சிறப்பா இருக்காங்கன்னா அந்த புகழ் வந்து நம்ம கரிகால் சோழனுக்கு தான், பெருவளத்தானுக்கு தான் போய் சேரும்.
1: நன்றிங்க சார், நன்றி. இப்ப நம்ம முக்கம்புல வந்து மேலணைன்னு சொல்றோம், இங்க கல்லணை இருக்கு. என்ன வித்தியாசம் சார்? எதுக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு.
2: முக்கம்புங்கிறது வந்து சார், அது வந்து இப்ப அதாவது கரிகால் பெருவளத்தான் அப்ப கட்டின கல்லணை, அதுக்கு அப்புறம் கட்டப்பட்டதுதான் அந்த மேலணை. மேலணைங்கிறது காவிரியினுடைய நீரை வந்து பெருவெள்ளம் வரும்போது ஒரே இடமா ஒரே ஆத்துல அந்த அவ்வளவு நீரும் தண்ணீர் வரும்போது பக்கத்துல இருக்க கிராமங்கள் வயல் வெளிகள்லாம் பாத்தீங்கன்னாக்க பயிர் சேதம் அதிகமாயிடும். அதை தடுக்கிறதுக்காண்டி ரெண்டா பிரிச்சு வெள்ளம் அதிகமா

0: வர்ற நேரங்கள்ல இந்த அதிக நீரை வந்து வேறொரு வழித்தடமா கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த கொள்ளிடம் ஆறு வந்து உருவாக்கப்பட்டது. அது ரெண்டா பிரிக்கிற இடம் தான் மேலணை.
1: இப்ப நம்ம திருச்சியில இருந்து வந்திருக்கோம், இந்த கல்லணை வந்து திருச்சிக்கு பக்கத்துல இருந்தா இல்ல தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்றீங்க, அது உண்மைதானே?
0: அது உண்மைதான் சார். திருச்சிராப்பள்ளியினுடைய மாவட்டத்தினுடைய எல்லை இந்த கல்லணை தான். அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய ஆரம்பமும் இந்த கல்லணை தான். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பூதலூர் தாலுகா தஞ்சாவூர் மாவட்டம் தான் இதனுடைய இடம் அடையாளமாகும். அதனால வந்து இது மிக சிறப்பானது. ஒரு இரண்டு நதிகள், அதாவது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கல்லணை, மன்னிக்கணும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொள்ளிடம், இந்த பக்கம் காவிரி. இடையில இந்த காவிரிய வந்து பாத்தீங்கன்னா வெண்ணாறு வெட்டாறு இப்படி பல ஆறுகளாக, புதாறு இது மாதிரி பல ஆறுகளாக பிரிச்சு பறந்துபட்ட ஒரு பாசனத்தை, நீர்ப்பாசனத்தை எல்லா வயல்வெளிக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த காலத்துல ஒரு சிறந்த அறிஞர்களை கொண்டு, பொறியாளர்களை கொண்டு உருவாக்கப்பட்டதான் இந்த கல்லணை. இந்த இது மட்டும் இல்ல, ஆங்கிலேய அறிஞர்களே வந்து பாத்தீங்கன்னாக்க இன்ஜினியர்களே வந்து பாராட்டி, அதை சொல்ல போனா சர் ஆர்தர் காட்டன்ங்கிறவரு கூட வந்து பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமா அந்த காலத்துல இப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டட கலைக்கு தமிழர்கள் செஞ்சிருக்காங்களேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காரு, அப்புறம் இப்ப உள்ள நாகரிக விஞ்ஞான அடிப்படையில அந்த கல்லணைய மிகவும் அருமையா அவர் வந்து வடிவமைச்சு நம்முடைய கல்லணைக்கு பெருமை சேர்த்திருக்காருங்க. அதையும் நம்ம இதை சொல்ல வேண்டிய
1: அருமை சார், அருமை சார், அருமை சார், ரொம்ப சிறப்பு. அதாவது தமிழர்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் முன்னோடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த கல்லணை, அதுவே நம்ம ஒரு உதாரணமா சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லத்தரசி இருக்காங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்க.
2: ராணிங்க சார்.
1: ராணி எங்க இருந்து வரீங்க?
2: தோகூர்ல இருந்து வராங்க.
1: தோகூரா, சரிங்க. என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க கேட்கலாமா? அப்படி ஒரு கேள்வியான்னு என்ன பார்த்து நீங்க
2: கேக்குறீங்க சார், சொல்லுங்க. இருக்கு சார், இது ஒரு பெரிய நல்ல விஷயம் சார், நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கிற நாட்கள் இது.
1: சரிமா, உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு?
2: 39 வருஷம் ஆச்சுங்க சார்.
1: இன்னைக்கு வீட்டுக்காரரோட வந்திருக்கீங்களா
2: சார்? இந்த பேசினாங்களே அவங்க தாங்க சார்.
1: அப்படிங்களா, அவரு திருக்காட்டுப்பள்ளின்னு சொன்னாரு. நீங்க தோகூர் இருக்கீங்களா?
2: தோகூர்ல இருந்து கல்யாணம் ஆகி திருக்காட்டுப்பள்ளி வந்தாங்க சார்.
1: ஓ, சரிங்க சரிங்க சரிங்கம்மா. இப்ப உங்களோட யார் யார் வந்திருக்கா?
2: இந்த எங்க வீட்டுக்காரு, எங்க பசங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க சார். பெரிய பையன் வந்து வசந்தன் சிந்தியா, மருமக சிந்தியா, அது கர்நாடகா பொண்ணு, அது கல்யாணம் பண்ணது 2 வருஷம் ஆச்சுங்க சார். சின்ன பையன் வந்து தினகரன், லாவண்யா.
1: அப்படிங்களா, சரி சரி. தினக்கு அவங்களாம் எங்க இருக்காங்க?
2: அவங்களும் இங்க வெளியில இருக்காங்க சார், இப்ப வந்திருக்காங்க, எங்களோட தான் வந்திருக்காங்க, தான் அங்க நின்றுட்டு இருக்காங்க.
1: வாழை மயங்குற நேரமா இருக்கு, இவ்வளவு பேரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. உங்க பேரன் கூட வந்திருக்கான் போல இருக்கு, எங்க பேச விடாம துரு துருன்னு நம்ம ஒளி வாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். சரி, நீங்க வந்து இப்ப என்ன சொல்ல வரேன்னா, என்ன சாப்பாடுலாம் நீங்க எடுத்து கொண்டு?
2: எல்லாம் ரைஸ் வந்து கேட் ரைஸ், லெமன் ரைஸ், தக்காளி ரைஸ் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு வந்துருவாங்க சார்.
1: எல்லா சித்திரானங்கள்.
2: ஆமாங்க சார், பொங்கல் பொங்கல் இல்லாத இது இல்லைங்க சார்.
1: சரிம்மா, தாலி பிரிச்சு கட்டுறது, தாலி பிரிச்சு கட்டுறதுங்கிறாங்க, என்னம்மா அது விசேஷம், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன்.
2: இல்லைங்க சார், காவேரி வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து வளமாக்குவது போல புதுசா கல்யாணமான தம்பதிகள் வந்து வாழ்க்கை காவேரி தாய கும்பிடுவாங்க சார். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா வளமா இருக்கணும் அப்படிங்கறதுனால அவங்க கும்பிடுவாங்க சார்.
1: எல்லாரும் அருமை அருமையா பேசுனீங்க. தம்பி நீங்க சொல்லுங்கப்பா.
3: என்ன? வசீகரன். என் பேரு
1: வசீகரன். என்ன காலேஜ் படிக்கிறீங்க?
3: காலேஜ்னால 10th தான் படிக்கிறேன்.
1: 10th படிக்கிறீங்களா? அப்படியே அரும்பு மிஸ் கும்பன்னு விட்டுருக்கீங்க. நான் கூட பெரிய பையன் நினைச்சேன். இதெல்லாம் யார் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? அதெல்லாம்
3: என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்.
1: என்ன இப்ப பைக்கை நிட்டோன்னே எல்லாம் பின்னாடி ஓடுறாங்க, பயங்கரமா பரம்பரையில வந்த பசங்க, இப்படி போலாமா? சரிங்க, பரவாயில்ல, நீங்க அழகா முன்னாடி வந்திருக்கீங்க. ஆடி பெருக்குல இங்க உங்களுக்கு என்ன வேலை தெரிஞ்சுக்கலாமா?
3: நாங்க ஒரு வருஷம் கல்லணைக்கு வருவோம், இது மாதிரி சுத்தி பார்த்துட்டு இங்க மீன் கிடைக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்டு போலான்னு வருவோம்.
1: பாத்தீங்களா, நீங்க நீங்க உங்க காரியத்துக்காக வந்திருக்கீங்க. சரிங்க, வசீகரனா? வசீகரன் எப்படி கூப்பிடுவாங்க உங்களை? வசீகரனே கூப்பிடுவாங்களா?
3: வசீகரன் தான் கூப்பிடுவாங்க.
1: சரிங்க, அப்புறம் நீங்க ஆடி பெருக்கு சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் தெரியுமா?
3: தெரியும். ஆடி பெருக்குனாலே எங்க வீட்டுல எங்க பெரியப்பா வந்து யூனியன் ஆபீஸ்ல போய்

0: சரிங்க. அப்புறம் நீங்க ஆடி பெருக்கு சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் தெரியுமா?
1: ஆ தெரியும். ஆடி பெருக்குனாலே எங்க வீட்டுல எங்க பெரியப்பா வந்து யூனியன் ஆபீஸ்ல போய் விதை வாங்கிட்டு வருவாங்க. விதை வாங்கிட்டு வந்து தோட்டத்துல போடுவாங்க.
0: அருமை அருமை, ரொம்ப அருமைப்பா நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டீங்க. ரொம்ப சிறப்பா பாத்தீங்கன்னா இன்னமும் பேசுறதுக்கு நேயர்கள் வந்து ரொம்ப தயாரா தான் இருக்காங்க. ஆனா நேரம் கருதி நம்ம வந்து முடிக்க வேண்டியிருக்கு. உலகத்துல உள்ள பழம்பெரும் நாகரிகங்கள்ல வந்து அறுவடை திருநாள் கொண்டாடுவாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம தமிழர் திருநாள் பொங்கல் மாதிரி. ஆனா விதை விதைப்புக்கு விதைப்பு நாளை வந்து கொண்டாடுற ஒரு இனம் வந்து தமிழ் இனம். அந்த வகையில ஆடி 18 சிறப்பு நேரலை வந்து பாத்தீங்கன்னா ஆடி வரும் காவேரிங்கிற பேர்ல ஐயாளம்மன் படித்துறை, அப்புறம் அம்மா மண்டபம், இப்ப கல்லணை இங்க வந்து சிறப்பாக அரங்கேறியது. இந்த சந்தோஷத்தோடு நாம் நிலையம் திரும்புவோம். நன்றி, வணக்கம்.

உயர்த்தும் வகையிலான உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது. நாட்டில் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவையை அவசர மருத்துவ சிகிச்சைக்காக அறிமுகப்படுத்தும் வகையில் மோட்டார் வாகன விதிகளில் திருத்தம் செய்வதற்கான வரைவு அறிவிக்கையை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் அவசர காலங்களில் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ சிகிச்சைக்கான அணுகலை மேம்படுத்தவும் விரைவான சிகிச்சை அளிக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் மற்றும் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சற்று முன் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிட்டார். தமிழகத்தில் கோவில் நிலங்களை மீட்க விரைவில் குழு அமைத்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்து சமய அறநிலையத்துறையில் விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு தினத்தையொட்டி ஈரோடு மாவட்டம் ஓடாநிலையில் உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அரசின் சார்பில் அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு விஜய் பாலாஜி, லோகேஷ் தமிழ்ச்செல்வன், திருமதி விஜயலட்சுமி, கமலி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணாக்கர் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி ஈரோடு அருள்மிகு பன்னாரி அம்மன் திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உட்பட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் நாளை நடைபெறும் முதல் போட்டியில் திருப்பூர் அணி திண்டுக்கல்லை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை ஆடி வரும் காவேரி சிறப்பு நேரலை கேட்டீர்கள். இன்று ஐயாளம்மன் படித்துறை அம்மா மண்டபம் கல்லணையிலிருந்து வந்து உங்களை மகிழ்வித்தது. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 37 ஆக

நேரம் 6:03. நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் மனம் உற்சாக துள்ளலிட நல்ல பல செய்திகள் செவிகொளிகிற பாடல்களுடன் பரவசமான ஆரவாரம். புதிய மாதம், புதிய தொடக்கம், புத்தம் புது கனவுகள், புதிய திட்டங்கள் என உற்சாகமாக இந்த நாள் தொடங்கியிருப்பீர்கள். எண்ணம் செயல்கள் வெற்றியால் நிறைந்து மகிழ்ச்சி பெருகிட ஆடி பெருக்கு போல் ஆரவாரமும் பெருகட்டும் என வாழ்த்துகிறது திருச்சிராப்பள்ளி வானொலி.

நேரம் 6:09 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதத்தின் நாளை மற்றும் நாளை மறுநாள் 4-5 ஆகிய இரு தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்திட அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் இந்த திட்டத்தின் மூலமாக இல்லம் தேடி குடிமைப் பொருட்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் 4-5 ஆகிய தேதிகளில் விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. இந்த 2 தினங்களில் பயனாளிகள் குடிமைப் பொருட்களை அவர்களின் இல்லங்களிலேயே பெற்றுக்கொண்டு பயனடையலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

0: இந்த உலகத்துல நமக்காக எல்லாமே இருக்குங்க.
1: போனா வராது, பொழுது போனா கிடைக்காது.
0: உலகத்துல இருக்க எல்லாமே நமக்கு தான் எடுத்துக்க கூடாதுங்க. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். தேவைக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா அது நமக்கும் ஆபத்து, தேவைப்படுறவங்களுக்கும் அது கிடைக்காம போயிடுங்க. அதே போலதாங்க நம்ம சாப்பிடுற உணவும்.
2: இப்ப என்னடா இருக்கு,
0: தேவைக்கான உணவை எடுத்துக்கணும், அதையும் சத்தான உணவா எடுத்துக்கணுங்க.
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
0: நீங்க கேட்ட இணைஞ்சிருக்கிறது உணவே மருந்து. நல ஆலோசனைகளோட இணைகிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
4: உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா நிறுத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உணவை தவிர்ப்பது. காலை உணவு, மதியான உணவும், இரவு உணவும் நம்ம தவிர்த்தா உடல் எடை குறையும் நம்மளுக்கு அர்த்தம் இல்ல. அந்த மாதிரி தவிர்ப்பதன் மூலம் அடுத்த டைம் நம்ம உணவு உட்கொள்ளும் போது அதிகமான உணவை எடுத்துக்கிறோம். நார்மலா எடுத்துக்கிறத விட அதிகமா எடுக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் கேலரிஸ் வந்து அதிகமாக நம்ம உடம்புல வந்து தங்கிரும். இன்னொன்னு வந்து பசிக்காம நம்ம உணவை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கேலரிஸ் வந்து அதிகமா நம்ம உடம்புல தங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வேகமா சாப்பிடுறது. உணவை எப்பொழுதும் நின்னு நிதானமா பொறுமையா நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிடுற உணவு தான் நம்ம செரிமானத்துக்கு உதவும். கேலரிஸ வந்து வேகமாக எரிப்பதற்கு ஒரு காரணியாகவும் நம்மளுக்கு அமையும். நம்ம வேகமா உணவை வந்து சாப்பிடறதுனால உமிழ்நீரோட அது கலந்து போகாது, சோ செரிமானம் வந்து சீக்கிரமா நடக்காது. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மூளையும் நம்மளோட வயிறும் ஒரு விதத்துல கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க வேகமா சாப்பிடறதுனால அதிகமான உணவை உட்கொள்வதற்கு அது ஒரு வழிவகுக்கும். சோடா, பழச்சாறு, மற்ற சர்க்கரை நிரம்பிய பானங்களை வந்து நம்ம அதிகமா அருந்துறதுனால நம்மளுக்கு உடம்புல வந்து கலோரிஸ் வந்து அதிகமாகும். இது வந்து உடல் எடையை அதிகரிப்பதற்கு பங்களிக்கிறது. இதற்கு பதிலாக உங்களோட தாகத்தை தணிப்பதற்கு தண்ணீரை வந்து அதிகமா உட்கொள்ளலாம். பழச்சாறுல வந்து சர்க்கரை கலக்காத பழச்சாறுகளை வந்து நீங்க உட்கொள்வதன் மூலமாக உடல் எடை அதிகரிப்பதை நீங்க தவிர்க்கலாம். பதப்படுத்தப்பட்ட உணவுல கலோரிஸ்கள், ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் மற்றும் சேர்க்கப்பட்ட சர்க்கரைகள் இவை அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அதற்கு பதிலாக நீங்க பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் மற்றும் புரதங்கள் அடங்கிய உணவுகளை உட்கொள்வதனால நம்மளுக்கு ஊட்டச்சத்தும் நம்ம உடம்புல கிடைக்குது, நம்ம உடல் எடையும் விரைவாக குறைக்கலாம். நம்ம இரவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 10 மணி, 11 மணி, 9 மணி இந்த மாதிரிலாம் நம்ம இரவு உணவை உட்கொள்ளக்கூடாது. இரவு உணவை உட்கொள்றது வந்து 7:30 to 8 மணிக்குள்ள நம்ம இரவு உணவை உட்கொள்ளணும். இரவு உணவை நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து தூங்க போனா மட்டும்தான் உடல் எடை அதிகரிக்காம நம்ம பாத்துக்க முடியும். அப்புறம் இரவுல வந்து தாமதமாக தூங்குறது. சோ இரவுல வந்து அதிகமான நேரம் நீங்க தூக்கம் வராம தாமதமாக தூங்குறதுனாலயும் உடல் எடை அதிகரிக்கும். மன அழுத்தமும் உடல் எடையை அதிகரிக்கிற காரணிகளாக அமைகின்றது. இன்னொரு காரணம் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனமற்ற சிற்றுண்டி. பசிக்காது, ஆனா நம்ம வந்து ஒரு உணவை பார்க்கும் போது நம்மளுக்கு தூண்டுதலால அந்த உணவை நம்ம வந்து சாப்பிடுவோம். நம்மளுக்கு பசி இல்லாம ஒரு உணவை எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் நம்ம உடல் எடையை அதிகரிப்பதற்கு ஒரு காரணமா இருக்கு. உடல் எடையை வந்து அதிகரிப்பதற்கு இன்னொரு மெயினான காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உடல் பயிற்சி செய்யாம இருப்பது. நம்ம கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 40 நிமிஷம் அல்லது 30 நிமிடமாக நடைப்பயிற்சி இல்லைன்னா உடல் பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி மேற்கொண்டா மட்டும்தான் நம்ம கேலரிஸ் வந்து உடம்புல இருந்து குறைஞ்சி நம்ம உடல் எடையை குறைப்பதற்கு ஒரு காரணமாக அமையும். நம்ம உடல் எடையை வந்து குறைக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா தண்ணீர் தான் அதிக அளவு எடுத்துக்கணும். சோ நம்ம தண்ணீர் வந்து அதிக அளவு எடுத்து நம்ம குடிப்பதனால நம்மளுக்கு உடல் எடை வந்து குறைவதற்கு ஒரு காரணமா அமையும். உடல் எடையை குறைக்க விரும்பினால் நீங்கள் இந்த 9 விஷயங்களை வந்து நிறுத்த வேண்டும். உணவை தவிர்ப்பது, மிக வேகமாக சாப்பிடுவது, சர்க்கரை பானங்கள்

0: உணவுகளை அருந்துவது, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளுவது, இரவில் தாமதமாக சாப்பிடுவது, போதுமான தூக்கமின்மை, மனமற்ற சிற்றுண்டி, உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது, போதுமான தண்ணீர் குடிக்காமல் இருப்பது.
1: உடல் எடையை குறைக்கணும்னு விரும்புறவங்க தவிர்க்க வேண்டிய 9 விஷயங்கள் என்னென்னு சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.

நேரம் 6:24 50 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையில் வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது. அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையில் தற்காலிக அடிப்படையில் ஆற்றுப்படுத்தினர் மற்றும் உதவியாளர் உடன் கணினி இயக்குபவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கணினி அறிவு 42 வயதிற்குள்ளவர்கள் இதில் விண்ணப்பிக்கலாம். அரியலூர் .nic.in என்ற முகவரியில், இணையதள முகவரியில் நேயர்கள் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள். மாலை மணி 6:30 மாநில செய்திகள்.
1: 3 மாதங்களில் பணம் டபுள். ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா? என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
2: நாளைக்கு இங்க இருக்காது.
3: நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
2: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதா?
3: RBI சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டி இருக்கும்.
2: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
3: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்தும் தான்.
4: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
1: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
2: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,24 ஆண்டுக்கு மகனம். இந்த ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெளியே அறுவடை பண்ண முடியாம.
3: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
4: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
3: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு.
5: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது.

0: இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதத்தில் 29,88,000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் நீதி கிடைக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: பள்ளி அறிக்கை வெளியிடுறதை வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல வந்து கடந்த ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள் என்னென்னலாம் வந்து கோயில் சொத்துக்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கு, கோயில் சொத்துக்கள் எப்படி எல்லாம் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை எல்லாத்தையும் நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில யாரெல்லாம் அதுல வந்து ஈடுபட்டிருக்காங்கன்றதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது வந்து முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துலதான் நாங்க அதை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஊழலை ஒழிப்போம். இது வரைக்கும் இருந்த ஊழல்களை எல்லாம் நாங்க ஒழித்துட்டு அதே போல கோயில் சொத்துக்களை வந்து முறைகேடாக யார் யாரெல்லாம் பயன்படுத்திருக்காங்க, முறைகேடாக
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் குறித்து அவதூறாக மிரட்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கியுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு ஜி கே இளந்திரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். எதிர்காலத்தில் இதுபோல் பேசப்போவதில்லை என்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் இந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தலின்படி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து காரணமாக மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டி 4 வழிச்சாலை மேம்பாலம் பகுதியில் இன்று காலை சென்னையில் இருந்து திருநெல்வேலி நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்த மேம்பாலம் பகுதியில் முன்னே சென்ற இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக கார் மோதியதில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மறுபுறம் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் ஒரு பெண் குழந்தை உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் இருவர் மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மேலூர் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டதுடன் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மாவட்ட

0: மாவட்ட ஆட்சியரும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். அதிகாலை நடந்த விபத்தில் பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார்.
2: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி பத்மஜா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் விஜேந்தர், பிரேம், யசோதன் ஆகியோரும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிஷாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆர்யன் தாக்கர் இணையும், யசோதன் தீரஜ் இணையும், பிரேம் குல்தீப் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரேம் மணிஷா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் மணிஷா ஆண்ட்ரூ இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவிலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சான்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் குமார், ஆஷிஷ் யாதவ், தரணிதரன் தியாகராஜன், பூஜா, தனு சௌத்ரி உட்பட 36 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அமெரிக்காவின் யூஜினில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பளுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு சீனாவின் செங்டுவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: में किसानों को मिले
1: हैं।
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.

0: Than this. Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: அந்த ஏறங்க காட்டுங்க போச்சுவோம் பிரைஸ் மணி கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல வரும்போதே பண்ணிட்டேன் மொபைல்ல இருந்து
2: எங்க
1: கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல RBI Retail Direct Mobile App இருக்கே Retail Direct Scheme மூலம் முதலீடு அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்
2: நோ ப்ரோக்கரேஜ்
1: நோ ஹிடன் ஃபீஸ்
2: ஒத்துக்கிறேன் உனக்கு இல்ல ஆப்க்கு
1: RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க
4: FM Rainbow 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610
7: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள் மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள் GRT Jewelers சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்

0: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். சுந்தர மகாகாளியாய் சுடர்விடும் ஜோதி, ராகு காலத்தில் மட்டும் விழித்திறக்கும் தாய், பிள்ளைகள் துயர்த்தீர்க்கும் கொரநாட்டு கருப்பூர் பெட்டிக்காளியின் பெருமைகள்.
1: கேட்பதெல்லாம் தந்திடவே தாயிருக்க
0: நாளை காலை 8 மணிக்கு FM ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நேரம் 6:44, திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம்.

நேரம் 6:49, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். செங்கிப்பட்டி மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனையில் மருத்துவ அலுவலராக பணிபுரிய விருப்பமுள்ள MBBS பட்டப்படிப்பு முடித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணி முன் அனுபவம் உள்ளவர்களும் அரசு மருத்துவ அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். காசநோய் மருத்துவத்தில் சிறப்பு படிப்பு படித்தவர்களுக்கு இதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். மருத்துவ அலுவலர் பணிக்கு தொகுப்பூதியமாக மாதம் 50,000 ரூபாய் வழங்கப்படும். விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நிர்வாகக் குழு தலைவர், மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனை, செங்கிப்பட்டி, தஞ்சாவூர் என்ற முகவரிக்கு இம்மாதம் 7ஆம் தேதிக்குள் நீங்கள் கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும் என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் நா புனிதவதி. நான் திட்ட ஒருங்கிணைப்பாளராக வேளாண்மை அருள் நிலையம் சிறுகுமணியில் பணிபுரிந்து வருகிறேன். இந்த ஆடி மாதத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைப்பதை பற்றி, விதைகளை எப்படி தேர்வு செய்வது, எவ்வாறு விதை நீர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாளை நடைபெறும் வசந்த அழைப்பில் கூறவில்லை.

0: எவ்வாறு விதை நீர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாளை நடைபெறும் வசந்த அழைப்பில் கூறவுள்ளேன். ஆதலால் விவசாயிகள் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேயர்கள், இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் -431 என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240-102-1 மற்றும் முறையன் 246-102-1. உங்களுக்காக வாட்ஸ்அப் எண் கூட இருக்கு, 938-546-102-1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
2: ஆரவாரம் நிகழ்ச்சியில் நிறைவாக இது வானிலை அறிக்கை. நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் மற்றும் புதுவை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்துகிறது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஆரவாரம் நிகழ்ச்சி. மீண்டும் ஆரவாரம் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணையலாம் நாளை மாலை 6 மணிக்கு. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. வர்த்தகம், முதலீடு, மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வான விவாதங்கள் நடைபெற்றதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உஸ்பெகிஸ்தான் வர்த்தகத்துறை அமைச்சர் லாசிஸை சந்தித்த பின்னர் அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கிடையே வளர்ந்து வரும் வணிகங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் அரிசி விலை உயர்வால் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தும் அரிசி வகைகளின் விலை உயரவில்லை என்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படும் சன்னரக

அரிசி விலை மட்டுமே உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் நியாய விலை கடைகளில் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் கைரேகைகளை பதிவு செய்வதில் ஏற்படும் சிரமங்களை போக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர இருப்பு அறையில் உள்ள மின்கலன்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருச்சி அதவத்தூர் துணை மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் போசம்பட்டி, கொய்யாத்தோப்பு, புலியூர், குழுமணி, பள்ளக்காடு, ஒத்தக்கடை, அள்ளித்துறை, அதவத்தூர், சோமரசம்பேட்டை, புங்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் வியாழக்கிழமை காலை 9:30 முதல் மாலை 5 வரை மின் விநியோகம் இருக்காது. வாணியம்பாடி அருள்மிகு பாலமுருகன் ஆலயத்தில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு அலங்கார பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழாவில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான வில்வித்தை போட்டியில் பெங்களூருவைச் சேர்ந்த மாணவி பதக்கத்தை வென்றார். இப்போட்டியில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 400 வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாகம் உற்சாகம் நிகழ்ச்சியில் வெற்றி கொடி கட்டு. இன்றைய உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில வீட்டுக்குள்ள இருந்த பெண்கள் இன்னைக்கு உலகையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு பெண் தொழில் முனைவோரா எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்க போறோம். சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் இன்னைக்கு ஒரு சம இன்ஸ்பிரேஷன் காத்துட்டு இருக்கு. தொழில் முனைவுனா வெறும் பிசினஸ் செஞ்சு காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லங்க, ஒரு பிரச்சனைக்கு புதுமையான வழியில தீர்வு கண்டுபிடிக்கிறது தான். முன்னாடி எல்லாம் பெண்கள் வேலைக்கு போறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மத்தவங்களுக்கு வேலை கொடுக்கற முதலாளிகளா அவங்க மாறி இருக்காங்க. விடாமுயற்சி, புதுமையான சிந்தனை, ரிஸ்க் எடுக்கிற தைரியம்னு இதுதான் உண்மையான தொழில் முனைவோரோட அடையாளம். பெண்களுக்கு இயல்பாவே மல்டி டாஸ்கிங் திறன் அதிகம். குடும்பத்தையும் கவனிச்சுட்டு பிசினஸையும் மேனேஜ் பண்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆரம்பத்துல மூலதனம் கிடைக்கிறது இல்ல, குடும்பத்துல சம்மதிக்கிறது இல்லன்னு எத்தனையோ தடைகள் வரும். ஆனா அந்த தடைகளை எல்லாம் உடைச்சு தங்களோட திறமையால இன்னைக்கு ஐடி, ஃபேஷன், உணவு தொழில், விவசாயம்னு இது மட்டும் இல்லாம எல்லா துறையிலையும் பெண்கள் கொடி கட்டி பறக்கிறாங்க. அன்பான நேயர்களே, சுய தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்கா? உங்ககிட்ட ஒரு சின்ன ஐடியா இருந்தா போதும், அது பெரிய பெரிய பிசினஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்கணும்லாம் இல்ல, சின்ன ஐடியாவா இருந்தாலும் போதும். அத முறையா திட்டமிடுங்க. மார்க்கெட்ல அதுக்கு என்ன தேவை இருக்குன்னு கவனிங்க. நம்மளால முடியுமா அப்படிங்கிற பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. ஏன்னா ஜெயிக்கிறவங்க எல்லாரும் பயத்தை தாண்டி வந்தவங்க தான். அப்படி பல தடைகளை தகர்த்து தனக்கான பாதைய தானே உருவாக்குன பெண் தொழில் முனைவர் தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். யாருன்னு பாக்கலாம் வாங்க.
1: நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறது என்ன அப்படின்னா தொழில் முனைவு. ஆனால் தொழில் முனைவு செய்யறதுக்கு நமக்கு மனசுக்குள்ள இருக்கிற தடைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை தாண்டி அதில் வெற்றி பெறணும் அப்படின்றப்ப அதுக்கு நமக்கு தேவையான சில ஊக்கம் வந்து எப்படி கிடைக்கும்னா, நம்ம ஏதோ ஒரு செய்தியை பார்க்கும் பொழுதோ இல்லை ஒரு நல்ல செய்தியை கேட்கும் பொழுதோ நமக்கு உண்டாகும். அந்த வகையில் நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய சில தகவலை சொல்றதுக்கு ஆல்ரெடி இந்த தொழில் முனைவில் இருக்கிற ஒருத்தங்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். திருச்சியை சேர்ந்த மீனலட்சுமி தான் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: நீங்கள் படிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி இந்த தொழிலுக்குள்ள வர்றதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் ஏதாவது இருக்கா?
2: ஆக்சுவலா நான் படிச்சது வந்து ஸ்கூலிங் எல்லாம் சென்னையில தான் படிச்சேன். சென்னையில படிச்சு கல்யாணம் பண்ணி திருச்சிக்கு வந்தோம். ஆனா நான் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சேல்ஸ் பர்சனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் என்னோட ஸ்டார்டிங் இதுவே. ஆனா பிபிஏ முடிச்சேன், சேல்ஸ்ல படிச்சுட்டு இருக்கும் போதே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே கரஸ்ல படிச்சேன். சோ பிபிஏ முடிச்சுட்டேன், அடுத்து எம்பிஏவும் கரஸ்ல பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு
1: நடுவுல அந்த சேல்ஸ்ல என்ன சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க?
2: சேல்ஸ் வந்து அப்பரல்ஸ் தான்.

0: அது மார்க்சன் ஸ்பென்சர்ஸ்னு ஒரு பெரிய பிராண்ட்ல, எம்என்சி பிராண்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு
1: இருந்தேன். ஆக்சுவலா உங்களோட ஸ்பெசிபிக்கான ரோல்னா என்னவா இருக்கும் அதுல?
0: சேல்ஸ் தான், இது ரீட்டெயில் ஷோரூம் தான், ஒன்றும் இல்லை. மால்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி பெரிய மால்ஸ்ல இருக்கிற எல்லா, சென்னையில இருக்க எல்லா மால்ஸ்லயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸையும் நான் பார்த்துருக்கேன். இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, ஸ்டார்டிங் எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா,
1: மோஸ்ட்லி மால்ஸ்ல வரது எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தானே வருவாங்க
0: கண்டிப்பா. ஆனா அதுலயும் ஷாப் பண்றவங்க இருப்பாங்க, ஒரு 100 பேர்ல 5 பேர் இருப்பாங்க.
1: நீங்க அவங்க விண்டோ ஷாப்பிங்கா வந்தா கூட நீங்க ஷாப் பண்ண வைக்கணுமா அவங்கள?
0: கண்டிப்பா வாங்க வைக்கணும். ஆனா நம்மளுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியாது. உள்ள போனப்ப ஐயோ என்ன வரவங்க எல்லாம் சும்மா ஏசி காத்து வாங்க வராங்களே அப்படிதான் இருக்கும். ஆனா அதுலயும் சில பேர் வாங்குறவங்க இருப்பாங்க, அதை நம்ம சூஸ் பண்ணி அவங்க யார் பை பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எல்லாமே பண்ணணும்.
1: ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு வந்து இந்த சேல்ஸ்ல பெரிய இன்ட்ரஸ்ட்
0: இருந்துச்சு. சோ அதுல 5 இயர்ஸ் நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன், அத வச்சே நான் படிக்கிறேன். சோ அது ரிலேட்டடாவே போவோம் அப்படினா, நான் பிபிஏ முடிச்சேன், அடுத்து எம்பிஏ பண்ணிட்டு இருந்தேன்.
1: அப்புறம் யூ காட் மேரிட், நீங்க திருச்சிக்கு மூவ் ஆயிட்டீங்க. குறிப்பா இந்த இப்ப இருக்கிற பிசினஸ் இந்த பிசினஸோட டைனமிக்ஸ்லாம் என்ன, அத பத்தி சொல்லுங்க. இந்த பிசினஸ் எப்படி உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் ஆச்சு?
0: இது வந்து 1996ல ஸ்டார்ட் ஆன கம்பெனி, ஜொராமி சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ். சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ்ங்கற கடை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க என் ஹஸ்பண்டோட சொந்தக்காரவங்க. பட் அவங்க வந்து கடை ஸ்டார்ட் பண்ணது 10-10 தான், மரக்கடையில தான் நான் எங்க கடை. ஆனா அதை வந்து ரொம்ப பெருசா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணல, சின்னதா பண்ணிட்டாங்க.
1: அது வந்து அந்த காலத்துல இருக்கிற மக்களோட மனநிலை என்னன்னா, ஒரு தொழில் செய்யறோம், இந்த அளவுக்கு இந்த தொழில் செஞ்சாதான் போதும், இதுக்கு மேல செய்ய வேணாம், அது ரிஸ்க் ஆயிடும் அப்படின்னு கூட நினைப்பாங்க இல்லையா? அது ஒரு ட்ரெடிஷனலான பிசினஸ் மைண்ட் செட் தானே அது, அதுவும் தப்பு இல்ல.
0: எனக்கு அது தப்புன்னு பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, அதே மரக்கடையில வேற ஒரு என்னோட காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அது சின்னதா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்காங்க. அப்பயே அவங்க எல்லாம் பண்ணதை ஏன் இதை பண்ணல? எனக்கு என் கடையை நிறைய பேர் விசிட் பண்ண வரும்போது, ஓ இதான் கடையா அப்படின்னு பார்க்கும் போது அந்த இதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட், அதை நான் மாத்தணும்னு நினைச்சேன்.
1: அதாவது இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருந்திருக்கு. மித்த கடைகள் வந்து பெருசா இருந்தது, நம்ம கடையில இத்தனை வருஷமா இருக்கு ஆனா சின்னதா இருக்கு, சோ இதை வந்து பெருசா ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க.
0: ஆமா.
1: சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த என்னதான் நீங்க போனாலும் உடனே சேஞ்ச் வந்து வராது இல்லமா, உடனே வந்து பண்ண முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். எல்லாத்தையும் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க, நம்ம இதுல இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரலான்ற மாதிரி ஐடியாஸ் எல்லாம் எப்படி கொண்டு வந்தீங்க?
0: இது ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் க்வெஸ்சன் பண்ணுவாங்க, உனக்கு என்ன தெரியும்? ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. சிம்பிளா சொல்லணும்னா, ஐம் ஜீரோ.
1: இல்ல இல்ல, ஆக்சுவலா அது உண்மையும் கூட தானே. ஏன்னா அவங்க வந்து ஒரு பிசினஸ் செய்யறாங்க, நல்லதோ கெட்டதோ அதுல குறைந்தபட்சம் ஒரு லாபம் வந்துட்டு இருக்கு, அந்த தொழில் வந்து இவ்வளவு நாள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. பால சடன் போய் நீங்க நடுவுல ஒரு சொல்லும் போது அவங்களுக்கு வர்றது டவுட் வர்றது சரிதானே?
0: ஆமா. ஏன் அப்படின்னா, கோவிட் டைம்ல க்ளோஸ்ல தான் இருந்துச்சு அந்த கடை, வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-2 இயர்ஸ்க்கு க்ளோசிங்ல இருந்துச்சு. புதுசா ஒருத்தவங்க என்ட்ரி ஆனானோ, யார் இவங்க, சன் ஃபைபரா, ஓ இவங்களா, நீ யாருமா புதுசா, அப்ப இந்த நம்பர் நான் யூஸ் பண்ற நம்பர் தான், ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பர், இதை நம்ம நீ யாருமா பேசுறது, நிறைய இதை நான் ஃபால்ஸ் இருந்துச்சுதான், கண்டிப்பா இருக்கும் தான். ஆனா அதெல்லாம் மீறிதான் வரணும். சிம்பிளா சொல்லணும்னா, சூர்யா வம்சம் படத்துல மாதிரி ஒரு பாட்டுல எதுவுமே நடக்காது.
1: அதனால தொழில் அது வாய்ப்பே இல்ல.
0: ஆமா.
1: அப்படி இருக்கும்போது அடுத்து நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்க உங்க தொழில்ல? நீங்க
0: கோர் வேல்யூஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன். அப்ப நல்ல குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் இருக்கணும். அப்ப அப்படி இருக்கும் போது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் முதல்ல கொடுக்கணும். அப்ப அது எங்க கிடைக்கும்ங்கறத ஃபர்ஸ்ட் ஆர்&டி பண்ணி, நான் வந்து யாருமே கொடுக்காத ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ணதான் பஃப் பேனல்ஸ். அது வந்து நீங்க JSW டாடான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மெட்டல் ஷீட், டாப் அண்ட் பாட்டம் இருக்கும், நடுவுல வந்து ஃபோம் இருக்கும். அதுதான் பஃப் பேனல்.
1: ரெண்டு பேனலுக்கு நடுவுல நீங்க ஃபோம் பண்ணி ஸ்டஃப் பண்ணி கொடுத்துறீங்க. அது என்ன பர்பஸ்? ஆக்சுவலா அது என்ன,
0: அது வந்து நம்ம மழை பெய்யும் போது மழை தண்ணி சவுண்ட் கேட்காது. அப்புறம் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட்
1: சவுண்ட் இருக்காது.
0: கரெக்ட். இப்ப ஒண்ணும் இல்ல, சென்னையில எல்லாம் செம்ம ஹீட், திருச்சியில சொல்லவே தேவையில்ல. அப்ப ஹீட் அதிகமா வெயில் வரும்போது உள்ள அப்படியே ஹீட் எடுத்துடும். பட் இந்த பஃப் பேனல் வந்து அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணும்.
1: சரி சரி.
0: சோ இதுல திக்னஸ் நிறைய இருக்கு. நம்ம இப்ப நிறைய ஃபேக்டரிஸ்
1: கொடுக்கறோம். உங்க ஃபேக்டரியில இத பண்ணி தான் அவங்க ப்ரொடக்ஷன் லைன் மாதிரி
0: ப்ரொடக்ஷன் பண்ணி தான் நம்ம கொடுக்கறோம். இது ஃபேக்டரிஸ் கொடுக்கறோம். என்ன மாதிரி ஃபேக்டரிஸ்னா, வெஜிடபிள் ஸ்டோரேஜ்க்கு இல்ல மில்க் ஸ்டோரேஜ்க்கு, கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமை நம்ம ரெடி பண்ணியே தரோம். நம்ம பிஇபில இருந்து எல்லாமே பண்றோம்.
1: உங்களோட தொழிலை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னா, நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்கிற ஒரு தொழில். அதாவது டைரக்டா கிளைண்ட் வந்து உங்கள்ட்ட வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நிறைய நேரம் எதர் ஒரு இன்ஜினியரோ இல்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்க மித்த

0: ஆட்களோ அப்படிதான்
1: ஆமாம்.
0: தொடர்புல வருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இதை எப்படி மேனேஜ் பண்றீங்க நீங்க?
1: எனக்கு நிறைய கான்டெக்ட்ஸ், இன்ஜினியர், ஃபேப்ரிகேட்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கான்டெக்ட்ல இருக்காங்க. ஏன்னா அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாலே கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா கஸ்டமர்ஸே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆட்டாங்கன்னா அடுத்த இடம்
0: ஏன்னா
1: வந்து இவங்க
0: அவங்களுக்கு
1: கிட்ட தான்
0: ஸ்பெசிஃபிக்கா
1: கொடுக்கணும்னு
0: தெரியாது
1: சொல்லிடுவாங்க.
0: இல்லையா? நீங்க சொல்றதுல இருக்க நிறைய ஸ்பெசிபிகேஷன் இருக்கும். அந்த ஆஸ்பர் அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தேவைப்படும். அதனால பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேணா அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த ஸ்பெசிபிசிட்டியில நமக்கு இது வேணும்னு சொல்ல தெரியும். சாதாரண கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் அவங்க மோஸ்ட்லி தேல் டிபெண்ட் ஆன் ஒரு இன்ஜினியரோ இல்ல ஆர்கிடெக்டோ அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்றீங்கன்றதுதான்.
1: இப்ப கஸ்டமருக்கு இப்ப நிறைய பேருக்கு நிறைய புரியுது. ஏன் அப்படின்னா சும்மா சோசியல் மீடியால வீடு கட்டணும், ஒரு ரூஃபிங்னு போட்டா அழகா அத்தனை வருது, அதனால அவங்க எஜுகேட் பண்ணணும் அவசியமே இல்ல. சில பேர் புரியாதவங்களுக்கு அதை சொல்லுவோம், இல்ல இடத்த விசிட், அவங்க ஏரியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட டீம் அனுப்புவேன், மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு கொட்டேஷன் கொடுப்போம், அதுக்கு உண்டானதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இப்ப நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. கஸ்டமருக்கு வந்து அவ்வளோ எல்லாருமே வெல் எஜுகேட்டட்.
0: சரி ஓகே. அதாவது கன்சியூமரோட தேவை என்ன அப்படிங்கறத பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ற ப்ராடக்ட் தான் இதெல்லாம் நீங்க சொல்றது. அப்படி இருக்கும்பொழுது இந்த தொழிலுக்குன்னு இருக்கிற போட்டிகள்லாம் நீங்க என்னன்னு பாக்குறீங்க? இந்த தொழில இப்ப உங்களை மாதிரி நிறைய காம்படிட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, பொதுவா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பீட்டிங் ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு எது கொடுக்கும் நீங்க நம்புறீங்க? எதெல்லாம் உங்களுக்கு பெரிய போட்டியா இருக்கு இதை பொறுத்த வரைக்கும்?
1: இருக்கிறது எல்லாமே போட்டியா தான் இருக்கு. என்ன கண்டிப்பா நம்ம ஒரு விஷயம் கொண்டு வந்தோம்னா, ஓ இது நல்லா போகுதுன்னு அடுத்தது பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க.
0: உங்களை மாதிரி அவங்களும் அடுத்த ப்ராடக்ட்
1: பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க பண்ணா நான் பண்ணுவேன், இதுதான் காம்படிட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்வாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் கொடுத்தோம்னா என்னைக்குமே, இதுதான் நான் எப்பவுமே சொல்வேன்.
0: ஒரு ரூஃபிங் ஷீட் நடத்திட்டு இருக்க ஒரு பெரிய நிறுவனத்துல சிஇஓவா பயணிக்கிறீங்க, இன்னும் பெரிய உச்சங்களை நீங்க தொடணும். உங்களோட பயணத்தை வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டதுல மிக மகிழ்ச்சி எங்களுக்கு. உங்களை சந்திச்சதுலயும் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி.
1: எனக்கும்
0: புதிய உயரங்களை தொட எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
2: தடைகளையும் தகர்த்து உங்களோட சுய அடையாளத்தை உலகத்துக்கு நிரூபிக்க போகும் அனைத்து பெண் தொழில் முனைவோருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஒரு பெண்ணால குடும்பத்தை நிர்வகிக்க முடியும் போது ஒரு மாபெரும் வணிக சாம்ராஜ்யத்தை மிக சிறப்பா வழி நடத்த முடியும். நீங்க எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் உங்களை போன்ற பல பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமா மாறும். கடைசி வர உங்க மேல நம்பிக்கை வைங்க. தடைகளை படிக்கட்டுகளா மாற்றி உங்க கனவு நோக்கிய பயணத்தை இப்பவே தொடங்குங்க. வெற்றி நிச்சயம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

நேயர்களே, இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வளம் சேர்க்கும் பயர் வகைகள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஏச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் பாண்டியன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்னும் சில நொடிகளில் இரவு 7:15 தமிழில் செய்திகள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சேதோ பக்தியார் ஒலி வீச் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுக்களின் போது இந்தியாவின் பயிற்சி திட்டங்களின் மூலம் 3000 மேற்பட்ட உஸ்பெகிஸ்தான் அதிகாரிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவித்தார். 16,000 மேற்பட்ட இந்திய மாணவர்கள் உஸ்பெகிஸ்தானில் உயர்கல்வி பயின்று வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இருசக்கர

0: மின் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் மட்டும் 330,000 இருசக்கர மின் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 66% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜீதன் ராம் மான்ஜி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 சிறு குறு தொழில்துறையினருக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்பட்டதாகவும் தற்போது இது 38 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜீதன் ராம் மான்ஜி எடுத்துரைத்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதேபோல் மாநிலங்களவையில் சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காததை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வெள்ளத் தடுப்பு திட்டங்களுக்காக 2,536 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாக கூறினார். திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளுக்கு இருப்பதாகவும் தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியை மட்டும்தான் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் மாஞ்சல்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சத்யேந்திரபாய் பட்டேல் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் பீகாபாய் ரபாரியை விட 30,630 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். பீகார் மாநிலம் பான்கிபூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் பிஜேபி வேட்பாளர் திரு நிர்மல்குமார் சின்ஹாவை விட 19,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மத்திய பிரதேசத்தின் தத்தியா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கியான் ஷியாம் சிங் தமக்கு அடுத்தபடியாக வந்த பிஜேபி வேட்பாளர் திரு அசுதோஷ் திவாரியை விட 6,016 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்று பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திரசுவாமி, சிவராஜ் தங் தாகி உட்பட 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள சாலைகளில் பாதசாரிகளுக்கான பகுதி வரையறுக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அலோக் ஆராதே அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கைத்தறி நெசவாளர்களுக்கு

0: வருடந்தோறும் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் வரும் 7ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி சவிதா அறிவித்துள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக ஜவுளித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். தேசிய கைத்தறி தினமான வரும் 7ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தகுதியுள்ளவர்கள் நாளை மறுநாள் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பஞ்சாபில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை 15 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில அரசுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி அஸ்வினி குமார் மிஸ்ரா, நீதிபதி ரோஹித் கபூர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. நிதிச்சுமையை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்காமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் தலைமையில் இன்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அந்த கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை அதிகரிக்க வகை செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை 5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. ஈரானுடன் மத்தியஸ்தர்கள் வாயிலாக பேச்சுக்கள் நடைபெறுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ரோல்பா மாவட்டத்தில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் 4.4 பதிவானது. இதன் காரணமாக பியூச்சான் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி சேராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ரகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் காதா கட்டாக்கே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சத்தீஸ்கரைச் சேர்ந்த ஞானேஸ்வரி யாதவிற்கு அம்மாநில அரசு 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்ததோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பதவி உயர்வையும் வழங்கியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான 20 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சத்யேந்திர மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அசர்பைசானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம்.
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
3: நிகழ்ச்சியில் இன்று வளம் சேர்க்கும் பயறு வகைகள் நேர்முகம் பங்கேற்கிறார். தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் பாண்டியன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை அறிவிப்புகள் ஆகியன இடம்பெறும்.

0: மலர்களை வணங்கிடுவோம்.
1: முதலில்
2: ஏகா ஏகா முத்துலட்சுமி ஏகா,
3: ஆடி பதினெட்டுக்கு அக்காவை ஆசையா

0: பார்க்க வந்தா எங்க ஆளையே காணோம். எக்கோ,
1: யாரு? கண்மணியா? உள்ள வா, உள்ள வா, கொல்லபுரம் இருக்கேன், வா உள்ள.
0: எக்கா.
2: கண்மணி வா வா, மணி வேற ஆயிடுச்சு.
0: இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
2: இங்க போர் இருக்குல்ல, சாமி கும்பிடலாம்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரிக்கா, ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு.
2: என்ன பண்றது, நீ தான் வந்தது வந்தியே, கொஞ்சம் காலையிலேயே வந்திருந்தா அக்காவுக்கு ஒத்தாசையா இருக்கும்ல.
0: நானும் அப்படிதான் நினைச்சேன். எங்க ஆடு மாடுங்களை மேய்ச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான தீவனத்தை போட்டுட்டு சமைச்சிட்டு இப்படியே நேரம் போயிருது.
2: எப்படியோ நீ இந்த வருஷம் ஃப்ரீயா இருக்கிற, அடுத்த வருஷம் அக்கா மாதிரியே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யணும்ல.
0: ஆமாக்கா, அது என்னமோ உண்மைதான். இந்த வருஷம் சாமி கும்பிட கூடாதுல்ல, அதனால நான் தப்பிச்சேன்.
2: சரி சரி கண்மணி, அடியே அந்த பூவை எடு. அதுக்கு அப்படியே வச்சு விட்டுறேன்.
0: வச்சுட்டேன். ஏக்கா வெத்தலை பார்க்க காணுமே.
2: அட, வச்சுட்டேன்ப்பா.
0: பிள்ளையார் பிடிச்சி வச்சியா? எங்க கண்ணுக்கே தெரியல.
2: நல்லா பாரு, சின்னதா தான் பிடிச்சி வச்சிருக்கேன்.
0: அட, ஆமாக்கா இங்கதான் இருக்கு.
2: பாரு, இந்த பூங்கொடியும் காமாட்சியும் வர சொன்னேன், இன்னும் ஆளை காணோம்.
0: அக்கா மணியாவது, சாமி கும்பிட்டுலாமா?
2: செல்லுல அப்படியே அந்த சாமி பாட்டை போட்டு விட.
0: சரிக்கா. நல்லா வேண்டிக்கோக்கா.
2: அம்மா காவேரி தாயே, எங்க கழனி செழிக்க நீரை கொடுத்து உதவும் உனக்கு கோடான கோடி நன்றி தாயே.
0: விவசாயிகளாகிய எங்களுக்கு நீதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்க தாயே, ரொம்ப நன்றி தாயே. பாட்டு நின்றுச்சு போலயே, வேற ஏதோ வளம் சேர்க்கும் பயிர் வகை பயிர்கள்னு வருது.
2: அத பிளே பண்ணு கண்மணி, பாப்போம்.
3: உழவு பெண்களுக்கு வணக்கம். குறிப்பாக டெல்டா பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நெல் போட்டாலும் நெல்லோட சேர்ந்து பயிர்கள் போடுறதும் நம்ம ஒரு தொடர்ச்சியான பழக்கமா இருக்கும். பட் ஆனா அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா ஒரு விலை எப்படின்னு பாக்கும்பொழுது, ஒரு ஆதார விலையா இருக்கட்டும் இல்ல சந்தையா இருக்கட்டும், ஒரு நிலையான விலை எப்படின்னு கிடைப்பது வந்து இந்த பயிர் வகை பயிர்களுக்கு தான். அந்த பயிர் வகை பயிர்கள் நமக்கு ரெண்டு வகையில உதவிகரமா இருக்கு. ஒண்ணு, விலையில நமக்கு ஒரு ஓரளவுக்கு நியாயமான விலை கிடைக்குது, ஒரு மாற்று பயிராக இருக்கு. ரெண்டாவது, நிலத்திலையும் நம்ம வந்து தொடர்ச்சியாக ஒரே பயிரை போடுறதுக்கு பதிலாக பயிர்களை சுழற்சி செய்யும் பொழுது மண்ணுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் அதன் மூலமாக கிடைக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பயிர் வகை பயிர்கள் அப்படிங்கிறது நமக்கு பல வகையில விவசாயிகளுக்கு உதவிகரமாக இருக்கு. அப்படிப்பட்ட பயிர் வகை பயிர்கள்ல நம்ம என்னென்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம், என்னென்ன ரகங்கள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம சரியான முறையில மேலாண்மை பண்ணோம்னா லாபகரமான முறையில நம்ம அதை அறுவடை செய்ய முடியும் அப்படின்ற தகவல் நம்ம கூட சொல்றதுக்காக தஞ்சாவூர்ல இருக்க ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட பேராசிரியர் பாண்டியன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கங்க. சார்
4: வணக்கம். சார்
3: சார், இப்போ பொதுவா விவசாயிகள் வந்து பயிர் போடுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் அங்கங்க காட்டுறாங்கல்ல சார், அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
4: டெல்டாவை பொறுத்த அளவுக்கு மேட்டூர் தண்ணி வந்து கரெக்டான டைம்ல திறந்து விட்டாங்கன்னா, நீங்க குறிப்பிட்ட மாதிரி புல் அறுவடைக்கு பிறகு பயிர் வகை பயிர்களை உதாரணமாக உளுந்தும் பச்சை பயிரும் யூஸ்வலா போட்டுட்டே இருப்பாங்க. தண்ணி லேட் ஆச்சுனாக்கா இந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து இந்த ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால என்ன பண்றாங்கனாக்கா மிஷினை வச்சுதான் ஆரோஸ் பண்றாங்க நெல்லுக்கு. அதுலயும் சில ஹடில்ஸ் இருக்குது, ஏன்னா பயிர் வகை பயிர்களை வந்து உபயோகப்படுத்துறதுக்கு இதுதான் வந்து மெயின் காரணமாக இருக்கு. மற்றபடி எதுவும் இல்லை. பயிர் வகை பயிர்கள் தான் வந்து அதிகமான வருமானமே வரும். ஒரு மூணு சீசன் வந்து தொடர்ச்சியாகவோ இல்லது ஆல்டர்னேட்டாவே நம்ம வந்து பயிர் வகை பயிர்களை பயிரிட்டோம்னா நெல்லை விட அதிகமான காசுகள் தான் வரும். அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க சோம்பேறித்தனத்துக்கு இங்க வேலை கிடையாது. ஏன்னா ஆந்திரா பார்மர் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்கனாக்கா ஒரு ஏக்கருக்கு 1200 கிலோ தாராளமா எடுத்துறாங்க. எல்லா தொழில்நுட்பங்களையும் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. பட் நம்ம விவசாயிகள் வந்து அதை பயன்படுத்துறது இல்ல. சில விவசாயிகள் வந்து பல்சஸுக்குன்னே இருக்காங்க. பல்சஸ் தவிர வேற எதுவும் அதிகமா போட மாட்டாங்க. தண்ணி இருந்ததுன்னா வந்து நெல்லுக்கு போவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த பயிர் வகை பயிர்கள் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பட்சத்துல நிச்சயம் வந்து வருமானம் வரக்கூடிய பயிர் வந்து நம்ம உளுந்து பச்சை பயிர் தான்.
3: நீங்க சொன்னப்பல டெல்டா பகுதியில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக போடக்கூடிய ரெண்டு பயிர் வகை பயிர்கள்ல ஒன்னு உளுந்து, இன்னொன்னு பச்சை பயிர். இதை பொறுத்த வரைக்கும் எந்த பட்டம் வந்து சரியானதாக இருக்குங்க சார்? இப்ப வந்து முன்னாடி வந்து அவங்க வச்சிட்டு இருந்ததே போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுலயும் நமக்கு நிறைய மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் எல்லாம் வந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது விவசாயிகள் என்ன மாதிரியான ரகங்களை பயன்படுத்தலாம், எந்த பட்டத்துக்கு அது சரியாக இருக்கும்?
4: உண்மையிலே பாத்தீங்கன்னா நெல் எடுத்துக்கிட்டா கூட மூணு காலங்கள் இருக்குது, குறுவை சம்பா தாலடி அந்த மாதிரி இருக்கு. பட் இதை பொறுத்தளவுக்கு எல்லா சீசன்லயும் வந்து நம்ம போடலாம். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுல. இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அது 32 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னா, ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இப்ப வந்து மழை வந்து காலங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப உளுந்து போய் வளர்த்துக்கிட்டீங்கன்னாக்க இப்ப இருக்கிற ரகங்களை வந்து நீங்க போட்டீங்கன்னா ஒரு 25 நாள்லயே வந்து பூ வர ஆரம்பிச்சிடும். போட்டுட்டு 25 நாள்ல பூ வர டைம்ல வந்து மழை கண்டினியூஸா பெய்யாம இருந்துச்சுன்னா அந்த சீசனா பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடணுங்க. குறிப்பா இப்போ இன்னொரு என்னன்னா, ஜனவரி வரைக்கும் நீங்க போடலாம், ஜனவரி 15th வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். இதை ஜனவரிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 15th மேல வந்து நீங்க நடவு பண்ணீங்கன்னா, ஜனவரிக்கு 15th மேல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இந்த இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து இவங்களுக்கு வந்து ஒத்தே வராது.

0: பத்து நாளைக்கு ஒரு டெம்பரேச்சர் அப்படியே இருந்துச்சுன்னா அது ஃபேவரபிளா இருக்கும் செடிக்கு. ஒரு நாளைக்கு ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஃபிளவரிங் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால பூக்கும் தருணத்தை வந்து பூக்கும் தருணம் ஹெவி மழை தொடர்ந்து பெஞ்சாலும் பிரச்சனை. அதே மாதிரி ஒரு பிப்ரவரி மாசம் எல்லாம் அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு டெம்பரேச்சர் ஏறிட்டே இருக்கும், மார்ச் ஏப்ரல் வரைக்கும் வரும். அப்புறம் ஏப்ரல் உங்களுக்கு கண்டினியூஸ் அப்படியே ஏப்ரல் கூட பிளவர் வர மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இது போட்டுக்கலாம், விதை விதைப்பா நீங்க விதைச்சிக்கலாம். இதை பார்த்துக்கிட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது.
1: மழையாகவும்
0: மழை இருக்க கூடாது பிளவரிங் டைம்ல, அதிகமாகவும் வெயில் இருக்கலாம், பட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டெம்பரேச்சர் ஏற வெயில் அந்த காலங்களா இருக்கக்கூடாது, அதை பாத்துக்கணும். மற்றபடி எல்லா நாளிலயும் வந்து ஒரு சூட்டபிளான கிராப்னு பாத்தீங்கன்னா உளுந்து பச்சை பயிர் தான்.
1: ரகங்களையும் சொல்லிருக்கு சார், இப்ப அறிமுகப்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட விவசாயிகளால விரும்பக்கூடிய ரகங்களை பத்தி சொல்லுங்க.
0: தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னாக்க சென்டர்னு பாத்தீங்கன்னா வம்பன் தான் சென்டர். வம்பன் சென்டர் உள்ள வெரைட்டி தான் எல்லா பயிர் வகை பயிர்களும், உளுந்தா இருக்கட்டும், பச்சை பயிரா இருக்கட்டும், துவரையா இருக்கட்டும், காராமணியா இருக்கட்டும், இதுல எல்லாத்திலயுமே வந்து வம்பன் ரகங்கள் தான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து சூட்டபிளா இருக்கும். இப்ப ஆடுகள்ல இருந்து ரகத்தை வெளியிடுறாங்கன்னாக்க அது வந்து டெல்டாவுக்கு மாத்திரம் சூட் ஆகும், அதே மாதிரி ரைஸ் அளவுக்கு தான் அது சூட் ஆகும். வம்பன் வெரைட்டி அப்படி கிடையாது. வம்பன் வெரைட்டி பாத்தீங்கன்னா இப்ப ஆந்திரா வரைக்கும் போயாச்சு, குறிப்பாக வம்பன் நெட்டு, வம்பன் ஆறு, இதெல்லாம் ஆந்திராவில வந்து ஃபெமிலியரா இருக்குது. இப்ப வம்பன் நெட்டு ரொம்ப ஃபெமிலியரா இருக்குது, இங்கேயும் அந்த ரகம் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். இதுல என்ன பிரச்சனைனா இந்த மஞ்சள் தேமல் நோயின்னு ஒண்ணு வரும், அந்த நோயை இப்ப வராம தாக்காம இருக்கிறதுக்காக தான் இப்ப வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. மஞ்சள் தேமல் நோயை நல்லா தாங்கி வளரக்கூடிய எதிர்க்கக்கூடிய ரகங்கள் வந்து வம்பன் அஞ்சு, வம்பன் ஆறு, வம்பன் எட்டு, வம்பன் ஒன்பது, வம்பன் பத்து, பதினொன்னு, நிறைய ரகங்கள் பன்னெண்டு வரைக்கும் நாங்க வெளியிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வந்து நல்ல சூட்டபிளான ரகங்கள். இப்ப விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னாக்க ரகங்கள் வந்து இப்ப போடுறாங்க, அதே விஷயத்தை எடுத்து திரும்பி யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னாக்க அந்த அவங்க விதைச்சு சரி நல்ல ரகமா இருக்கு எடுத்துன்னு பயன்படுத்துறாங்கன்னாக்க அவங்க முன்னாடியே வந்து இந்த எல்லா முசைக்கு வரும், ஒரு ஒரு செடி எங்கேயாவது ஒன்று ரெண்டு வரும், அந்த மாதிரி முன்னாடியே அவங்க களை எடுத்துட்டு அதை கம்ப்ளீட்டா புடிங்கி போட்டுட்டு நல்லதா எடுத்து பண்ணாங்கன்னா நிச்சயம் அடுத்த சீசனுக்கு உங்களுக்கு வராது. அப்படி இல்லாத பட்சத்துல இப்ப வந்து சீசனல் வேரியேஷனுமே வருது. இப்ப இந்த வருஷம் வந்து நாங்க வந்து ரகத்தை வந்து வெளியிடுறோம், இந்த ரகம் வந்து நிறைய டெஸ்ட் பண்ண பிறகுதான் வந்து அது வெளியிடுறதுக்கான தகுதியே பெறுது, அதன் பிறகுதான் வெளியிடுறோம். இருந்தாலும் லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு என்ன பண்ணதுனாக்க சில டைம்ல வந்து சில ஏரியாவில வந்து மஞ்சள் தோம்பு நோய் வந்துருது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து போடுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா அடுத்த சீசன் போடாம விட்டுறணும். மற்றபடி இப்ப இருக்கிற ரகங்கள் ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த ரகம் எல்லாம் நல்ல ரகம் தான், அழகா போடலாம் உளுந்த பொறுத்த அளவுக்கு. அதே மாதிரி பச்சை பயிரை பொறுத்த அளவுக்கு வந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாமே ரொம்ப நல்ல ரகமா இருக்கிறது. துவரை பொறுத்த அளவுக்கு வம்பன் மூணு, அது குறுகிய கால ரகம், கோ எட்டு, அது அதிக வயதுடைய ரகங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரகம், நமக்கு சூட்டபிளான ரகம், நம்ம நிச்சயம் போடலாம்.
1: இந்த பயிர் வகை பயிர்கள் நம்ம போடுறதுனால ஒட்டுமொத்த நன்மைகள் அப்படின்னா என்னங்க சார், நம்ம நிலத்துக்கு என்னென்ன நன்மை? ஏன்னா இப்ப பயிர் சுழற்சி அப்படிங்கறது ரொம்ப முக்கியம்ன்றது தெரியும், ஆனா நம்ம தொடர்ச்சியா செய்யறோமா இல்லையான்னு தெரியல. ஆனா இந்த பயிர் சுழற்சியில இந்த பயிர் வகை பயிர்களோட பங்கு அப்படிங்கறது என்னங்க சார்?
0: சார் அதிகமா இருக்கு, பயிர் வகை பயிர்களுடைய பங்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல ஏன்னா இந்த நாடுன்னு ஒண்ணு இருக்கும் வேர்ல, இப்ப பயிர் வகை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணணும்னாக்க அறுத்துட்டு வெளியில களத்துல கொண்டுதான் போட்டு அடிக்கிறோம். அப்ப என்ன பண்ணோம்னா வேரெல்லாம் அங்கதான் இருக்கு, வேர் முடிச்சுகள் வந்து நிறைய பாக்டீரியால வச்சிருக்கோம். அந்த பாக்டீரியா வந்து வானத்துல இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி அதே சேமித்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தழைச்சத்துக்களை வந்து அழகா ரீட்டர்ன் பண்ணி நிச்சயம் வந்து மண்ணுக்கு கொடுக்கும், மண்ணுக்கு சத்தாவே போகும். அது சில ஏரியாவில் என்ன பண்ணா காய மாத்திரம் படிச்சுட்டு இலைய தழையோட என்ன பண்ணாங்கன்னா ஓட்டி விட்டுறாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சத்துக்கள் வந்து இயற்கையாகவே வந்து பூமியில சேரத்துக்கான வாய்ப்புகளை வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கறது. இதை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணாக்க எந்த லாஸுமே கிடையாது. இப்ப வேற ஒரு ரகம் நீங்க பயிர் போடுறீங்கன்னா நெல் போட்டாலும் வந்து சத்தை எடுத்துக்கிட்டு அது நல்லா வளரும். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சத்தை எடுக்காது. நெல்லுக்கும் இந்த பயிர் வகை பயிர்களுக்கும் ஏன் வந்து இதுல வந்து ஈல்டுல பாத்தீங்கன்னா மகசூல்ல வந்து வேரியேஷன் வருதுன்னா நெல்லுல ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. ஸ்டேஜஸ் சீட்லிங் ஸ்டேஜ், அப்புறம் வந்து டில்லரிங் ஸ்டேஜ், தூர் கட்டுதல், அப்புறம் வந்து பூ வர்றது, இந்த மாதிரியான ஸ்டேஜ்கள் இருக்கு. அதுல வந்து ஒன்னு ஒன்னு வந்து முடிஞ்ச பிறகு அடுத்ததுக்கு வராது, அப்படியே போயிட்டு இருக்கும். இதுல அப்படி கிடையாது, நீ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இலை வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் அதிகமா உரம் இருந்துச்சுன்னா தண்ணி கட்டினீங்கன்னா பூ வந்துகிட்டே இருக்கும், அந்த பிரச்சனை இது இருக்கும். இன்னொன்னு பூ வந்த பிறகு பாத்தீங்கன்னா இது பூமியில இருந்து சத்துக்களை வந்து அதிகமா எடுக்காது, இலை தான் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இலை சப்போர்ட் பண்றதுனாலதான் என்ன பண்ணுதுன்னா இதுக்கு நெல்லையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது ஈல்டு வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது.
1: இப்போ மண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன நன்மைகள் இருக்கு, நமக்கு ஒரு பயிரா அது என்ன நன்மைகள் செய்யுது நம்ம நிலத்துக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் சொன்னீங்க. அதை தாண்டி இப்ப நம்ம பயிர் வகை பயிர் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்ப இங்க வந்து போறது தஞ்சாவூர் இந்த டெல்டா பகுதிகளை பொறுத்த வரைக்கும் சாகுபடி பண்ணி முடிச்சு நெல்லெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து இதை வந்து அப்படியே போட்டுருவாங்க. பொதுவாக பயிர் மட்டும்தான் சாகுபடி பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிங்க என்னென்ன மாதிரியான உளவியல் தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கிறது அவசியமானது?
0: ஆக்சுவலா இந்த சீசன் வந்து ரொம்ப பெஸ்டான சீசன், நீங்க மேற்கு மேல வந்து எப்ப வேணாலும் போடலாம்.

0: மேற்கு மேல வெயில் நிறைய இருக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மழை பெஞ்சறப்பே ஓட்டி விட்டுட்டு வந்து விதைச்சு விட்டுணும். நல்ல ஒரு ஃபைன் டில்த் வர மாதிரி ஒரு ரெண்டு ஓட்டோ ஒரு ஓட்டோ, அது மண்ணுக்கு தகுந்த மாதிரி மணல் பண்பாடு உள்ள நிலமா இருந்ததுனாக்க ஒரு ஓட்டே போதும். கொஞ்சம் களிமண்ணா இருந்துச்சுனாக்க ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு முதல் மழைக்கு ஓட்டி விட்டுணும். ஆனா செகண்ட் மழைக்கு தெரியும், கிளைமேட்டுக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ணா எல்லாத்துக்கும் போடும்போது சார் பார் புடிச்சு லைன்ல தான் சார் போடணும். நம்ம விவசாயிகள் பண்றது வந்து அது பண்றதே இல்லையா, எல்லாமே தொழில்நுட்பம் இல்ல, அதை கடைபிடிக்கணும். பார் போட்டு லைன்ல ஒரு அடிக்கு ஒரு பார் போட்டுட்டு 10 சென்டிமீட்டருக்கு ஒரு விதை, ஒரு விதையோ ரெண்டு விதையோ ஊனிட்டு இப்ப நீங்க போடுறதுக்கு வந்து ஆள் வேணா உங்களுக்கு வந்து சிரமமா இருக்க மாதிரி தோணும். அது வீல்டு வந்து உங்களுக்கு அது வந்து மகசூல்ல வந்து வந்துடும். அது முன்னாடியே என்ன பண்றாங்கன்னாக்க இதை வந்து யாருமே அந்த மைண்ட் செட்டுக்கே வரல. இதை பொறுத்த அளவுக்கு அந்த கடலையா இருந்தாலும் சரி, கடலையுமே வந்து உணவு வித்து பயிர்கள் வந்தாலும் பயிர் வகை ஃபேமிலி தான் அது, அதுக்குமே அப்படிதான் மாணவரே தான் ஓட்டி போட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து லைன்ல எவ்வளவு அளவுக்கு வந்து பாப்புலேஷன் நம்ம மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மகசூல் வந்து நிச்சயம்.
1: எவ்வளவு சார் நம்ம சாதாரணமா எண்ணிக்கையை பராமரிக்கிறதுன்றது எவ்வளவு தூரம் பராமரிக்கணும்? இப்ப நம்ம ஒரு ஒரு ஏக்கருக்கு போடுறோம் அப்படின்ற பட்சத்துல உளுந்து எல்லாம் போட்டோம்னா
0: சைக்கிள் டயரை போட்டீங்கன்னா சார் 33 செடி வரணும் சார். அட்லீஸ்ட் 33 கூட வேணாம், 25 இருக்கணும். 25 வேணாம், அட்லீஸ்ட் 20 இருக்கணும். இருந்துச்சுன்னா டெஃபினட்டா என்ன பண்ணணும்னாக்க நமக்கு வந்து
1: எத்தனை கிலோ விதை தேவைப்படும் சார்? நம்ம
0: 8 கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து 8 கிலோ நீங்க லைன்ல போடும் போது 6 கிலோ கூட போதும். நீங்க 8 கிலோக்கு போனா 2 கிலோ மிச்சம் பண்ணிடலாம்.
1: ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு எவ்வளவு இடைவெளி?
0: 4 அடி. ஒன்னு நீங்க பார் போட்டு போடுங்க, அப்படி இல்லைன்னா லைன் கயிறு புடிச்சிருங்க. புடிச்சிட்டு நம்ம வீட்டு ஆள்களே சேர்ந்து போடுற மாதிரி இருந்தா கூட ஒரு 5 பேர் இருந்தா கூட ஒரு ஏக்கருக்கு வந்து 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒரு நாள்ல முடிச்சிடலாம். 2 பேர் கயிறு பிடிக்க, 8 பேர் கோடை இழுத்துட்டு அதுல விதைய விதைக்கிறதுக்கு இருந்தாங்கன்னா போதும் சார், போட்டுடலாம். அதே மாதிரி இப்ப உரத்தை பொறுத்த அளவுக்கு இதுக்கு வந்து அதிகமா தேவையே படாது. உரம் வந்து அதிகமே பேட தெரியும் அவங்களுக்கு. இப்ப உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மண்ணில சத்து நல்லா இருக்குன்னு தொழு உரம் தழை உரம் எல்லாம் போட்டு நான் மக்கி விட்டுருக்கிறேன்னாக்க இவங்க இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கூட போட வேண்டியதில்லை. ஏன்னா எதுவுமே வந்து இது வந்து அதிகமா இருந்தாலும் சட்ட பண்ணாது, குறைச்சி இருந்தாலும் கண்டுக்காது. அந்த மாதிரியான டைம்
1: விளைச்சல் பெரிய பாதிப்பு இருக்காது,
0: நிச்சயம் பாதிப்பு வராதுங்க சார். நல்ல ஒரு ரகம் இருக்கு. நீங்க மண்ணுல ஒண்ணுமே இல்ல, என் மண்ணு வந்து செடிகளுக்கே வந்து லாய்க்கப்படாதுன்னா வம்ப நாள்னு ஒரு ரகம் இப்ப இல்ல. அந்த ரகத்தை வந்து நீங்க கண்ண மூடி போட்டுடலாம். அது இருக்குதோ இல்லையோ நல்லா ஒண்ணுமே இல்லாத நேரத்துலதான் நல்லா வரும் அது. அந்த மாதிரியான ரகங்கள்லாம் நாங்க வச்சிருந்தோம். ஏன்னா இப்ப அது வந்து ரொம்ப இயர்ஸ் ஆச்சு, அதனால வந்து அதை நம்ம வந்து கல்டிவேஷன்ல கொண்டு வரல. மற்றபடி அந்த மாதிரி ஒரு நல்ல சார் எந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலும் தன்னை அபிவிருத்தி பண்ணதான் நினைக்கும். அது வந்து பயாலஜிக்கல் மெட்டீரியலுக்கு உள்ள குணங்கள், அதனால எந்த செடியும் பூக்காம காய்க்காம போகாது. இன்னொன்னு சார், மண்ணுல வந்து எந்த சத்துமே இல்ல, இந்த ரகம் தான் வந்து எனக்கு வந்து கை கொடுக்க நினைச்சீங்கன்னா எப்போதுமே வந்து ரகங்கள் வந்து மேக்சிமம் வந்து 30-35% மேல ஈல்டு கொடுக்காது. சப்போர்ட்டிங் வந்து 75% ஃபெர்டிலைசர் தண்ணி இதெல்லாம் தான் அதுக்கு வந்து சப்போர்ட். அது வந்து அது உண்மையான முழு திறனை வந்து கொடுக்கறதுக்கு. இதை மாத்திர அவங்க வந்து மற்ற கிராப்புக்கு வந்து ஃபாலோ பண்ணியாங்க, நெல்லுன்னா ஃபுல்லா ஃபாலோ பண்ணியாகணும். இதுக்கு ஃபாலோ பண்ணலன்னா கூட பரவாயில்ல, மெயின்டைன் பண்ணாங்கன்னா விதம் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா
1: எண்ணிக்கை மட்டும்
0: பராமரிச்சுட்டு ஒரு ஒரு கிராப்புக்கும் டெக்னாலஜி இருக்கு சார். ஸ்பிளிட் அப் நியூட்ரியன்ட் கொடுக்கணும், உரங்கள் வந்து ஸ்பிளிட் அப்ல கொடுக்கணும். நாங்க படிக்கும் போதெல்லாம் 2 இருந்தது, அப்புறம் 3 ஆச்சு, இப்ப 4 ஆச்சு, இப்ப 5 ஆயிடுச்சு. அதனால அந்த மாதிரி வந்து ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கணும், பிரிச்சு கொடுக்கணும் நெல். அதே மாதிரி இப்ப உளுந்து பச்சை பயிர் இந்த மாதிரி செடிகளுக்கு ஒரு தடவை வந்து நீங்க கண்டிப்பா பூ வர டைம்ல ஒரு 5% ஃபிளவர் வரும். 5%ங்கிறது வந்து ஒரு 100 செடி இருக்குன்னா 5 செடி பூத்துருச்சுன்னா அந்த டைம்ல வந்து டிஏபி அடிச்சு ஆகணும் சார்.
1: எவ்வளவு சார் அடிக்கணும் டிஏபி?
0: டிஏபி வந்து 2% டிஏபி. அந்த 2% டிஏபிய 4 கிலோ எடுத்து முதனால் நைட்டு 10 லிட்டர் தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு 2 தடவை வந்து கலக்கி விடணும். அவ்வளவுதான், அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங்கோ அல்லது ஈவினிங்கோ, ஈவினிங்னா பெட்டரா இருக்கும், ஒரு 3 மணி வாக்கலன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா மார்னிங் கூட சில டைம்ல பனி இருந்ததுனால அடிச்சோம்னா நமக்கு பிரயோஜனம் இருக்காது. ஈவினிங் அவர்ஸ்ல தண்ணி இருக்குல்ல 10 லிட்டர் 4 கிலோ போட்டிருக்கோம், 2-3 தடவை கலக்கி விட்டுருக்கோம். தெளிஞ்ச தண்ணியை மாத்திரம் எடுத்து வடிகட்டிட்டு 190 லிட்டர் தண்ணியில கலந்து கை ஸ்ப்ரேயர் வச்சு சலும்புரை வந்து செடி நனைகிற மாதிரி அடிச்சு விடணும். அதை அடிச்சு விட்டுட்டு திரும்பி 15 நாள் கழிச்சு ஒரு தடவை அடிச்சிடணும் சார்.
1: பூ பிடிக்க 5% பூ பிடிச்சி
0: ஆமா
1: ஒரு வாட்டி, அப்புறம் ஒரு 15 நாள்
0: 15 நாள் கழிச்சு அடிச்சு படி. எதுக்குன்னா பூ பிடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சுங்கன்னா பூ வராது, இலைகள் வந்து நிறைய வைக்க ஆரம்பிச்சிடும், அப்படியே வேஸ்ட். அது ரகங்களை பொறுத்து. இப்ப அதை நான் ஏற்கனவே சொன்னல, ஒரு ரகம் மண்ணுல எது இல்லைன்னா கூட வந்துடும் சொல்லிட்டு அந்த ரகத்தை வந்து நீங்க பூ வராம அடிச்சிட்டீங்கனாக்க அது தடை பண்ணிட்டே இருக்கும், பூ வராது. அதுக்காக தான் சொல்றேன் 5%-10%க்குள்ள வரணும். அந்த போது அடிச்சுட்டு அடுத்து ஒரு 15 நாள் கழிச்சு திரும்பி ஒரு டன் கொடுத்துடணும். இப்ப என்ன பிரச்சனைனா சார், இது ஏன் டிஏபி வந்து முக்கியமா அடிக்கணும்னா டிஏபி தன்மை என்னன்னா பூ வருது இல்லீங்களா, பூ வர டைம்ல எல்லா செடி கொடிகளிலுமே வந்து பூ வந்து கீழே கொட்டும். பாத்திருப்பீங்க எங்கேயாவது வரான் செடி இருந்தா அது வந்து அந்த பூ வந்து முழுமை அடைஞ்சு கொட்டுறது வேற, பாதிலேயே கொட்டுறது வேற. இப்ப இதுக்கு என்னன்னா வந்து டெக்னிக்கலா வந்து நம்ம சொல்ல பார்த்தோம்னா அப்சசின் வந்து

0: டெவலப் ஆகும். அப்சசின் டெவலப் ஆச்சுனாக்க அந்த பூ காம்பு இருக்குல்ல அத போய் இடிக்கும். இடிக்கும் போது அந்த பூ காம்பு ரொம்ப மெலியமா இருக்கும், மெல்லியமா இருக்கும், அதனால வந்து கீழே விழுந்துடும். இது வந்து உளுந்து பச்சை பயிர் பயிர் வேலைப்பயர்களுக்கு பொதுவாகவே வந்து அதிகமா அப்சஷன் வந்து டெவலப் ஆகும். அந்த அப்சஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம்னா இந்த டிஏபி நம்ம அடிக்கணும். டிஏபி அடிக்கும் போது பிளவர் வந்து நின்றுடும். இது என்ன ஆகுதுனாக்க அந்த அப்சஷன் வந்து பிளவரிங் பீரியட்ல தான் வந்து பீக்ல இருக்கும். அந்த பிளவரிங் பீரியட்ங்கிறது 15 நாள் தான். அந்த 15 நாள் என்ன பண்ணுவோம்னாக்க அடுத்த டைம் வந்து இது ஒரு தடவை அடிக்கும் போது அப்படியே குறையும், அந்த அப்சஷன் குறையும், அடுத்து திரும்பி ரைஸ் ஆகும். சோ திரும்பவும் நம்ம அடிச்சோம்னா என்ன பண்ணுனாக்க திரும்பவும் அது கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்ப பிளவர் அப்படியே நிக்கும். 80% பிளவர் வந்து கொட்டும் சார். இதுல 100 பூ வைக்கிறதுனா 80 பூ கொட்டிடும். அந்த 20 பிளவரையும் நீங்க வந்து நிறுத்தினீங்கன்னா ஒரு செடியில 20% ஆஃப் தி பிளவர் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம். அது நிறுத்துறதுக்காக தான் அந்த டிஏபி அடிக்கணும். இதை வந்து ஃபார்மர்ஸ் வந்து அடிச்ச ஃபார்மருக்கு நல்லா தெரியும், அனுபவம் இருக்கும். டிஏபினால என்ன நன்மைங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த டெக்னாலஜி நிச்சயம் உங்க எந்த பல்சஸா இருந்தாலும் பயிர் வகை பயிர்களா இருந்தாலும் இதை அடிச்சே சேரணும் சார். இதை அடிக்காம அவங்க பண்ணாங்கனாக்கா ஈல்டு வந்து குறைஞ்சுதான் இருக்கும்.
1: சரி, இது இல்லாம அவங்க கொடுக்க வேண்டிய உரங்கள்லாம் என்னென்ன கொடுக்கணும்?
0: உரங்களை பொறுத்த அளவுக்கு சார் நம்ம வந்து பசுந்தாள் உரங்களை வந்து அவங்க நிறைய பயன்படுத்தலாம். இப்ப நான் வந்து ஒரு சென்ட்டுக்கு கூட நான் சொல்றது கணக்கு சொல்றதுக்கு நல்ல முடியும். ஒரு சென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரியானா 1/4 கிலோ வேணும் ஒரு சென்ட் ஏரியாவுக்கு. அதே மாதிரி பொட்டாஷியம்னா 150 கிராமே போதும், ஒரு சென்ட்டுக்கு 150 கிராம் போதும். அதுமே 1/4 கிலோ வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாஸ்பரஸ் வந்து 2 கிலோ. இதுதான் வந்து அளவு. இத வந்து அவங்க வந்து கூட போட்டாலும் சரி குறைச்சு போட்டாலும் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு உளுந்து பச்சை பயிரை பொறுத்த அளவுக்கு டிஏபி தான் டெக்னாலஜி வந்து முக்கியமான டெக்னாலஜி. அதே மாதிரி என்ன
1: பண்ணுவாங்க,
0: ஆமா சார், டிஏபி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தண்ணி நிறைய பேருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க தண்ணி இல்லைனாலும் வந்துடும் நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. தண்ணி வந்து பூ வைக்கிற டைம்ல வந்து நிச்சயம் வந்து 2 தண்ணி கட்டி ஆகணும். நீங்க டிஏபி அடிச்சாலும் 2 தண்ணி கட்டி ஆகணும். கட்டினாதான் இந்த 2 டெக்னாலஜியும் வந்து டெல்டாவில வந்து நம்ம ரைஸ் வளக்கு ஃபாலோ பண்ணாம இருந்தாலுமே சரி மேல் உள்ள நிலங்களுக்கு போட்டாங்கன்னா நிச்சயம் இந்த 2 டெக்னாலஜியும் வந்து அவங்க நிச்சயம் கடைபிடிச்சா ஆகணும். கடைபிடிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்சம் 500 கிலோ அவங்களுக்கு வந்துடும். 500 கிலோங்கும் போது அவங்களுக்கு வந்து லாபமா தான் இருக்கும். ஏன்னா இங்க டெல்டா பகுதியில வந்து எஸ்பெஷலி ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பக்கம்லாம் 1/4 வந்து 1800 கிலோ எடுத்திருக்காங்க ஏக்கருக்கு. அதே ஒம்பன் பக்கத்துல வந்து ஒம்பன் 4 ரோடுன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் நம்ம சென்டர் இருக்கு. அங்க ஒருத்தர் வந்து அவர் பொண்ணு கல்யாணத்தையும் பண்ணி வச்சார். ஏன்னா சீர் ப்ரொடக்ஷனா எங்களுக்கு நாங்க சேர்த்து விட்டுட்டு சீர் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசரா அவங்க ஆக்கிட்டோம். அவரு வந்து என்னன்னா பொண்ணுக்கு அந்த டைம்ல இப்ப 2004 அந்த டைம்ல வந்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறாரு. கஷ்டம், இதுல வந்து இங்க ஜாயின் பண்றாரு, ஒரு கடத்தவெல்லாம் அடிச்சிட்டாரு. சீர் ப்ரொடியூசர் ஆனதுனாலதான் அவரு வந்து பண்ண முடிஞ்சது. அதனால வந்து சீர் ப்ரொடக்ஷன் போனாலும் லாபம், சீர் ப்ரொடக்ஷன் போனாலும் இந்த டெக்னாலஜி பண்ணி ஆகணும்.
1: சரிங்க சார். இப்ப இதுல வந்து நம்ம இந்த பயிர் வகை பயிர்களுக்குன்னே சில பூஸ்டர் எல்லாம் கூட நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கொடுக்கறாங்க இல்லைங்க சார், அது நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் சார்? அது எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும்?
0: அதுமே இப்ப அந்த பூஸ்டர் பொறுத்த அளவுக்கு சார் இப்ப டெல்டாவில வந்து நம்ம ரைஸ் ஃபால் இருக்குல்ல அதுல வந்து தண்ணி இல்லாதனால அவங்க போய் அடிக்கிறது இல்ல. இப்ப இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல வரேன், ஏன் ஆந்திரா பாருங்களோ 1200 கிலோ எடுக்கிறாங்கன்னா அங்க வந்து கிருஷ்ணா நதி வாட்டர் இருக்கு, பெரணிகள் அது, அது வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணுது. 2 தடவை அவங்க வந்து பூ வைக்கிற டைம்லயும் நடுவுலயும் அவங்க வந்து தண்ணி பாய்ச்சிருவாங்க. அதனால வந்து அதுவும் டெக்னாலஜி தானே அவங்களுக்கு வந்துருது.
1: இங்கேயும் அதேதான் சொல்றீங்க, பூ வச்சதுல இருந்து 2 வாட்டி நம்ம தண்ணி கட்டிடணும்னு
0: தண்ணி கட்டினா சொல்லணும். இங்கேயாவது மேட்டு நிலத்துல வந்து போர் இருக்கும் கொடுத்துருவாங்க, டெல்டாவில வந்து அது இருக்காது, போர் இருக்காது. போர் இருக்கிறவங்க கொடுத்தாங்கன்னா இன்னும் சேமம் நல்லது. அங்க இருக்காதனால என்ன பண்ணும்னா பூஸ்டர் வந்து அதுக்காகவே டெவலப் பண்ணாங்க நம்ம ஆட்கள். ஒரு தடவை கொடுத்தா போதுங்கிறதாதான் இது பண்ணாங்க. அட்லீஸ்ட் இதையும் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுமே எஃபெக்டிவா தான் இருக்கும். அதுல ஒண்ணும் இல்ல, இது டெல்டாவுக்காக தான் அது வந்து ஆக்சுவலாவே வந்து
1: எப்ப கொடுக்கணும் சார்? அவங்க கரெக்டா பிளவரிங்
0: வச்சு பிளவரிங் டைம்ல கொடுக்கணும் சார். பிளவரிங்க்கு முன்னாடி கொடுக்கூடாது, பிளவரிங் டைம்ல கொடுக்கணும். நிச்சயம் கரெக்டா இருக்கும்.
1: அது எவ்வளவு கொடுக்கணும் சார்?
0: அதுமே வந்து 2% மேல போக கூடாது சார், அதை பாத்துக்கணும். அது அதிகமா போச்சுனாக்கா ஸ்கார்ச் வந்துடும், செடி வந்து ஒரு மாதிரி இதாயிடும், துருண்டு போயிடும். அதனால அது பாத்துக்கணும், எல்லாருமே அதை பாத்துக்கணும்.
1: இதுல நமக்கு வரக்கூடிய முக்கியமான நோய்கள் என்னன்னா எப்படி சமாளிக்கலாம்?
0: மஞ்சள் தைமல் நோய் தான் பெரிய பிரச்சனை. இதுல மஞ்சள் தைமல் நோய்க்கு நம்ம வந்து நிறைய வேப்ப எண்ணெய் சாறு எல்லாமே நம்ம சொல்லுவோம். பட் அதுல வந்து முக்கியமானது வந்து தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் தான். இப்போ அம்பல்ல இருந்து ரிலீஸ் பண்ற எல்லா ரகமுமே வந்து மஞ்சள் தேமல் நோயை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் தான். இதுல என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெயின் மாறிக்குது, வைரஸ் ஸ்ட்ரெயின் மாறிக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் வருது. அப்படி இருக்கும்போது இந்த ஏழையே வந்து ஒரு 15 நாள்லயே வந்து சில டைம்ல 20 நாள்ல வர ஆரம்பிச்சு அந்த மஞ்சள் தேமல் மர செடியெல்லாம் எடுத்து வெளியில போட்டு கொளுத்தி விட்டுணும். அப்படின்னா எங்கேயாவது போட்டு போச்சு விட்டுணும். போச்சு விட்டுட்டு ஒரு ஸ்ப்ரே ஏதாவது வந்து அவங்களுக்கு லோக்கல்ல கிடைக்கிற வேப்பெண்ணெய் ஸ்ப்ரேயே பெஸ்ட் தான், அதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா இப்ப கிடைக்கிற அந்த இருக்குங்களா 0.5 எடுத்து ஒரு லிட்டருக்கு, முன்னாடி எல்லாம் 2 ml 3 ml ஊத்துவாங்க, இப்ப அது கிடையவே கிடையாது. இப்ப இருக்கிறதா அந்த ஜெனரேஷன் இதெல்லாம் வந்துருச்சு. அதனால வந்து லோக்கல்ல உள்ள அங்க ஏடி யாராவது இருந்தாங்கன்னா, அப்படி இல்லன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்ல இருந்தாங்கன்னா, இல்ல நம்ம யூனிவர்சிட்டியினுடைய சென்டர் இருக்கும், அங்க போய் கேட்டு என்ன மருந்தோ

0: அதை வாங்கி டைம்ல அடிச்சுட்டு ஒரு ஒரு தடவை அடிச்சா கூட போதும். அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு மருந்து அடிச்சிட்டாங்கன்னா போதும். ஒண்ணு வேப்பங்கொட்ட சாறு அப்படி இல்லன்னா இதை அடிக்கணும். அடிச்சிட்டாங்கனாக்கா அது பிரச்சனையே வராதுங்க சார். நோயை பொறுத்தளவுக்கு அதுதான். பூச்சி வந்து எப்போ வரும்னா சில ரகங்கள்ல வந்து ஸ்டெம் லைன் சொல்லுவாங்க சார், முளைக்கும் போதே ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளேயே வந்துடும். அதுதான் ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணும், ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அப்ப அதுக்கு வந்து சீ ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே வராது.
1: நிறைவாக நம்ம டெல்டா பகுதியில் இருக்க விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்யறதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்னென்ன தொழில்நுட்பங்களை மறக்காம செஞ்சாங்க கண்டிப்பாக வெற்றிகரமா செய்யலாம்ன்றது மட்டும் சுருக்கமா சொல்லுங்க.
0: ஆமா சார், ஆக்சுவலா வந்து தொழில்னா விவசாயம் தான் முதல். இப்ப வந்து நம்மளுடைய கிளைமேட்டுகள்லாம் பாத்தீங்கன்னாக்க மாறி மாறி வந்துட்டு இருக்குது. மாறி மாறி வர கிளைமேட்டுக்கு சூட்டபிளான பயிர்கள்னு பாத்தீங்கன்னாக்க உளுந்து பச்சை பயிர் தான், துவரை தான், காராமணி தான். காராமணி கூட ஒரு செகண்டரி அதுல தான் இருக்குது. உளுந்து பச்சை பயிர் தான் நமக்கு வந்து மேக்சிமம் வந்து நமக்கு வந்து அதிகமான வருமானங்களை கொடுக்கக்கூடிய லெவல்ல இருக்குது. இது ரெண்டையுமே வந்து இவங்க வந்து கரெக்டான காலத்துல இது உங்க ஏரியாவுக்கு அந்த மாதிரி பூ வைக்கிற டைம்ல வந்து அதிக வெயில் அதிகமா இருக்கலாம் சார். பட் அந்த டைம்ல தினசரி ஒரு ஒரு சென்டிகிரேட் ஏறிட்டே இருக்கும், அந்த டைம்லயும் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ரெகுலரா மழை தொடர்ந்து பெய்யும். பொதுவா அக்டோபர்ல தான் மிடில் வந்து மழை வந்து ரெகுலரா வரும். அக்டோபர் மிடில் டு நவம்பர் மிடில் ரெகுலரா மழை வந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்ல பூக்காத அளவுக்கு பாத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி டேட் ஆஃப் சோயிங் வந்து இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாங்கன்னா அவங்க கரெக்டான ஈல்ட எடுத்துருவாங்க. இதுலதான் வருமானமும் அதிகமா இருக்கும். இன்னொன்னு சத்து வேற கூட, நெல்ல அரிசி சாப்பிட சொன்னாலுமே வந்து அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு சாப்பாடுன்னா எல்லாம் ஒரு கூட்டு தான். சாப்பாடுன்னு சொன்னோம்னா என்ன ஆகுது, நெல் அரிசி இருக்குது, உளுந்து உளுந்து துவரம் பருப்பினுடைய பருப்பு இருக்குது, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் சாப்பாடு. அது இல்லாம கொஞ்சம் கூட்டு பொரியல், கூட்டு பொரியல். சோ என்னதான் இருந்தாலும் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து புரோட்டீன் பேஸ்ட் மெட்டீரியல் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி குழந்தைக்கு முதல் சாப்பாடு ஊட்ட சொல்றது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா புரோட்டீன் பேஸ்ட் மெட்டீரியல் தான் கொடுக்க சொல்லுவாங்க. பருப்பு சாதம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா மூளை குழந்தைங்களுக்கு மூளை வளர்றதுக்கும் அதுதான், அதே மாதிரி பாடி பில்ட் ஆகுறதுக்கும் வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இது வந்து வருமானத்தை மாத்திரம் கொடுக்காது, உடல் ஆரோக்கியத்தையும் பேணி காக்கும். இப்பத்த நிலைமைக்கு வந்து அரிசி நிறைய சாப்பிட்டா சுகர் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. ஆனா எங்குமே வந்து புரதம் சேர்ந்த மெட்டீரியல் சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை வருதுன்னு யாரும் சொல்றது கிடையாது. அதனால இந்த உளுந்து பச்சை பயிரை வந்து சாகுபடி செஞ்சு விவசாயிகள் நல்ல பயனாளி மாதிரி
1: கேட்டுக்கொள்கின்றேன். விவசாயிகள் சமயம் இருக்குன்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாங்க?
0: 98-65-36-33 இதுதான் என்னுடைய நம்பரு. எந்த டைம் வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். எந்த சந்தேகமும் நான் வந்து நிவர்த்தி பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன்.
1: நன்றிங்க சார்.
0: தேங்க்யூ சார்.
2: கண்மணி, பாசிப்பயிறு, உளுந்து, தட்டப்பயிறு, துவரை எல்லாமே மண் வளத்தை சேர்க்கறதுல முக்கியமான பங்கு வகிக்குது.
3: ஆமாக்கா, மண்ணுக்கு மட்டும் இல்ல மனுஷங்களுக்கும் ஒரு வளமான ஆரோக்கியத்தை கொடுக்க கூடியதா தான் இருக்கு.
2: அதோட வறட்சிய தாங்கி வளரக்கூடிய ரகமும் இருக்குது. மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு கொண்ட ரகமும் இருக்குது.
3: ஆமாக்கா, பருவ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வளர்ற ரகமா இருந்தாலுமே ஈச்சங்கோட்டை டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் M பாண்டியன் அவங்க சொன்ன தொழில்நுட்பங்களையும் கடைபிடிச்சோம்னா
2: என்ன, அடுத்த வருஷம் ஆடிக்கு இன்னும் ஆகா ஓகோன்னு இருக்கலாமே.
3: அதேக்கா.
4: இதுவரை வளம் சேர்க்கும் பயறு வகைகள் நேர்முகத்தில் பங்கேற்றார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் M பாண்டியன் அவர்கள். உடன் உரையாடினார் S கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
5: நிகழ்ச்சியில் தொடர்ந்து
6: போடணும் உளுந்து போடணும் போடணும் உளுந்து போடணும் நம்ம நாடு வாழ.

0: காசி எடுக்க உளுந்து பயிறு போடணும். வறட்சியிலே காசி எடுக்க உளுந்து பயிறு போடணும்.
1: அதுக்கு ஏத்த உளுந்து ரகம் டீ உம்பது போடணும். அதுக்கு ஏத்த உளுந்து ரகம் டீ உம்பது போடணும்.
0: போடணும் உளுந்து போடணும். நம்ம நாடு வாழ வீடு வாழ போடணும் உளுந்து போடணும். ஏக்கருக்கு 10 கிலோ தழைச்சத்து போடணும். ஏக்கருக்கு 10 கிலோ தழைச்சத்து போடணும்.
1: மணிச்சத்து 20 கிலோ அதையும் கூட போடணும். மணிச்சத்து 20 கிலோ அதையும் கூட போடணும்.
0: போடணும் உளுந்து போடணும். நம்ம நாடு வாழ வீடு

மெல்லிசை கேட்டீர்கள். இனி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் தோட்டக்கலை துறையின் மூலம் ஆடிப்பட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பில் கத்தரி, தக்காளி, வெண்டை, கீரை, கொத்தவரை ஆகிய 5 வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பு முழு விலையில் 30 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பானது சுமார் 2-3 சென்ட் வரை உள்ள வீட்டின் புறக்கடை பகுதிகளில் விதைப்பு செய்ய போதுமானதாகும். எனவே தேவைப்படும் விவசாயிகள், பொதுமக்கள் ஆதார் அட்டை நகலினை கொடுத்து ஆடிப்பட்ட விதை தொகுப்புகளை பெற்று பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு அந்தந்த வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரைகள். வரும் நாட்களில் லேசான மழை பெய்யும் என்பதால் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழை நீரை சேமிக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையை பயன்படுத்தி அறுவடை நிலையில் இருக்கும் கோடை நெற்பயிரை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த நெல் விதைகளை நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். கால்நடைகள் வளர்ப்போர் கறவை மாடுகளில் ஏற்படும் மடிவீக்க நோயை கட்டுப்படுத்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு மடியை கறப்பதற்கு முன்பும் பின்பும் சுத்தம் செய்ய வேண்டும். இவ்வாறு ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் அறிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்ட கோழி பண்ணையாளர்களின் கவனத்திற்கு. கோடைக்காலம் முடிந்தும் சூப்பர் எல்நினோ விளைவு காரணமாக வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் முட்டையிடும் கோழிகளில் வெப்ப அயர்ச்சி காரணமாக தீவன எடுப்பு குறையும். வெப்ப அதிர்ச்சி காரணமாக கோழிகள் இறக்கவும் நேரிடும். எனவே வெப்ப தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாக்கவும் முட்டையிடும் திறனை சமநிலையில் வைக்கவும் பகல் வேளையில், அதாவது பிற்பகல் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை தீவனம் அளிப்பதை தவிர்க்க வேண்டும். தற்போதைய காலநிலையில் முட்டையிடும் கோழிகளுக்கு நாள் முழுவதும் குளிர்ச்சியான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். கோழி தீவனத்தில் சோயா எண்ணெயை சேர்ப்பதன் மூலம் வெப்ப அயர்ச்சியை ஓரளவு குறைக்கலாம். தீவனத்தில் தேவையான அளவு எலக்ட்ரோலைட்ஸ் உயிர் சத்துக்கள் சேர்ப்பதன் மூலம் வெப்ப அயர்ச்சியின் தாக்கம் உற்பத்தி குறைவினை தவிர்க்கலாம். பண்ணைகளில் இரவு நேரத்தில் 1 மணி நேரம் விளக்குகளை எரியவிடுவதன் மூலம் கோழிகள் உட்கொள்ளும் அடர் தீவனத்தின் அளவினை அதிகரிக்கலாம். வெப்பம் அதிகமாக இருக்கும் மதிய வேளையில் தண்ணீர் தெளிப்பான்களை பயன்படுத்தி வெப்பத்தின் தாக்கத்தினை குறைக்கலாம். கடந்த வாரம் கோழியின கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட 2 பண்ணை கோழிகள் பெரும்பாலும் நாள்பட்ட சுவாச நோய், மேல்மூச்சு குழல் அயர்ச்சி, நாட்டுக்கோழிகள் வெள்ளை கழிச்சல் ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே பண்ணையாளர்கள் தகுந்த உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும், தடுப்பூசி செலுத்துதல், தண்ணீரில் கிருமி நாசினி அளித்தல், கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை, தீவிர உயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வேளாண் அறிவுரைகள். தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் அதன் தாக்கத்தை குறைக்க 1% பொட்டாசியம் குளோரைடு அல்லது 0.5% கூட்டு உரம் ஆகிய கரைசல்களை காலை அல்லது மாலை வேளையில் பயிர்களின் இலைகளில் தெளிப்பதன் மூலம் வறட்சியை தாங்கும் திறன் அதிகரிக்கும். நீர் வசதியுள்ள விவசாயிகள் மதிய நேரத்தை தவிர்த்து மாலை 6 மணி முதல் காலை 8 மணிக்குள் நுண்ணீர் பாசன முறைகளான சொட்டு நீர் பாசனம் அல்லது தெளிப்பு நீர் பாசனத்தை செய்யலாம். வறட்சி காலத்தில் தோட்டக்கலை பயிர்களான பழவகை மரங்களை காப்பாற்ற சில உத்திகளை கையாள்வது அவசியம். அதாவது மூடாக்கி இடுதல், தென்னை நார், கரும்பு சக்கை, பிளாஸ்டிக் ஷீட் ஆகியவற்றை பயன்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை 15 நாட்கள் வரை தக்க வைக்கலாம். அடுத்து நுண்ணுயிர் பயன்பாடு.

வாம் ஆசோஸ்பைரில்லம் ஆகியவற்றை மண்ணில் இடுவதன் மூலம் வேரின் வளர்ச்சியை அதிகரித்து வறட்சியை தாங்கும் திறனையும் அதிகரிக்கலாம். இவ்வாறு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளே, தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் சம்பா, தாளடி, கோடை பருவத்திற்கேற்ற ADT 51, ADT 46, ADT 58, ADT 61, ADT 42, CO 51 ஆகிய உண்மை நிலை நெல் விதைகளும், வம்பன் 8 உளுந்து ரக உண்மை நிலை விதையும் இருப்பில் உள்ளன. மேலும் மண்வள மேம்பாட்டிற்கு உகந்த மண்புழு உரமும் இருப்பில் உள்ளது. தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் உதவி பேராசிரியர்

வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் சம்பா, தாளடி, கோடை பருவத்திற்கேற்ற ADT 51, ADT 46, ADT 58, ADT 61, ADT 42, CO 51 ஆகிய உண்மை நிலை நெல் விதைகளும், வம்பன் 8 உளுந்து ரக உண்மை நிலை விதையும் இருப்பில் உள்ளன. மேலும் மண்வள மேம்பாட்டிற்கு உகந்த மண்புழு உரமும் இருப்பில் உள்ளது. தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் உதவி பேராசிரியர், தலைவர், வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம், தஞ்சாவூர் என்ற முகவரியில் தொடர்பு கொண்டு பயனடையுமாறு தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். மேலும் தொடர்புக்கு 04-3-6-2 என்ற தஞ்சாவூர் முன்னிணைப்பு எண்ணோடு 26-76-19 மற்றொரு எண் 9551-7311-8. தொடர்பு எண்கள் மீண்டும் 04-3-6-2 என்ற தஞ்சாவூர் முன்னிணைப்பு எண்ணோடு 26-76-19 மற்றொரு எண் 9551-7311-8.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லெல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் நா புனிதவதி. நான் திட்ட ஒருங்கிணைப்பாளராக வேளாண்மை அருள் நிலையம் சிறுகமணியில் பணிபுரிந்து வருகிறேன். இந்த ஆடி மாதத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைப்பதை பற்றி, விதைகளை எப்படி தேர்வு செய்வது, எவ்வாறு விதை நீர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் நாளை நடைபெறும் வசந்த அழைப்பில் கூறவுள்ளேன். அதனால் விவசாயிகள் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: நேர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் (43-1) என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240-102-1 மற்றும் முறையன் 240-106-102-1. உங்களுக்காக வாட்ஸ்அப் எண் கூட இருக்கு 938-546-102-1. திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நீட் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சட்டத்திருத்த மசோதா மக்களவையிலும், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா மாநிலங்களவையிலும் இன்று நிறைவேறின. குஜராத், மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்த நிலையில், குஜராத் மஞ்சள்பூர் தொகுதியை பிஜேபியும், மத்திய பிரதேசம் டாட்டியா தொகுதியில் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளன. பீகார் பங்கிப்பூர் தொகுதியில் ஜன் சூரஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் 19,324 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே வர்த்தகம், முதலீடு, மருத்துவத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உஸ்பெகிஸ்தான் வர்த்தகத்துறை அமைச்சர் லாசிஸை இன்று சந்தித்த பின்னர் அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒத்துழைப்பு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாட்டில் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவையை அவசர மருத்துவ சிகிச்சைக்காக அறிமுகப்படுத்தும் வகையில் மோட்டார் வாகன விதிகளில் திருத்தம் செய்வதற்கான வரைவு அறிவிக்கையை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் அவசர காலங்களில் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ சிகிச்சைக்கான அணுகலை மேம்படுத்தவும் விரைவான சிகிச்சை அளிக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் மற்றும் மாம்பாக்கம்

கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் பகுதியில் சமையலறை கொட்டகையில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் இன்று உத்தரவிட்டுள்ளார். பலத்த தீக்காயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் லேசான தீக்காயங்களுடன் சிகிச்சை பெறுபவருக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார். தமிழகத்தில் அரிசி விலை உயர்வால் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தும் அரிசி வகைகளின் விலை உயரவில்லை என்றும், வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படும் சன்னரக அரிசி விலை மட்டுமே உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் கோவில் நிலங்களை மீட்க விரைவில் குழு அமைத்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்து சமய அறநிலையத்துறையில் விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றார். கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 7,968 மனுக்களில் 4,136 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் சந்தைமேடு அணைக்கரை உள்ளிட்ட பகுதி பழங்குடியின மாணாக்கருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கக்கோரி அப்பகுதி மக்கள் ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்கிடம் மனு அளித்தனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் சிறுதானிய உணவு விற்பனையகத்தில் தடை செய்யப்பட்ட நெகிழிப்பைகள் பயன்படுத்தியதாக வந்த புகாரை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு சீல் வைத்தனர். திருச்சி அதவத்தூர் துணை மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் போசம்பட்டி, கொய்யாத்தோப்பு, புலியூர், குழுமணி, ஒத்தக்கடை, அள்ளித்துறை, அதவத்தூர், சோமரசம்பேட்டை, புங்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் வியாழக்கிழமை காலை 9:30 முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி ஸ்ரீரங்கம் நம்பெருமாளின் சகோதரி காவிரி தாய்க்கு பட்டு வஸ்திரங்கள், மங்கள பொருட்கள் வைத்து சீர் வழங்கும் வைபவம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழாவில் மக்கள் இன்று பக்தி சிரத்தையுடன் வழிபாடுகளை மேற்கொண்டனர். பவானி சாகர் அணையில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ச்சியுடன் இந்நாளை கொண்டாடினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழாவில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான வில்வித்தை போட்டியில் பெங்களூருவைச் சேர்ந்த மாணவி வெற்றி பெற்று பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 400 வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருப்பத்தூர், வேலூர், விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கூழாங்கல், நடுமலை ஆறு, சின்ன கல்லார், பிர்லா நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, செல்ஃபி எடுக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உட்பட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: நேரம் 8 மணி 6 நிமிடம் 6 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்டு மகிழ இது இரவு இசை இனிமை. யாராலும் தர இயலாத ஏதோ ஒரு மகிழ்ச்சியை, நிறைவை, அமைதியை, பரவசத்தை நிச்சயம் ஒரு பாடல் தந்துவிட்டு சென்று விடுகிறது. அப்படியான உங்கள் உள்ளம் தேடும் அந்த பாடலை இப்பொழுது கேட்கலாம் நேரலையில்.
1: நேரலையில் பாடல்களை கேட்பதற்கு அறிமுகங்கள் 240-102-1 அப்படிங்கிற எண்ணையும், வழக்கமான நேயர்கள் 246-102-1 அப்படிங்கிற எண்ணையும் தொட்டு

0: நேரம் 8:11. நேயர்கள் கேட்டு நிதிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம்.
0: ஒரே இறைச்சலா இருக்கு, இப்பதான் முதல் முறையா வானொலியில பேசுறீங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கம்மா ரூபாமா? சரிங்கம்மா, எவ்வளவு நாளா நம்ம வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க?

0: இப்பதான் சார் ரெண்டு நாளா கேக்குறேன்.
1: அப்படிங்களா? தொடர்ந்து வந்து கேளுங்க, மகிழ்ச்சியான பாடல்கள் நிறைய, நல்ல நல்ல பாடல்கள்லாம் வரும். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
0: செந்தூர பாண்டியன் போடுங்க சார்.
1: சரிங்கம்மா, நன்றிக்கம்மா இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான நீங்கள் கேட்ட அந்த அருமையான பாடல் வருது. நன்றிக்கம்மா.

0: 8:17 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இடைக்கால திரையிசை பாடல்களின் அணிவகுப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் இது இரவு இசை இனிமை. இப்போ பாடல் கேட்பதற்காக இணைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மங்கப்பட்டியிலிருந்து செல்லதுரை பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க செல்லதுரை, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வாஜியார் வீட்டு பிள்ளைங்க சார் படம், பாடல் ஒரு ஒரு பூஞ்சோலையாங்கிற பாடலுங்க சார்.
0: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வர்றது கேட்டலாம்.
1: நன்றிங்க சார்.

0: நேரம் 8:23, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1, திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை இரண்டிலும் நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது இது இரவு இசை இனிமை. நேரலை நிகழ்ச்சி 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நேயர்களின் விருப்ப பாடல்கள். அந்த வகையில இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: நான் சாந்தா பேசுறேங்க சார், திருச்சி திருவரம்பூர்ல இருந்து.
0: நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க சார்.
0: இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாங்க சார்.
0: சரி சரி. எவ்வளவு காலமா நம்ம திருச்சி வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க?
1: ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம்.
0: சரி, இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணலையா?
1: பண்ணலைங்க சார்.
0: இன்னைக்கு முயற்சி பண்ணீங்க, உடனே இணைப்பு கிடைச்சிருச்சு, அப்படித்தானே?
1: ஆமாங்க சார்.
0: சரி, இந்த நிகழ்வு எப்படி இருக்குது உங்களுக்கு? வானொலியில பேசுறது
1: நல்லா இருக்கு சார்.
0: நேரலையில பேசுறது சந்தோஷமா இருக்கு. சரி சரி, இன்னைக்கு முதல் நேரம் முதல் முறையா பேச வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: சிந்து நதி புல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
0: சரிங்கம்மா. சரி, பாடல் வருது கேட்கலாம்.
1: சரி,
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ சார்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசையை நிமி கேட்டணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:29 நிமிடம் இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: சொல்வது
1: கரூர் மாவட்டம் தோட்டமலை தலைஞ்சி கண்ணன்.
0: சொல்லுங்க கண்ணன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: ஐயா இன்னைக்கு ஆடி பெருக்கு, அனைவருக்கும் நல்வாழ்த்து. இன்னைக்கு காவேரியில தண்ணி வராட்டியும் நம்ம மனசுல வந்து தண்ணி இருக்கு, அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது.
0: தண்ணி வந்துகிட்டே இருக்கு, நம்ம அடுத்த வருடம் வந்து இன்னும் சிறப்பா கொண்டாடலாம். இப்ப உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: எனக்கு வந்து வைதேகிகாசிந்தால் அம்மாவோட, ஜானகி அம்மாவோட நினைவுல இருந்து அழகு மலர் ஆட பாடல், எங்க பாடு பாடல் போடுங்க. நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
0: நன்றிங்க. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாம் ஐயா.

0: 8:40 திருச்சி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டிணைஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை. இப்போ இணைப்பு கொண்டிருக்கும் நேயர், வணக்கம்.
1: ஹலோ சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க
1: சார். இருங்கலூர் தேசிய நெடுஞ்சாலையில இருங்கலூர் இருக்கு, சமயபுரம் தாண்டி. அங்கிருந்தோம் சார் பேசுறேன். ராஜா என் பேரு.
0: சொல்லுங்க ராஜா. வடக்கு இருங்கலூரா தெற்கு இருங்கலூருங்களா?
1: தெற்கு இருங்கலூர் சார்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: செந்தமிழ் பாட்டுன்ற படத்துல வண்ண வண்ண சொல்ல எடுத்து வந்தது செந்தமிழ் பாட்டு.
0: செந்தமிழ் பாட்டு வருது, கேட்டலாங்களா?
1: ஓகே சார், ரொம்ப நன்றி சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
0: நன்றிங்க இணைப்பு கொடுத்ததுக்கு.
1: நன்றி சார்.

0: நேரம் 8:45, 48 திருச்சி. எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையிலும் இது இரவு இசை இனிமை நேரலை. இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அதே மாவட்டம் திருமாலூர் கொஞ்சம் காரைப்பாக்கம் ரவி.
0: காரைப்பாக்கம் ரவி, நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சரிங்க, என்ன செய்றீங்க?
1: என்ன பல்சர் செல் நேரம் சார்.
0: அப்படியா? எத்தனை வருஷமா இதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கு?
1: எனக்கு 40 வருஷமா இருக்குது.
0: சரி சரி, இப்ப அந்த விலையேற்றம், பட்டு சேலையினுடைய விலையேற்றம் வந்து எப்படி தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருந்ததா, இல்ல திடீர்னு இந்த விலை உயர்வு வந்ததா? திருவிழாக்களுக்கும் சுபகாரியங்களுக்கும் தான் இந்த பட்டோட உபயோகம் வந்து அதிகமா இருக்கும் பெண்கள்ட்ட.
1: அது இல்லாம சார், நான் இந்த சாமி கும்பிடுறதுக்கு சேலம் வச்சிருக்கேன்
0: சார். ஓ சரி சரி, அது எதுவும் சிறப்பான முறையில செய்யறீங்களா அது?
1: ஆமா சார், இந்த குடிசாமி அந்த உங்கெல்லாம் கும்பிடுவாங்க ஆடி மாசம்லாம்.
0: சரிங்க, இருந்தாலும் தெய்வங்களுக்கு வந்து சாற்றுறதுக்கு சேலை நெய்யறதுன்றது வந்து ஒரு பெரும் பேர் இல்லையா?
1: ஆமா சார்.
0: அருமை. என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: சின்ன விடையிலிருந்து வெள்ளமனம் உள்ள மச்சம் போடுங்க சார், பாக்யராஜன்.
0: சரி, பாடல் வருது கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.

0: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் நா புனிதவதி. நான் திட்ட ஒருங்கிணைப்பாளராக வேளாண்மை அருள் நிலையம் சிறுகுமணியில் பணிபுரிந்து வருகிறேன். இந்த ஆடி மாதத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைப்பதை பற்றி, விதைகளை எப்படி தேர்வு செய்வது, எவ்வாறு விதை நீர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாளை நடைபெறும் வசந்த அழைப்பில் கூறவுள்ளேன். ஆதலால் விவசாயிகள் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் (43-1) என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240-102-1 மற்றும் முறையன் 246-102-1. உங்களுக்காக வாட்ஸ்அப் எண் கூட இருக்கு 938-546-102-1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
2: 8:52 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது இரவு இசை இனிமை. இப்போ நிகழ்ச்சிக்கு நிறைவான பாடலை கேட்பதற்காக வந்திருக்கும் நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார், நலமா இருக்கீங்க சார் ரெண்டு பேரும்?
2: நன்றிங்க, நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா சார், நம்ம பண்பல மாதிரியே.
2: அப்படிங்களா, சிறப்பு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: வானவில் பண்பலை 102.1 ஒண்ணுக்கு வணக்கம். இரவு இசை இனிமே இணைவது திருச்சி காஜா பற்றி ரசித்து பெற்றோம் சார்.
2: சொல்லுங்க ரசித்த, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் வந்து வேன் ஓட்டுறேன் சார்.
2: என்ன வேன் ஓட்டுறீங்க? வாடகைக்கு?
3: வாடகை தான். இங்க சட்டம் அனுப்பினாக்க கொடுப்பாங்க.
2: டிரைவர் மட்டும் தானே உங்களுடைய சொந்த வாகனம்? அது
3: சொந்த வாகனம் தான், ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கேன், மாசம் மாசம் கட்டுற மாதிரி.
2: சரிங்க, இப்ப தினந்தோறும் வந்து அவங்களா உங்களுக்கு வந்து கொடுத்தாதானா, இல்ல நீங்களா தனிப்பட்ட முறையில வாடகைக்கு ஓட்டுறீங்களா?
3: சார், ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன் சார், 38 வருஷம் ஒர்க் பண்றேன் சார்.
2: சரிங்க, அதனால அந்த வேன் ஓட்டுறீங்க, இது எப்படி போதுமானதா இருக்கா உங்களுக்கு?
3: பரவாயில்ல சார், அது போதுமா இருக்கு. அதாவது எதுவும் போதுமான?
2: இதை தவிர நீங்க இப்ப வெளியில வந்து இப்ப நாங்க வாடகைக்கு கேட்கறோம்னு வச்சுங்களேன், எங்கேயாச்சும் ஒரு சுற்றுலா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வர மாட்டீங்களா?
3: அந்த வேன் இல்ல சார், இது வந்து லோடு ஏற்றுறாங்க.
2: ஓ, அதுக்கு மட்டும். சரி, இப்ப வெளியில வந்து லோடுக்குன்னு வந்து உங்கள்ட்ட கூப்பிட்டாக்க வர
3: மாட்டீங்க?
2: சரிங்க சரிங்க சரிங்க, என்ன பாடல் வேணும்?
3: படம் வந்து சார், பூட்டாத பூட்டுக்கள்.
2: அது எந்த ஊர் பூட்டுங்க, பூட்டாத பூட்டு?
3: படம் வச்சிருக்காங்க. ஜானியமா பாடின பாட்டு.
2: என்ன பாட்டுங்க?
3: ஆனந்தம் ஆனந்தம் நீட்டு பாட்டு சார். ரொம்ப நன்றி சார்.
2: நன்றிக்கு இணைப்பு வந்ததுக்கு உங்களுக்கான பாடல் வந்து கேட்கலாங்க. நன்றி.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இரவு இசை இனிமை. மீண்டும் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி நாளை இரவு 8 மணிக்கு. இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலும் நேயர்கள் தொலைபேசி எண்களை தொட்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். காலம் மறவாத காவிய கானங்கள் அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக. இன்று இரவு 9:15 நேயர்கள் கேட்டு மகிழ வர இருக்கிறது இனிய ராகம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் இரவு 9 மணிக்கான நியூஸ் அட் 9.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்பொழுது கேட்கலாம் இனிய ராகம். இரவின் அமைதியான நிசப்தமான தொடக்கம் இது. பகலில் உறவாடி மகிழ உணர்வுகளை பரிமாற 1000 பேர், பரிமாற இயலாத கதைகளை பரிவோடு கேட்க நேசத்துடன் பேச இரவே துணை, அதுவே இனிமை. இரவின் மடியில் இசையின் பிடியில் தொடரட்டும் பிடித்தமான தனிமை பாடல்களுடன்.

அல்லி அர்ஜுனா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 9:23 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அழகி படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை பாடியிருக்கிறார்கள் கார்த்திக், புவதாரணி.

9:28:44. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம். நிகழ்ச்சியிலேனே ஸ்ரீ படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சித்ரா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் நா புனிதவதி. நான் திட்ட ஒருங்கிணைப்பாளராக வேளாண்மை அருள் நிலையம் சிறுகுமணியில் பணிபுரிந்து வருகிறேன். இந்த ஆடி மாதத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைப்பதை பற்றி, விதைகளை எப்படி தேர்வு செய்வது, எவ்வாறு விதை நீர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாளை நடைபெறும் வசந்த அழைப்பில் கூறவில்லை. அதனால் விவசாயிகள் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
2: நேர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் (0431) என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. உங்களுக்காக வாட்ஸ்அப் எண் கூட இருக்கு, 938-546-102-1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
3: நேரம் 9:37. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். இனி ஏ நீ ரொம்ப அழகாயிருக்கே, இது படத்தின் பெயர். பாடல் ஒலிக்கிறது அந்த படத்திலிருந்து. பாடியிருப்போர் ஸ்ரீனிவாஸ், சுஜாதா மோகன்.

நேரம் 9:43. இனிய ரகம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலேனே யூத் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடியுள்ள பாடல்.

நேரம் 9:48:43. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம். நிகழ்ச்சியிலேனே உன்னை நினைத்த படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 9:53, 17 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனிய ராகம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இரவு 10 மணிக்கு இன்று ஞாபகம் மருது நேரலை நிகழ்ச்சி. இன்று காலத்தில் மறவாத காவிய கானங்கள், அதில் உங்களின் விருப்ப பாடல்கள் நேரலையில் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதுவே ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக நேயர்கள் பங்கேற்கலாம். அறிமுக நேயர்களுக்காக 0431 240 102 1 மற்ற அனைத்து நேயர்களும் 246 102 1 என்ற எண்ணில் வரலாம். நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இனிய ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது இந்த பாடல். படம் சொல்ல மறந்த கதை. பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஸ்ரேயா கோஷல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம். மீண்டும் இனிய ராகம் நிகழ்ச்சி நாளை இரவு 9:15 இருக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம் ஞாபகம் அருதே நேரலை நிகழ்ச்சி. இது நினைவு பெட்டகத்தில் சேமித்து வைத்திருக்கும் பொக்கிஷங்கள் ஏராளம். அவை நம் மனக்கண் முன் நினைவுக்கு வரும் பொழுதெல்லாம் பேர் ஆனந்தம், மகிழ்ச்சி. நிழல் படங்கள் போலவே நிஜங்களை அழகாக்கி பார்க்கும் ஒலி கீற்றுகள் சில பாடல்கள். அவையே இப்பொழுது இன்றைய ஞாபகம் வருதே நிகழ்ச்சி நேரலையில். காலம் கடந்தும் நினைவில் நின்று வாழும் அந்த காவிய திரைகானங்கள் காற்றலையில் பரவ நீங்கள் பண்பலையுடன் நேரலையில் இணைய தொலைபேசி எண்கள் 0431 240-102-1 அறிமுக நேயர்களுக்கு, 246-102-1 மற்ற அனைத்து நேயர்களுக்கும். ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியில் முதலாவது பங்கேற்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக, வணக்கம். வணக்கம்
2: சார், நான் திருச்சியில இருந்து ஆய்கொடியில இருந்து அன்பரசி பேசுறேங்க சார்.
1: அன்பரசி, திருச்சி எந்த பகுதியில இருந்து பேசுறீங்கம்மா?
2: சமயபுரத்துல இருந்து 3-5 கிலோமீட்டருங்க சார்.
1: ஓகே ஓகே. உங்க ஊர் பேர் என்ன சொன்னீங்க?
2: எங்க ஊர் ஆய்கொடிங்க சார்.
1: ஆய்கொடி, சரி ஆய்கொடி. சரி, உங்க பேரு?
2: என் பேர் அன்பரசி.
1: அன்பரசி, நலமா இருக்கீங்களாம்மா?
2: முதல்
1: முறையா முயற்சி பண்ணி பேச வந்துட்டீங்க. உங்களோட பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அறிமுக நேயரோட பேசுறது பேர் ஆனந்தம். சரி, என்ன என்ன பாடல் கேட்கலாம்?
2: தங்கப்பதக்கத்துல வந்து சுவாதி கேர் விஜய் நடிச்ச படத்துல ஏதோ ஒரு பாட்டு போட்டு விடுங்க சார்.
1: சரி, பாடல் வருது கேட்கலாம் இன்னைக்கு.
2: தேங்க்யூ சார்.
1: நன்றி, வணக்கம்மா.
2: சரிங்க சார்.

0: நேரம் 10:07. ஞாபகம் உறுதிய நேரலை நிகழ்ச்சியில் அடுத்த இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் நாகை மாவட்டம் வேதாரண்யம் மாவட்டம் செட்டிப்புளத்திலிருந்து ஆறுமுகம் பேசுறேன்.
0: ஆறுமுகம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் ஐயா இன்னைக்கு?
1: ஒருதலை ராகம் படத்திலிருந்து இது குழந்தை பாடும் தாளாத்தின்ற பாடல் கொண்டு.
0: சரிங்க, பாடல் வருது கேட்கலாம்.
1: நன்றி சார்.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: நேரம் 10:12. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் அடுத்து பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இணைப்பில் வந்துட்டீங்கம்மா, பேசுங்க. யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன?
1: கமலம்.
0: கமலம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: முதல் முறையா பேசுறீங்களோ?
1: முதல் முறையா தான் பேசுறேன்.
0: ரொம்ப சந்தோஷம். எந்த ஏரியா, எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க நீங்க?
1: நம்ம
0: திருச்சில இருந்து தான்.
1: திருச்சியில இருந்து பேசுறேன், வடகாண்டாபுரம்.
0: சரி சரி, என்ன செய்றீங்க நீங்க?
1: ஹவுஸ்
0: ஒய்ஃபா இருக்கீங்க? சரி. எப்படி வீட்டு வேலைகள்லாம் எப்படி முடிஞ்சதா இன்னைக்கு?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: நன்றி
0: அம்மா, நன்றி.

0: 10:16 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே நேரலை. இணைப்பில் வந்து பாடல் கேட்க காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார். புதுக்கோட்டை மாவட்டம் நல்லப்புடான்பட்டிலிருந்து ஜேம்ஸ் பேசுறேன் சார்.
0: ஜேம்ஸ் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சரிங்க, சாப்பிட்டாச்சா?
1: ஆ, சாப்பிட்டாச்சு சார்.
0: சரி, என்ன செய்றீங்க நீங்க?
1: விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார்.
0: சரி, இப்போ எப்படி மழையெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கு, என்ன பண்ணீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? நிலத்தடி நீர் மட்டமும் குறைஞ்சு போச்சு. சரிங்க, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் மழை வரும் எதிர்பார்க்கலாம். சரி, என்ன பாடல் இன்னைக்கு?
1: வாச மலர்லேருந்து மலர்களை போல் தங்கை உறங்குகிறாங்க.
0: உறங்காத மனதிற்கு ஏற்ற பாடல் ஒன்று இது, கேட்கலாமா? நன்றி
1: சார். நன்றி சார்.

0: நேரம் 10:23 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதை ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி இணைப்பில் அடுத்த பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய நேயர் மருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவிந்தராஜன் பேசுறேன் சார்.
0: கோவிந்தராஜன் ஐயா, எங்க இருந்து
1: பேசுறேன் ஐயா?
0: சரிங்க, என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க இன்னைக்கு?

0: பாதை தெரியுது பாருல, சின்ன சின்ன மூக்குத்தியா.
1: என்ன காரணம் இந்த பாடல் கேட்க?
0: ஏதோ ஒரு ஞாபகம் சார்.
1: ஏதோ ஞாபகம் வருது, அதனால ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இந்த பாடல் கேட்க வந்திருக்கேன்.
0: ஆமாம் சார்,
1: ஏதோ ஒரு ஞாபகம் இருக்குது இந்த பாட்டுக்கு பின்னாடி, ஏதோ ஒரு ஞாபகம் இருக்குது, நினைவு இருக்குது.
0: அது எப்படி சார் சொல்ல முடியும்?
1: சரி, சொல்ல வேண்டாம், பாடல் கேட்கலாம்.
0: ஓகே சார்,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: 10:30 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது ஞாபகம் வருதேன் நேரலை நிகழ்ச்சி. காலமரவாத காவிய கானங்கள், அன்று கேட்ட பாடல்கள் இன்றும் மனதில் எதிரொலித்து கொண்டிருக்கின்றன. அந்த பாடல்களே இன்றைய நேரலையில் நேயர்களின் விருப்பங்களாக, அந்த வகையில் தனது விருப்ப பாடலை பதிவு செய்ய காத்திருக்கும் நேயர். வருக, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் பேசுறீங்க?
1: சிவகுமார் சார்.
0: சிவகுமார் சார், மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். சார், திருச்சி மாவட்டம் எப்படி தெரியுமா சார்? வானொலினா என்ன தெரியுமா சார்?
0: இல்ல தெரியல.
1: இன்னைக்கு பல்கலகம், ஸ்கூலு எல்லாத்தையும் மிஞ்சிருச்சு சார் இன்னைக்கு.
0: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க.
1: பராசக்தி
0: படத்துல இருந்து. உங்களுக்கு விருப்பமான பாடல் இது.
1: ரொம்ப நன்றி. வானொலி பேசினா திருச்சி மாவட்டமே தமிழ்நாடு கேட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மாட்டாங்க. ஒரு நாள் வானொலி பேசினேன், இறந்து போச்சு நினைச்சிட்டு இருந்தா உயிரோட இருக்கு சொல்லிட்டாங்க சார். எனக்கு போன் போட்டேன்.
0: சரிங்க. ஆமா சார், கேட்கலாம். பாடல் வருது. நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி.

0: 10:34 ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டத்தில இருந்து நாகிமுட்டி கிராமம் ராஜா பேசுறேன் சார்.
0: ராஜா ராஜா தானே உங்களுடைய பெயர்?
1: ஆமாங்க சார்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலங்க சார்.
0: எல்லாம் நல்லா இருக்கும். தூக்கம் வந்துருச்சா?
1: சரிங்க சார்.
0: என்ன சார் தூக்கம் வந்துருச்சான்னு கேட்டேன்.
1: இல்லைங்க சார். இல்லைங்க சார்.
0: சரி சரி சரி. ராஜா பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க?
1: ஆமாங்க சார். எங்க வீட்டு பிள்ளைங்கள இருந்து மாந்தோப்பில் இருந்து பாடுங்க.
0: நீங்க எந்த எந்த எந்த மாவட்டம் சொன்னீங்க?
1: சேலம் மாவட்டம்.
0: சேலம் மாவட்டம். சேலம் மாம்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா?
1: ஆமாம் சார்.
0: சரி, உங்களுக்கு பிடித்த மாம்பழ வகைனா என்ன சொல்லுவீங்க?
1: மல்கோவா.
0: மல்கோவா. சேலத்தில் ரொம்ப பிரபலமான மாம்பழ வகை?
1: அது கிளிமுக்குங்க சார்.
0: கிளிமுக்கு அங்கே, அதுதான் ரொம்ப சேலம் மாவட்டம் முழுக்கவே பிரபலமா?
1: ஆமாம்.
0: சரிங்க. ரொம்ப மாஞ்சுவையோட இந்த பாடலையும் கேட்கலாமா?
1: கேட்கலாங்க சார்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க சார்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் நா புனிதவதி. நான் திட்ட ஒருங்கிணைப்பாளராக வேளாண்மை அறிவியல் நிலையம் சிறுகமணியில் பணிபுரிந்து வருகிறேன். ஆடி மாதத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைப்பதை பற்றி, விதைகளை எப்படி தேர்வு செய்வது, எவ்வாறு விதை நீர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாளை நடைபெறும் வசந்த அழைப்பில் கூறவுள்ளேன். அதனால் விவசாயிகள் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
2: நேர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 431 என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. உங்களுக்காக வாட்ஸ்அப் எண் கூட இருக்கு, 938-546-102-1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
3: நேரம் 10:43. ஞாபகம் விருதை நேரலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1. அடுத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
4: கண்ணன் பேசுறேன் சார். ஸ்ரீரங்கம்.
3: ஸ்ரீரங்கம் கண்ணன் ஐயா, நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அனைவரும் நல்லா.

0: ஐயா, என்ன பாடல் இன்னைக்கு உங்களின்
1: இன்னைக்கு
0: விருப்பத்தில்?
1: வந்து குளமா குணமா படத்துல உலகத்தில் இரண்டை கிளிகள், அந்த பாட்டு போடுது.
0: சரி, கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம்.
0: நன்றி, வணக்கம்.

0: நேரம் 10:47. இது திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1. உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. நேயர்கள் பங்கேற்றும் நிகழ்ச்சியை கேட்டும் சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்து இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் அனைவருக்கும். இனிய இரவு வணக்கம் கூறி ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் நாமக்கல் சொல்ற. வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: வணக்கம், நலமா இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா ஐயா? நீங்க
0: சாப்பிட்டு வச்சுங்க. நீங்க
1: சாப்பிட்டுதான் லைன் பிடிச்சிட்டு இருந்தா இப்பதான் கிடைச்சது.
0: அருமை அருமை. இப்ப நீ 10:47 ஆயிடுத்து. வழக்கமா ஐயா உறங்குற நேரம் என்ன?
1: இப்படி இருந்தாலும் நம்ம வந்து 12 மணி ஆயிடுங்க தூங்குறதுக்கு.
0: திரும்ப காலையில எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க?
1: காலத்தின் கட்டாயம்
0: வாழ்க்கை சூழல் இருக்கக்கூடிய பணிச்சுமைகள் அதுதான் ஒரு காரணம்.
1: பரிச்சயப்பட்ட குரல் கேட்கும் பொழுது ரெட்டிப்பு மகிழ்ச்சி, அவங்களோட அவங்க கிட்ட பாட்டு கேட்கும் பொழுதும் நாம ஒரு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய

0: நல்லா இருக்கீங்கய்யா.
1: என்ன பாடல் இன்னைக்கு?
0: எனக்கு வந்து அகத்திய திரைப்படத்துல இருந்து நடந்தாய் வாழி காவேரி, அந்த பாடல் அனைவருக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒளிபரம் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா, வாய்ப்புக்கு.
1: நன்றி, வணக்கம்.

0: 10:52 ஞாபகமிருதே நேரலை நிகழ்ச்சி. அடுத்த இணைப்பில் பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளம், வருக. வணக்கம்
1: சார். இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் குரும அன்பர்.
1: கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை ஜீவானாரு செல்வராஜ் பேசுகிறேங்க சார்.
0: அருமை அருமை. என்ன பாடல் இன்னைக்கு செல்வராஜ் ஐயாவுக்கு?
1: படம் வந்து முகூர்த்த நாளுங்கிற படம் சார்.
0: ம்,
1: அதில் சுசீலா பாண்டம் மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலேயே முகூர்த்த நாளுங்கிற பாடல்.
0: ஆஹா, அற்புதமான பாடல், கேட்கலாம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: நேரம் 10:56. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
1: சார் வணக்கம். சார் வணக்கம்.
0: வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தோன்றல் புகழார் தோன்று அச்சலால் தோன்றல் தோண்டாம என்று வள்ளுவர் வாய்மொழிக்கு இணங்க நம்ம திருச்சி மாவட்டம் இன்னைக்கு முதன்மையா விளங்குது தமிழ்நாட்டிலேயே.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்கய்யா.
1: அப்புறம் சார், தூங்க போற நேரத்துல வந்து ஈதல் இசைப்படை வாழ்தல் அது உள்ள ஊதியம் இல்ல உயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தாயை சேர்ந்த கோயிலும்ல தந்தை சொல்லுக்கு மந்திரம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வானொலி இளைஞன்னு சொன்னா மிகப்பெரிய பெருமை கூடிய விஷயம் இது.
0: சரி, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா?
1: மாநகரம் வந்து இன்னைக்கு உலக புகழ தெரியுதுன்னா நம்ம திருச்சி மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க ஒளிபரப்புது சார்.
0: சரி,
1: அந்த அளவுக்கு திருச்சி மாவட்டம் அறிவாவே சொல்லிட்டு இருக்காங்க. படிப்பு, கல்வி,
0: சரிங்க,
1: எல்லா பல்கலைக்கும் இணைச்சு ஒரு வாட்டி சொன்னீங்க, நான் பெருமை கூடிய விஷயம்.
0: சரி, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: என்ன தெரியுமா சார்?
0: இல்ல, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? நானு
1: என்ன
0: பாடல் கேக்கலாமா?
1: நம்ம திருச்சி வானொலி மாதிரி இந்தியாவிலேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும்.
0: நன்றி.
1: தமிழகத்துல வந்து ஆணித்தரம் அதுவும் நீங்க தான் சார் அதிகமா சொல்லிட்டே இருக்கீங்க. நிறைய கருத்துக்கள் இப்ப ஒருத்தர் பேசினார் பிச்சா, எவ்வளவு மரியாதையா அழகா பேசி அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுனீங்க. குழந்தை பருவம் இறைவன் ஒண்ணுமாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறிக்கிறீங்க திருச்சி மாவட்டம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
0: நன்றிங்க. நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.

நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஞாபகம் விருதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்கள், பங்கேற்க முயற்சித்த நேயர்கள், நிகழ்ச்சி கேட்டு சுவைத்தோர் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துகள். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11:00. பண்பலை வரிசை 102.1 மெகஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த நமது திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். அதுவரை இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு சுவைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.